நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்ரபத மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 16ஆம் நாள் இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நாலொரு குரல். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும். ஆம் நேயர்களே, பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும். தெய்வப் புலவரின் கூற்றல்லவா இது. 204வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியாக முட்டை ரசம் தயாரிப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமீத் அவர்கள். இன்று காலை 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இன்று காலை 7:25 நலமாய் வாழ. சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாமே விட்டிலுகோ அல்ல, விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02-8:30 தகவல் தளம். 9 அரங்கிசையில் யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம்சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நிகர் விருப்பம். 11:02 நிகர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சூழலை காக்க உறுதியேற்போம். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். பகல் 12

0: இரண்டு மணிக்கு உழப்பவர் அரங்கம் இனிப்புக்கார பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடலூர் புதுப்பாளையம் எஸ் ராமமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை எம் எம் தண்டபாணி தேசிகள் அவர்கள் பாடியவற்றை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா அவர்கள். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் 102.8 FM ரெயின்போவிலும் இதே நேரத்தில். பிற்பகல் 2:15 இன்று மீனியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி கிருஷ்ணகுமார் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 4:00 சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. வசனம் பஞ்சு அருணாச்சலம். கதை திரைக்கதை இயக்கம் கே விஸ்வநாத். மாலை 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மன்னன் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 6:00 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:30 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராம உறவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பனை செய்தி ஆகியவை கேட்கலாம். 8:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் சீர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:11 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நாம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வலை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன காது மூக்கு தொண்டை மற்றும் தொண்டை நலத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சோஃபியா அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 7:00 வரையிலும், 7:02 7:15 வரையிலும், 7:25 7:58 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 8:30 மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார். ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே நவீன் சக்சேனா. सरकार ने स्पष्ट किया है कि व्यक्ति से व्यक्ति के बीच होने वाले यूपीआई लेनदेन पर कोई शुल्क नहीं लगेगा, चाहे दी गई राशि कितनी भी हो। वित्त मंत्रालय ने कहा गया है कि छोटे व्यापारियों के लिए शून्य मर्चेंट डिस्काउंट रेट एमडीआर ढांचे के तहत आने वाले लेनदेन के साथ साथ व्यापारियों को 2,000 रुपये तक के किए जाने वाले भुगतान भी मुफ्त रहेंगे।

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் போல பேசுவதில்லை என்றாலும் அவை வெளிப்படுத்தும் மொழிகளுக்குள் புரிதல் நிகழ்கிறது. மனிதரின் மொழிகளில் பல வகை உண்டு. இருவர் இருவேறு

0: மொழிகளில் உரையாடும் போது அவர்களுக்குள் தவறான புரிதல் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஒரு மொழியை நன்றாக அறிந்த இருவர் உரையாடும் போதும் தவறான புரிதல் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அறிவு, அனுபவம், ஆர்வம், தேடல் என பல்வேறு பண்புகளால் புரிதல் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. சொல்லாமலேயே புரிந்து கொள்வோர் உண்டு, சொல்லியும் புரியாதவர்கள் உண்டு. ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து அவரது கருத்தை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது உடல் மொழியை உற்று நோக்கும் போது மட்டுமே அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கண்கள் இரண்டும் பேசும்போது வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என அன்புடையவர்களின் கண்களே பேசிக்கொள்ளும் என்றார் திருவள்ளுவர். குரு தரிசனத்தில் பாரதியார் பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றார். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் பேசுவதை கேட்பதை விட நமக்குள் நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சு நிற்க வேண்டும், கேள்விகள் நிற்க வேண்டும், மௌனம் வர வேண்டும். மௌனம் ஞான வரம்பு என்றார் ஔவையார். மௌனம் ஞானத்தின் எல்லை. கருத்து வேறுபட்டு சண்டையிடுவோர் சத்தமாக பேசுவதன் காரணம் இருவரும் ஒருவர் பேசும் வார்த்தைகளை இன்னொருவர் கேட்பதில்லை, தம் கருத்தை முன்னிலைப்படுத்தவே விரும்புகின்றனர். புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள், அடுத்தவர் பார்க்கும் பார்வையின் பொருள் என்ன என்று உணர விரும்பாதவர்களுக்குள் புரிதல் நிகழ வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அன்பானவர்கள் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அன்பில்லாதவர்கள் சரியாக பேசினாலும் குறைகாணவே முயல்கிறது. அன்பின் மொழி அறிந்தவர்களுக்குள் வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் சக மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் நாம் அந்த வார்த்தைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறுகிறோம். தவறான புரிதல் என்பது உறவுகளை, நட்பை, பணிச்சூழலை சிக்கலாக்குகிறது. சொற்களை தவறில்லாமல் சரியான பொருள் அறியும் ஆற்றல் படைத்தவர் முன் பேசும்போது நல்லறிஞரின் கல்வித்திறம் அனைவருக்கும் விளங்கும். அதே நேரம் அறிவார்ந்த அவையில் பேசுவோர் அறிவில்லாதவர்கள் முன் பேசாமை நன்று, அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். தெரிந்ததை புரியுமாறு கூறி தெரியாததை கேட்டு அறிக என உரைத்த திருவள்ளுவர், தான் அறிந்ததே சரி என எண்ணுபவரிடம் பேசுவதால் பயனில்லை என்றார். புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இரு மடங்காக புரிந்து கொள்வது மனித இயல்பு. தவறான புரிதல்களும் அவசர முடிவுகளுமே மனித உறவுகளுக்கிடையே பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. ஆனால் ஆழமான புரிதல் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக்கிவிடும். மனித மனங்களையும் உலகின் இயல்பையும் ஆராய்ந்து தெளிவு பெறுவதே உண்மையான அறிவு. பிறரை புரிந்து கொள்வது நமக்கு நிதானத்தையும், நம்மை நாமே புரிந்து கொள்வது நமக்கு தளராத நம்பிக்கையும் தருகிறது. சுய புரிதல் கொண்ட மனிதன் தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதில்லை, அதை தன் வளர்ச்சி படியாகவே மாற்றிக்கொள்கிறான். ஒவ்வொருவரும் தாம் சொல்வதுதான் சரி என்று நம்புகிறோம். நம்மை போலவே அடுத்தவருக்கும் சிந்தனை இருக்கிறது, அவரின் பார்வை கூட சரியானதாக இருக்கலாம் என்பதை ஏற்க மறுக்கிறோம். புரிதல் என்னும் திறன் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது, போதி மரத்தால் அல்ல. புரிதல் என்பது வெளிப்புற சூழலால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, அது அகத்தின் முதிர்ச்சியாலும் சுய தேடலினாலும் தோன்றுகிறது. புரிந்து கொள்ளப்படாத வார்த்தைகளே மனிதர்களுக்கிடையே பெரும் சுவர்களை எழுப்புகின்றன. புரிந்து கொள்ளப்பட்ட மௌனங்களே பாலங்களை அமைக்கின்றன. கல்வி நிலையங்களில் ஆசிரியர் சொல்வதை எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்வதில்லை, அதனால்தான் மதிப்பெண்கள் வேறுபடுகின்றன. ஆசிரியர் பேசும் சொற்களின் மதிப்பை புரிந்து கொண்ட மாணவர்கள் எங்கோ பெரிய உயரங்களை அடைகின்றனர். புரியாத, புரிந்து கொள்ள முயற்சிக்காத மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். கல்வி நிலையங்களைப் போன்றே அன்றாட வாழ்விலும் சக மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளை மட்டுமின்றி அவர்களின் உணர்வுகளையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் போது உறவுகள் மேம்படுகின்றன. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, அது நம் சிந்தனையையே பிரதிபலிக்கிறது. உரையாடலில் உண்மையான புரிதல் என்பது வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில் இல்லை, முழுமையான அமைதியோடு கவனிப்பதிலும் அவர்களின் உடல் மொழியோடு உள் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதில்தான் நிறைவடைகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விடுத்து பிறரை புரிந்து கொள்ளும் அக முதிர்ச்சியை பெறுவதே மனித வாழ்வை இனிமையாக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. பக்தி பாக்கல் தேன் அமுதமாய் காற்றில் 8 திக்கும் ஒலிக்கும். இது தெய்வீக ராகம். ஆன்மீக காற்றை சுவாசிப்போமா?

கர்த்தரின் கீதங்கள் நம்பிக்கையோடு ஜபிக்க வந்தது பாடல். அமைதியே ஸ்வரூபமான இயேசுவின் உருவம் கண்முன் தோன்ற வைத்தது பாடல். நேரம் 6:23:43. இது தெய்வீக ராகம். அடுத்த பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது கொள்கலில்.

மாயக்கண்ணனின் லீலைகளை கேட்ட இந்த பாடலோடு தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. இனி சேவை செய்திகள். புதுச்சேரி சண்முகாபுரம் நெசவாளர் குடியிருப்பு அருள்மிகு வளம்புரி விநாயகர் சமேத அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு மேல் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், வாஸ்து யாகசாலை பிரவேசம் முதல் கால ஆரம்பம், இரவு 9 மணிக்கு மேல் முதல்கால ஹோமத்தின் பூர்ணாகுதி தீபாராதனை. புதுச்சேரி கோரிமேடு காவலர் குடியிருப்பு வளாகத்தில் எழுந்தறையில் இருக்கும் அருள்மிகு வளம்புரி ராஜகணபதி அருள் தரும் உடனாகி அருள்மிகு பஞ்சநந்தீஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் இன்று காலை விமான கலசம் நிலையுறுத்தல், எண்வகை மருந்து சாத்துதல், மாலை 6 முக அர்ச்சனை, திருப்புகழ் விண்ணப்பம், இரவு காப்பு அணிவித்தல். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது aipondi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 30ஆம் நாள், இன்று புதன்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியாக முட்டை ரசம் தயாரிப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: பூமி இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. கூத்து மேட ராசாவுக்கு
1: காத்த முத்து வீடு வந்துருச்சியா? சரி சரி சரி, நம்ம வச்சிருக்கிற அந்த வெள்ளரி பிஞ்ச காத்த முத்து கொடுத்துட்டா
2: வீடு கிளம்புவோம்.
1: காத்த முத்த, ஏமா காத்த முத்த,
2: நாய வீட்டு காவலை விட்டுட்டு இவரு எங்க போயிட்டாரு?
1: கேட்டு எல்லாம் திறந்துக்குது, கதவு தட்டி பாப்போம். காத்த முத்த, ஏமா காத்த முத்த,
2: என்ன அது கதவு தட்டி திறக்கல? சரி கொள்ளையில எப்படியும் அங்கே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி கொள்ளைக்கு போய் பார்ப்போம்.
3: மேல
2: அகலமா இருக்குது, கீழே குறுகி போயிருக்குது.
3: கர்த்தமுத்த, காலையிலே முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பாத்திரத்து உள்ளார என்ன வச்சிருக்கேன்னு கொஞ்சம் எட்டி பாரு.
2: என்ன வச்சிருக்கா காத்தமுத்த? என்ன வெறி முட்டை கோழி அவங்காத்துதா என்ன, இல்ல வீட்டுக்கு தெரியாம முட்டை கட்ட அடி வச்சுக்கிறியா?
3: கர்த்தமுத்த, முட்டை ரசம் தயாரிக்க போறேன்.
2: முட்டை ரசமா?
3: ஆமாப்பா.
2: என்னப்பா இது?
3: பயிர் வளர்ச்சி ஊக்கிக்கு இந்த முட்டை ரசம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ப்பா.
2: என்னப்பா இது நீ புதுசு புதுசா சொல்ற? சரி சரி சரி, இப்படி உக்கார, அந்த முட்டை ரசத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு.
3: கர்த்தமுத்து, மேல அகலமா கீழே கொஞ்சம் குறுகலா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும்.
2: ஓ சரி.
3: முட்டைகளை இப்ப அடுக்கி வைக்கணும். அதுல ஒரு பத்து முட்டை எடுத்துக்க.
2: சரி.
3: முட்டையோடைய கூர் பகுதி கீழே இருக்கணும்.
2: சரி.
3: கொஞ்சம் அகலமான பகுதி மேல இருக்கணும். அந்த மாதிரி முட்டைகளை கொஞ்சம் நெருக்கமா நம்ம அடுக்கி வச்சுட்டு, அந்த முட்டை மேல எலுமிச்சம் பழம் இருக்குல்ல, அதை புழிஞ்சு அந்த முட்டையெல்லாம் முழுகிற அளவுக்கு நாம வைக்கணும்.
2: ஓஹோ
3: புரியுதா? அதுக்கு எவ்வளவு எலுமிச்சம்பழம் தேவைப்படும்னா, ஒரு பத்து முட்டைக்கு ஒரு 20 எலுமிச்சம்பழம் கூட தேவைப்படும்.
2: ஓஹோ சரி.
3: அப்ப எலுமிச்சம் பழ சாருக்குள்ளார இப்ப முட்டை இருக்கு. இந்த மிச்சம் மீதி அந்த எலுமிச்ச வந்து தோலுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மேலாப்புலயே போட்டு இந்த பாத்திரத்தை நல்லா மூடி டைட்டா வைக்கணும்.
2: ஓஹோ
3: காத்து கூட போகக்கூடாது.
2: சரி.
3: இந்த மாதிரி ஒரு 10 அப்படியே வச்சிடணும்ப்பா. 10 கழிச்சு இதை திறந்து பார்த்தோம்னா, இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அது பழைய மாதிரி ரொம்ப கடினமா இல்லாம அப்படியே குள குள குளன்னு ஆயிடும்பா.
2: ஓஹோ
3: ஆமாப்பா.
2: ஏன்
3: முட்டையை எடுத்தோம்னா இந்த எலுமிச்ச சாறுல கடந்ததுனால
2: ஓஹோ
3: அந்த முட்டை வந்து குளக்குமலுக்கு குளக்குமலுக்குன்னு ஆயிடும் அப்படியே. ஆனா அந்த முட்டையை நம்ம என்ன செய்யணும், அப்படியே வச்சிருந்து
2: இப்ப
3: அந்த முட்டையை எடுத்து அப்படியே கையால நல்லா பிசைஞ்சோம்னா
2: சரி
3: அப்படியே கூடாயி அதுல அப்படியே ஊத்திரும்பா. ஏற்கனவே எலுமிச்சை சாறு இருந்ததுல,
2: ஆமா
3: அந்த பாத்திரத்துல இத போட்டு
2: சரி
3: 1/4 கிலோ வெல்லம் அதோட கலந்து மீண்டும் அந்த பிளாஸ்டிக் அந்த டப்பாவை நல்லா மூடி 20 வச்சிருக்கணும்பா. இப்ப அதுல இருந்து வாயுக்கள் வெளியேற துடிக்கும்.
2: நாத்தம் அடிக்காது காத்தமுத?
3: நாத்தம்லாம் அடிக்காதுப்ப, நல்லா வாடையா இருக்கும்.
2: ஓஹோ
3: இப்ப அந்த வாயுக்கள் வெளியேறதுக்கு ஒரு சின்ன துளை போட்டு விட்டுருணும். போட்டு விட்டோம்னா அந்த வாயுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிடும். 20 பின்னாடி நாம திறந்து பார்த்தோம்னா அருமையான முட்டை ரசம் அதுல தயாரா இருக்கும்பா.
2: ஓஹோ காத்தமுத, நான் பூண்டு ரசம், வெங்காய ரசம், வெந்தய ரசம், கொத்தமல்லி ரசம், இது போல ரசத்தை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தான்ப்பா இந்த முட்டை ரசம்னு சொல்ற, எனக்கு புதுமையா இருக்குது பாணி.
3: எப்பா இது பயிரோடைய

0: வளர்ச்சியை ஊக்குவிக்க கூடியதுப்பா. அதனால இந்த முட்டை ரசத்தை நாம சாகுபடி செய்யக்கூடிய எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம்ப்பா.
1: ஓஹோ, காதமுத்தா, இந்த முட்டை ரசத்தை பயிர்களுக்கு எவ்வளவு பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, இப்போ முட்டை ரசம் தயாரானது வரைக்கும் நீ பார்த்துட்ட.
1: ஆமாம்.
0: அதுக்கு பிறகு அந்த முட்டை ரசத்தை நம்ம எடுத்து வடிகட்டும். ஏன்னா அதில் வந்து அந்த முட்டையுடைய தோல் இருக்கும், அப்புறம் வந்து எலுமிச்சை தோல், அப்புறம் எலுமிச்சை விதை இதை கசடுலாம் இருக்கு இல்லையா.
1: ஆமாம்.
0: அதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு 10 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி இந்த முட்டை ரசம் இப்படி கலந்து நம்ம ஸ்ப்ரேயரில் வச்சு நம்ம செடிகள் மேலே அடித்தோம்னா
1: சரி
0: அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு குளுமை கிடைச்சி நல்லா பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும், மகசூல் அதிகமாகும், வளர்ச்சி ஊக்கியாக இது பயன்படும்பா.
1: அடேப்பா,
0: மிச்சம் மீதி இருக்கிற அந்த முட்டை ரசத்தை பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சு 3 மாதம் வரைக்கும் நாம் தொடர்ந்து பயன்படுத்தலாம்ப்பா. நல்ல வளர்ச்சி ஊக்கின்னு சொன்னேன், பூ நல்லா பூக்கும், காய் நல்லா காய்க்கும், நல்ல மகசூல் கிடைக்கும், அருமையான ஒரு இயற்கையான ஒரு வளர்ச்சி ஊக்கிப்பா இந்த முட்டை ரசங்கிறது.
1: ஓஹோ, முட்டை ரசத்துல இவ்வளோ விஷயம் இருக்குது.
0: ஆமாம்ப்பா, அதனால தான் தயார் பண்ணிகிட்டே இருக்கிறேன்.
1: சரி சரி,
0: உனக்கும் சேர்த்து நானே தயார் பண்ணிடுறேன்ப்பா.
1: சரி காதமுத்தா,
0: ஒரு வயலுக்கு நீ நம்மளதையே பயன்படுத்திக்க.
1: காதமுத்தா, நீ இந்த முட்டை ரசத்தை தயாரிச்சியா என் கொள்ளைக்கும் பயிரிடுற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பா அப்புறமேட்டு.
0: சரிப்பா, எப்படியும் இன்னும் 1 மாதத்துக்கு மேலே ஆகும், உனக்கு நான் தயார் பண்ணி கொடுக்குறேன்ப்பா.
1: சரி சரி சரி,
0: உனக்கு இல்லாமலாப்பா.
1: காதமுத்தா, ஒரே வெயிலாக இருக்குதா, இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுப்பா. என் கொள்ளையில் தான் பறிச்சுன்னு வந்தேன், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும்.
0: ஆ, கொடுப்பா கொடுப்பா கருத்தமுத்த. வெள்ளரிக்காய் நல்லா நார்சத்து உடையதுப்பா, மலச்சிக்கலை தடுக்கும். வெள்ளரிக்காயில் மெக்னீசியம், பொட்டாசியம் இது போன்ற சத்துக்கள்லாம் நிறையா இருக்குப்பா. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சில பேர்.
1: ஆமாம்.
0: அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் நல்ல விதத்தில் உதவுதுப்பா.
1: ஓ
0: ஆமாம்ப்பா, பல விதத்தில் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். குளிர்ச்சியை தரக்கூடியதுப்பா. இந்த வெய்ய நேரத்தில் நீ கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: காதமுத்த, இந்த வெள்ளரிக்காயில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதா?
0: அப்பா, இயற்கை வந்து எந்தெந்த நேரத்தில் எது எது வேணும் அப்படிங்கிறத அது புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான்ப்பா நமக்கு அதை கொடுக்குது. வெய்ய காலம்னா வெள்ளரிக்காய் கிடைக்குது, மாம்பழம் கிடைக்குது, பலாப்பழம் கிடைக்குது, அதுக்கு ஒரு ஒரு குணம் இருக்குதுப்பா.
1: சரி காதமுத்தா, அப்போ நான் கிளம்பட்டுமா?
0: ஆ சரிப்பா சரிப்பா, நீ போயிட்டு வா.
1: சரி சரி,
0: நான் இந்த முட்டை ரசத்தை தயாரித்து வச்சுட்டு அப்புறம் நானும் வரேன்ப்பா.
1: சரி சரி சரி, அப்படியே 2-3 முட்டை போட்டு பக்கத்தில் பச்சை மிளகாய் விளையுது, அப்படியே ஒரு ஆம்லெட் போட்டு அப்படியே சாப்பிடுப்பா.
0: எப்பா, அது வீட்டில் வச்சுக்கலாம்ப்பா, இது காட்டில் நம்ம முட்டை ரசம் தயார் பண்ணுறோம்.
1: சரி சரி,
0: இப்போ போய் அந்த சிந்தனை வரலாமா?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிப்பா, நான் கிளம்புறேன்.
0: ஆ போயிட்டாப்பா.
1: ஆ சரி சரி, நம்ம செல் ஆன் பண்ணி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் புதுச்சேரி வானொலியில் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம்.

0: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில்

சுவாசத்தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப

0: உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். RSS அமைப்பின் நூற்றாண்டு கால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டு கால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் UPI பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லக்ஷ்மணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன் ராஜா கூறினார். பேட்டியின் போது உடனிருந்த அமைச்சர் திரு விக்னேஷ் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுவாச தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும், துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன்

0: மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024 வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 18:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை.
2: வழங்குபவர்
3: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
4: உலகில் அதிக பல்லுயிர் வளம் கொண்ட 17 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். பூமியின் மொத்த பல்லுயிர் சிற்றினங்களில் சுமார் 7-8% இங்கு உள்ளது. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட 100,000 மேற்பட்ட விலங்கினங்கள் உள்ளன. சுமார் 48,000 தாவர இனங்கள், அவற்றில் 17,000 வகையான பூக்கும் தாவரங்களும் உள்ளன. காடுகள், சதுப்பு நிலங்கள், கடற்கரை பகுதிகள் மற்றும் விவசாய நிலப்பரப்புகள் ஆகியவை முக்கியமான உயிர்ச்சூழல்களாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வேறு எங்கும் காணப்படாத தனித்துவமான உயிரினங்களுக்கு, அதாவது உள்ளூர் சிற்றினங்களுக்கு பெயர் பெற்றது. இது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய

0: மாநிலங்களில் பரவியுள்ளது. இமயமலை அதிக உயரத்தில் உள்ள புல்வெளியையும் பனிச்சிறுத்தைகள் சிவப்பு பாண்டாக்கள் வாழும் செழிப்பான வனப்பகுதிகளை உள்ளடக்கியது. இந்தோ பர்மா வடகிழக்கு மாநிலங்களை உள்ளடக்கியது. செழிப்பான ஈரப்பதமான காடுகளையும் ஊர்வன மற்றும் இரு வாழ்விகளின் அதிக பன்முகத்தன்மையும் கொண்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் உள்ளுயிர் பல்லுயிர் பெருக்கத்தில் சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் கடலோர சூழல் அமைப்புகள், ஈரநிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன குளங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள், மருத்துவ தாவரங்கள், கடல்சார் பல்லுயிர் பெருக்கம் ஆகியவை அடங்கும். புதுச்சேரியின் உள்ளூர் பல்லுயிர் பெருக்கமானது வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுகள், கடலோர சதுப்பு நிலங்கள் மற்றும் செழுமையான ஈரநிலங்கள் போன்ற தனித்துவமான சூழல் அமைப்புகளை கொண்டுள்ளது. ஒசுடு ஏரி, பறவைகள் சரணாலயம், முகத்துவார காயல்கள் மற்றும் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு ஆதரவளிக்கும் புனித தோப்புகள் ஆகியவை முக்கிய சூழலியல் மண்டலங்களாகும். வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுகளில் வேம்பு, புலி, ஆலமரம் போன்ற சிறப்பு வாய்ந்த கொடிகள் மற்றும் மூலிகைகள் போன்ற இனங்களை கொண்ட அரிதான பூர்வீக காடுகளின் எச்சங்கள் உள்ளன. மாங்க்ரோவ் காடுகளில் நல்லவாடு போன்ற ஓடைகள் மற்றும் காயல்களின் ஓரமாக உப்பை தாங்கக்கூடிய கடலோர மரங்கள் வளர்கின்றன. பொதுவான மரங்கள் மற்றும் தாவரங்களில் ஏராளமான தென்னந்தோப்புகள், மூங்கில் தோப்புகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ தாவரங்கள் அடங்கும். பறவை வாழ்க்கையை பொறுத்தவரை ரயில்கள், நீர்ப்பறவைகள் மற்றும் கூட்ஸ் உள்ளிட்ட 20,000-க்கும் மேற்பட்ட ஈரநில மற்றும் வலசை பறவைகள் ஒசுடி ஏரி மற்றும் உள்ளூர் காயல்களுக்கு அடிக்கடி வருகின்றன. நீர்வாழ் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பொறுத்தவரை முகத்துவாரங்கள், மீன்கள், நண்டுகள் மற்றும் இறால்களுக்கு இனப்பெருக்க இடங்களாக செயல்படுகின்றன. இவற்றுடன் பிரைடல் ரிகர் ஃபிஷ் மற்றும் கேப்டு ஆய்ஸ்டர்ஸ், மூடிய சிற்பிகள் போன்ற கடலோர கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்கின்றன. நிலவிலங்குகளில் உடும்புகள், நரிகள், புணுகு புனைகள், கீரிகள் மற்றும் பல்வேறு பாம்புகள் போன்ற சிறிய பாலூட்டிகள் மற்றும் ஊர்வன இப்பகுதியில் வாழ்கின்றன. பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட தனித்துவமான சூழியல் ரீதியான எளிதில் பாதிப்படையக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆகும். இவை நிலப்பரப்பு, கடலோர, உள்நாட்டு நீர்நிலைகள் மற்றும் கடல்சார் பகுதிகளை உள்ளடக்கியவை. மேலும் இவை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளை உள்ளடக்கிய செழுமையான பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டுள்ளது. அரிய மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான இடங்களின் இருப்பு, பரிணாம முக்கியத்துவம் வாய்ந்த இனங்கள், புதைபடிவ படுகைகளால் குறிப்பிடப்படும் உயிரியல் கூறுகளின் கடந்த கால மேன்மை, இறுதியாக பல்லுயிர் பெருக்கத்திற்கான இந்தியாவின் சட்ட கட்டமைப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சமூகங்களின் பங்கு, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வது முக்கியமானதாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஆம்நேயர்களே, எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஜான் ரஸ்கின் என்ற அறிஞரின் சிந்தனை இது.

நம்பிக்கை உண்டானால் நன்மையும் உண்டு. தன்னம்பிக்கை எப்பேற்பட்ட பலத்தை ஊன்றும் என்பதே இன்றைய சிந்தனை. இதுபோன்ற நல்ல எண்ணங்களை வளர்க்கும் சிந்தனை துளிகள் நாளையும் மலரும்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
1: புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது

0: ஆவது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்களின் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: பண்டை தமிழர் குடும்ப வாழ்வு பற்றி மிகவும் உயர்ந்த கொள்கைகளை கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அறம் என்பது வாழ்வின் ஒரு பகுதி என்று. வாழ்வு முற்றுமே அறமாகும். அதனால் ஆணும் பெண்ணும் கூடி வாழும் வாழ்வை இல்லறம் என்றனர். துறவுக்கு மதிப்பளித்தனர் எனினும் மனந்து கொள்ளாமல் தனித்து வாழும் துறவுக்கு மதிப்பு அளிக்கவில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் அறநெறிப்படி இல்வாழ்வை நடத்தினால் துறவரவே தேவையில்லை என்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எனும் குறளில் கணவன் மனைவியிடையே அன்பும் பிறருக்கு உதவும் அறமும் இருக்க வேண்டும் என்கிறார். இல்வாழ்வின் பண்பும் பயனும் இதுவே ஆகும். திருமண வாழ்க்கை. தமிழ் சமூகம் முன்னேறாத காலத்தில் எத்தகைய திருமணச் சடங்குகளும் இருந்திருக்க முடியாது. அப்பொழுது வயது வந்த ஆணும் பெண்ணும் கூடி குடும்பம் நடத்தியிருக்க வேண்டும். சமூகம் ஒழுங்குற்று தொழில் அடிப்படையில் குலப்பிரிவுகள் தோன்றிய பின்னர் சில வரையறைகள் மேற்கொள்ள பெற்றன. இத்தகைய நிலையைத்தான் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப எனும் கூற்றினால் அறியலாம். காதலில் ஈடுபட்டவர்கள் பின்னர் அதனை இல்லை என்று மறுத்தபோது சான்றோர்கள் முன்னிலையில் செய்யும் திருமண சடங்கு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டன. இன்னும் பண்டைய திருமண முறையில் வேள்வி சடங்குகளும் இன்றைய ஆடம்பர நிகழ்வுகளும் அறவே கிடையாது. வீட்டின் முன்னர் பந்தலிட்டு புது மணல் பரப்பி மாலைகளை தொங்க விட்டனர். உழுந்தோடு சேர்த்து செய்யப்பட்ட பெரும் சோற்றை வருவோர்க்கு வழங்கினர். வீட்டில் விளக்கேற்றி புதிய மண் குடத்தில் நீர் நிரப்பி தலையில் சுமந்து வந்த முதிய பெண்கள் மணமகளை அழைத்து வந்தனர். புதல்வர்களை பெற்ற நல்ல மகளிர் நால்வர் கூடி மணப்பெண்ணை நீராட்டினர். நெல்லும் மலரும் மணமக்கள் தலையில் தூவி கற்பு வழுவாமல் கணவன் செயல்களில் உதவியாயிருந்து பெற்றோர்கள் விரும்பும் பண்புடையவளாக வாழ்வாயாக என வாழ்த்தினர். பின்னர் ஆரவாரத்துடன் வீட்டில் நுழைந்து பெருமைமிக்க இல்லக்கிழத்தி ஆகுக என கூறி மணமகனிடத்தில் மணமகளை கொடுத்தனர். இதனை உச்சி கொடத்தர் புத்தகல் மண்டையர் பொதுசை கம்பலை முதுசை பெண்டி முன்னவும் பின்னவும் முறைமுறை தரத்தர புதல்வர் பயந்த திதலை அவ்வயிற்று வாலிரை மகளிர் நால்வர் கூடி கற்பனில் வழா நற்பல உதவி பெற்றோர் பெற்கும் பிணையாகுக நீருடு சொறிந்த ஈரிதழ் அலறி பல்லிரும் கதுப்பின் நெல்லுடு தயங்க வதுவை நன்மனம் கழிந்த பின்றை என்கிறார். இவ்விருவரும் கூடி வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் சங்ககால திருமணமாகிய பல்லிரும் கதுப்பின் நெல்லுடு தயங்க வதுவை நன்மனம் கழிந்த பின்றை அவ்விருவரும் கூடி வாழ்கின்றனர். இப்பாடலின் வழி சங்ககால திருமணங்களில் நெருப்போ புரோகிதரோ இல்லை என்பதும் கொடுப்பதற்குரியோராய் இருந்தவர்கள் வாழ்வரசிகளே என்பதும் தெரிய வருகிறது. சுற்றம் ஓம்பல். தமிழர்கள் தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு சம்பாத்தியம் என வாழாமல் தன் சுற்றத்தினரையும் பாதுகாத்து வாழ்ந்தனர். வறுமையில் உழலும் காலத்திலும் உறவுகளை அரவணைக்கும் போக்கு அவர்களிடத்தில் இருந்தது என்பதை சிறுவனாற்றுப்படை பாடல் அடிகளால் அறியலாம். திண்டிவனம் பகுதியில் உள்ள கிடங்கள் எனும் பகுதியை ஆண்ட நல்லியக்கோடம் எனும் வள்ளலை காணும் முன் தனக்குற்ற வறுமை நிலையை கூறுகிறான் பாணன் ஒருவன். பசி பொறுக்க முடியாத துயரத்தோடு உணவின்றி படுத்திருக்கிறது குட்டிகளை என்ற தாய் நாய். திறக்காத கண்களையும் வளைந்த காதுகளையும் உடைய குட்டிகள் தாயிடம் பாலுண்ண தலைப்படுகின்றன. பசியினால் பால் சுரக்காத முளைக்காம்புகளை குட்டிகள் கவர்ந்திருக்க வலி மிகுதியால் தான் படுத்திருக்கும் அடுக்களையிலிருந்து குறைக்கிறது அந்நாய். கூரையின் கைமரம் தளர்ந்து விழும் பழைய சுவரில் கரையான் அரித்த பொழுதியில் காளான் பூத்து கிடக்கும். உணவு இன்மையால் மெலிந்த இடையையும் வளையல் அணிந்த கையையும் உடைய பாணனின் மனைவி குப்பையில் வளர்ந்த வேலைக்கு

கீரையை தன் கூறிய நகங்களால் கிள்ளி கொணர்கிறாள். அக்கீரையில் இடுவதற்கு உப்பும் இன்றி வேக வைத்து காண்பவர்கள் படித்து பேசுவார்கள் என நாணி கதவடைத்து விட்டு தம் பெரிய சுற்றத்தார் கூட்டத்துடன் ஒன்றாக அமர்ந்து உண்ணும் வறுமையிலும் செம்மாந்த நிலையை காட்டுகிறது இக்காட்சி. திறவா கண்ண சாய்சிவி குருளை கரவா பால்முலை கவர்தல் நோனாது புனிற்று நாய் குறைக்கும் புள்ளின் நட்டில் காழ்சோர் முதுசுவர் கணச்சிதல் அரித்த பூழி பூத்த புழல் காலாம்பி ஒல்கு பசி உழந்த ஒடுங்கு நுண்மருங்குள் வளைக்கை கனைமகள் வள்ளுகிர் குறைத்த குப்பை வேளை உப்பிலி வெந்ததை மடவோர் காட்சி நாணி கடையடைத்து இரும்பீர் ஒக்களோடு ஒருங்குடன் மெசையும் என்பதே அது. இவ்வாறான அழிபசி வருத்தம் தீர கடையேழு வள்ளல்களுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் கொடைத்தன்மை அழியாமல் காத்த பெருமகன் நல்லியக்கோடனின் கொடை சிறப்பால் பாணர்களின் வறுமை முற்றிலும் நீங்கியது. விருந்தோம்பல். தமிழர்கள் தம் வாழ்வில் பெரிதும் போற்றிய பேரறம் விருந்தோம்பலாகும். தொல்காப்பியர் பெண்ணுக்கான தலைசிறந்த பண்புகளை கூறுகையில் விருந்தோம்பல் பண்பையும் சேர்த்தே கூறுகிறார். கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியல் பொறையும் நிறையும் வல்லிதின் விருந்து புறத்தலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் மன்ன கிழவோல் மாண்பே எனும் இந்நூற்பாவில் வீட்டிற்கு புதிதாக வரும் விருந்தினர்களை இன்முகத்தோடு சிறந்த முறையில் உபசரித்தல், உற்றார் உறவினர்களை அரவணைத்து ஆதரித்தல் போன்றவை இல்லறத்தில் வாழும் பெண்களின் முதன்மையான பணிகளாகும் என வரையறுத்துள்ளது தொல்காப்பியம். வினை முடித்து மீளும் தலைவன் தன் மனைவியின் இனிய பண்புகளை நினைத்து பார்க்கிறான். வரக்கூடாத நேரத்தில் விருந்தினர் வரினும் முகம் கோணாது வரவேற்று உபசரித்து போற்றும் அவளின் இனிய பண்பே நினைவில் மீதுறுகிறது. அதை தன் தேர்ப்பாகனிடம் கூறிக்கொண்டே மீள்கிறான். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் அத்தகைய இனிய குணமுடையவளை பார்க்க என் மனம் வேங்குகிறது. எனவே தேரை இன்னும் விரைவாக செலுத்துவாயாக என பாகனிடம் வேண்டுகிறான். கணவனும் மனைவியும் ஊடல் கொண்டிருக்கையில் விருந்தினர்கள் அவர்களின் ஊடலை தீர்க்கும் வாயில்களாகவும் விளங்கினர். தன் மனைவி கொண்டிருக்கும் ஊடலை தீர்ப்பதற்கு யாரேனும் விருந்தினர்கள் வரமாட்டார்களா என ஏங்குகிற தலைவன். கொழுங்குறை பெய்த செழும் செவி பேதை சிறுதாள் சரித்த மெல்விரல் செப்ப வாழை ஈர்ந்தடி வல்லிதின் வகையை புகையுண்டு அமர்த்த கண்ணள் தகைபெற பிறைநதல் பொறித்த சிறுநுண் பல்வியர் அம்துயில் தலையில் தொடையினல் நப்புலந்து அட்டிலோலே அம்மா அறிவை எமக்கே வருகதில் விருந்தே என்கிறான். வீட்டின் ஒவ்வொரு தூணிலும் வளைந்த கொம்புகளுடைய எருமைகள் கட்டப்பட்டுள்ள வளமையான வீடு, அவ்வீட்டின் சமையலறையிலே காதிலே குழையணிந்த செவ்வி அறிவையுடைய தலைவி மோதிரமணிந்த மெல்லிய இவர்கள் சிவந்து போகுமாறு வாழை மீனை நறுக்கிச் சமைக்கிறாள். அடுப்பு புகையால் கண்ணில் நீர் வழிய பிறை போன்ற நெற்றியில் வியர்வை தொழிற்க வாடும் அவள் தன் ஆடை முந்தானையால் நெற்றி வியர்வையை ஒற்றி எடுக்கிறாள். அக்காட்சியை கண்ணுறும் தலைவன் இந்த மாமை நிறுத்த அழகியை புன்னகை பூத்த முகத்தோடு காண்பதற்கும் தங்களுக்கு இடையிலான உடலை தீர்ப்பதற்கும் யாராவது விருந்தினர்கள் வரவேண்டும் என விடைகிறான். செல்வச் செழிப்பான குடும்பங்களில் மட்டும்தான் இவ்விருந்தும்பல் பண்பு இருக்குமா என்றால் வறிய நிலையில் உள்ளவர்களிடமும் இப்பண்பு கூடுதலாக மெளிர்வதை காட்டுவதாக. வரகும் தினையும் உள்ளவையெல்லாம் இரவல் மாக்கள் உணக்கொளத் தீர்ந்தன குறித்து மாறு எதிர்ப்பை பெறாமையின் குரல் உணங்கு விதைத்தனை உரள்வாய்ப் பெய்து சிறிது புறப்பண்டன்றோ இழல் எனும் புறநானூற்று பாடல் அமைகிறது. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள தலைவி வீட்டிலிருந்த தினை வரகு போன்ற தானியங்களை எல்லாம் இரவலருக்கு வழங்கிவிட்டாள். ஏற்கனவே அண்டை வீட்டாரிடம் கடன் வாங்கியிருந்தபடியால் குறி எதிர்ப்பையாக எதனையும் பெற வாய்ப்பில்லை. இந்நிலையிலும் வரும் விருந்தினர்களை உண்பிக்காமல் அனுப்பும் பழக்கமின்மையால் விதைக்காக வைத்திருந்த தினையையும் உரலில் இட்டு குற்றி உணவிட்டுத்தான் அனுப்புவாள் என அவளின் விருந்தோம்பல் பண்பு சித்தரிக்கப்பட்டுள்ளது. கற்பின் கனலி கண்ணகி தன் கணவனான கோவலனை பிரிந்தபோது தன்னால் செய்ய முடியாது இழந்தவற்றை கூறுகையில் அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை என்கிறாள். தன் சொந்த பிரிவு துயரத்திற்காகவும் தான் இழந்த இளமை இன்பங்களுக்காகவும் வருந்தாமல் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக தான் செய்ய வேண்டிய நான்கு முக்கிய இல்லற கடமைகளை செய்ய முடியாது போனதே அவளின் ஆகப்பெரும் கவலையாக இருந்தது. சான்றோர்களுக்கும் ஏழைகளுக்குமான தான தர்மங்களை செய்ய இயலாமை, ஒழுக்கத்தில் சிறந்த பெரியோர்களை போற்றி பாதுகாக்க முடியாமை, பற்றற்ற துறவிகளுக்கு பணிவிடை செய்ய முடியாமை, பழந்தமிழர் மரபுப்படி வீட்டிற்கு வரும் விருந்தினரை இன்முகத்தோடு உபசரித்து உணவளிக்க வாய்க்காமை போன்ற உன்னத கடமைகளை செய்யவியலாது போனமைக்காகவே பெரிதும் அவள் வருந்துகிறாள். பெரிய புராணத்தில் இளையான்குடி மாறனார்
தன்

0: மனைவியின் துணையோடு மழை இரவில் வந்த விருந்தினரை வளமையில்லாத காலத்திலும் புறந்த காட்சியை சேக்கிழார் வியக்கும் வண்ணம் காட்டுகிறார். அசோகவனத்தில் இருக்கும் செய்தை விருந்தினர் வந்தால் ராமன் என் செய்வான் என வருந்துவதை கம்பர் அருந்தும் மெல்லடுகு ஆறிட அருந்தும் என அழுங்கும் விருந்து கண்டபோது என்னுருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் என்கிறார். காட்டில் ராமன் உண்பதற்கு காய்கறிகள் கீரை போன்றவற்றை சமைத்து தருவதற்கு யார் உள்ளார்கள் என வருந்துவதோடு தமிழர்களின் மிக உயரிய பண்பான விருந்தோம்பலை சீதை சிறையில் கூட மறவாமல் நினைத்து பார்ப்பதை அறிய முடிகிறது. இந்திரராம் உலகத்து அமிர்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணாமல் விருந்தினர்களோடு பகுத்து உண்டனர். முகமலர்ந்து விருந்தினரை போற்றுபவனுடைய இல்லத்தில் செல்வமாகிய திருமகள் மன மகிழ்ச்சியுடன் உறைவாள் என நம்பினர். செல்வத்தின் பயன். இந்த உலகத்தை தமக்கே உரிமையாக கொண்டு ஆட்சி புரியும் ஒப்பற்ற அரசர்க்கும் இரவும் பகலும் உறங்காமல் உணவுக்காக வெடித்திருந்து விலங்குகளை வேட்டையாடும் வேடர்க்கும் அடிப்படை தேவைகள் ஒன்றுதான். உண்பதற்கு ஓரளவு உணவு, இடையிலும் மேலும் உடுத்துவதற்கு இரண்டு ஆடைகள், மற்ற நுகர்ச்சிகள் யாவும் ஒரு தன்மையானவையே. எனவே செல்வம் பெற்றதன் பயன் ஈதல் ஒன்றி பிறகு எதையும் கொடுக்காமல் நாமே அனுபவிக்க வேண்டும் என எண்ணினால் நம்மை விட்டு பலவும் தப்பிப்போய்விடும் என்கிறார் நக்கீரர். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிகழ்ச்சிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமாப்பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்கும்மே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே எனும் இப்பாடலின் வழி வாழ்வின் உண்மையான இன்பம் என்பது மற்றவர்களுக்கு ஈர்த்துவக்கும் இன்பமே என்கிறார். கல்வியின் மேன்மை. கல்வி மட்டுமே பிறப்பால் வரும் உயர்வு தாழ்வுகளை நீக்கும் ஆயுதம் என்றுணர்ந்து ஒரு நாட்டை ஆளும் மன்னனே கல்வியின் மேன்மையை பாடிய பாடல் நம் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் கற்கிற காலத்தில் எத்தகைய இன்னல்கள் இருந்தாலும் ஆசிரியர் மீது கோபம் கொள்ளாமலும் சோர்வடையாமலும் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தும் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்பதை உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனையாது கற்றல் நன்றி பிறப்போர் அன்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒருகுடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே என்கிறார். ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருப்பினும் கல்வி கற்றவனிடமே மிகுந்த அன்பு செலுத்துவாள். வயதில் மூத்தவனை விடுத்து அறிவுடையோன் வழியில்தான் அரசாட்சியும் நடைபெறும். பிறப்பால் சமூகத்தில் நிலவும் உயர்வு தாழ்வுகளை தகர்க்கும் ஆற்றல் கல்விக்கு மட்டுமே உண்டு என்பதை வலியுறுத்துகிறது இப்பாடல். இத்தகைய இலக்கியங்களாகிய தமிழின் அமுதத்தை அருந்தி மகிழ்வோம்.
1: புதுவை புதுமையில் நேர்கள் இதுவரை கேட்டது தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்களின் உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, நலன்கள், உணர்வுபூர்வ

0: விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047 ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 1 மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரேஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மாநிலம் நியூக்யான் மக்களவைத் தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும் சர்வதேச பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 நாள் பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை ₹6,000 உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ₹3,000 ₹6,000 உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6,725 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024 வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1,400 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பு

0: பெற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசர கால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான யாங்கோன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26 நேரிட்ட பெருவள்ளத்தில் சிக்கி இதுவரை 5000 மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவள்ள பாதிப்புகளிலிருந்து 13,800 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாமே வீட்டிலிக்கோ அல்ல என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார்
4: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம தோல் சம்பந்தப்பட்ட வேதிகள் பத்தி பாத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சருமத்துல வெள்ளை புள்ளிகள், இது விட்லிகோ என்று சொல்லப்படக்கூடிய வெண்கொஷ்டமா வெண்தேமலா. ஒருவருடைய முகத்திலோ கையிலோ வெள்ளை புள்ளி வந்த உடனே சில பேர் சொல்லுவாங்க அது வெண்புள்ளி நோய். ஆனா சருமத்தில் தெரிகிற ஒவ்வொரு வெண்புள்ளியும் விட்லிகோ அல்லது வெண்புள்ளி நோய் அல்ல. விட்லிகோ என்பது நம்ம தோல்ல கலர் உற்பத்தி பண்ணக்கூடிய மெலனோசைட்ஸ் என்ற பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் செல்ஸ். இந்த செல்ஸ் அழிஞ்சு போவதால சருமத்தில் தெளிவான பால் போன்ற வெள்ளை நிற பேட்சஸ் உருவாகும். முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இது ஒரு தொற்று நோய் அல்ல. ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவாது, தொடுவதால் வராது, சாப்பாடு பகிர்ந்து கொள்வதால் வராது. ஆனால் நம்ம கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த விட்லிகோ இருக்கிறவங்கள முற்றிலும் ஒதுக்குவாங்க. இது மிகவும் தவறான ஒரு செயல். ஏன்னா இது யாருக்குமே எந்த

0: அதுப்பும் பண்ணுறது கிடையாது. நாம் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம் அப்படின்னா அது கருப்பாக இருந்தாலும் நம்ம கொஞ்சிட்டு இருப்போம், வெள்ளையாக இருந்தாலும் கொஞ்சிட்டு இருப்போம், கருப்பு நாயில் வெள்ளை புள்ளி இருந்தாலும் கொஞ்சம், வெள்ளை நாயில் கருப்பு புள்ளி இருந்தாலும் கொஞ்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு மனிதனில் அவங்க ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கப்போ ஒரு வெள்ளைத்தேமல் ஏற்பட்டதுன்னா நம்ம உடனே ஒதுக்கி வச்சிடும். இது வந்து தவறான இது. எஸ்பெஷலி அது யாருக்கும் தோத்தாதுன்றப்போ நம்ம அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமான இன்னொரு விஷயம், இது வந்து கேன்சரா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இது கேன்சரும் கிடையாது, இது அந்த இண்டிவிஜுவலோட பர்சனல் ஹைஜீனுக்கும் குறிக்காது. ஏன்னா சில பேர் இது வந்து லெப்ரஸி கூட, தோணோய் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தோணோயெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்தோம், அந்த காலத்தில் அந்த கை மடங்கி அந்த மாதிரி. இது தோணோய்க்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் தோணோயிலையும் தேமல் வெள்ளையாக இருக்கலாம். இப்போ வந்து தோணோய் குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பல வருஷமாகுது, அதனால் தோணோயாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தோணி அவ்வளோ சீக்கிரமாக தொத்தக்கூடிய இதுவும் கிடையாது. ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பிட்ரியாசிஸ் வெரிசிகோலா சொல்லுவோம் தமிழில், அழுகு தேமல் இல்லை அழுக்கு தேமல் சொல்லுவோம். நம்ம இது நெஞ்சில், முதுகில், முகத்தில் சின்ன சின்ன சின்ன வெள்ளை புள்ளி வரும். குளிச்சுட்டு வந்தோம்னா இல்லை வேர்த்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே தெரியும். இது ரொம்ப அரிப்பெலாம் இருக்காது, அதுக்கான ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். இன்னொரு வெள்ளை புள்ளி வியாதி வந்து பார்த்திங்கன்னா பிட்ரியாசிஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். இது குழந்தைகளோட முகத்தில், எஸ்பெஷலி அவங்களுக்கு ஏதாவது மைல்டான அலர்ஜி இருந்ததுன்னா இதை மாதிரி இந்த பேல் பேச்சஸ் ஏற்படலாம். அதனால் வெண் தேமல் வந்து பலவிதமான வியாதிகளை குறிக்கலாம். இந்த வெண்புள்ளி விட்லிகோ இல்லை லெப்ரசின்றது மட்டும் நாம் நினச்சி பயந்துட்டு இருக்க வேண்டிய இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வியாதிகளுக்குமே இப்போ வந்து நல்ல மிகச்சிறந்த வைத்தியம் இருக்குது. இப்போ விட்லிகோன்னு நாம் வச்சுட்டோன்னா அதுக்கு க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், ஜெல்ஸ் இருக்குது. ஃபோட்டோ தெரப்பி, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அல்ட்ரா வயலட் ஏ பிலாம் சொன்னோம் இல்லையா, அந்த புற ஊதா கதிர் யூஸ் பண்ணி கூட நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சில மாத்திரைகள் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அது தவிர்த்து ஸ்டேபிளான விட்லிகோ இருக்குது, அதாவது விட்லிகோ பரவாமல் இருக்குது அப்படின்னா பேஷண்ட்டோட உடம்புல இருக்கிற தோலே வேறு இடத்துல இருக்க தோல் எடுத்து இந்த இடத்துல வச்சோம்னாலே கலர் திரும்ப வந்துடும். அதனால் விட்லிகோவே இருந்தாலும் நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. ஸோ விட்லிகோவோட சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனை மீட்டெடுப்பது மட்டும் இல்லை, நோய் எவ்வாறு முன்னேறுகிறது அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது வந்தால் அவங்கள கேலி செய்யக்கூடாது. ஸோ ஒரு குழந்தைக்கு சருமத்தில் ஒரு வெள்ளை புள்ளி இருக்கலாம், ஆனால் அந்த புள்ளியை விட அதை சுற்றியுள்ள மனிதர்களின் வார்த்தைகள் தான் அந்த குழந்தையின் மனதில் பெரிய காயத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நாம் சரும நிறம் வேறுபட்டாலும் மனிதரின் மதிப்பு வேறுபடாது. அதனால் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாமே விட்டிலிகோ அல்ல என்பது குறித்து விளக்கம் அளித்தார்
3: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
4: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் இனிப்புக்கார பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடலூர் பொதுப்பாளையம் எஸ் ராமமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு கேட்கலாம். சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30.
5: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒருத்தர் நேத்துக்கு என்ன தேடி வந்தார் சார், இந்த மனநோய் இருக்கு, அதை பத்தி நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லணும்னார். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது சம்பந்தமான டாக்டர் கிட்ட கேட்கலாமே, இல்லைங்க அனுபவப்பட்டவங்க தான் அதை பத்தி விவரமா சொல்ல முடியும்னார். உடனே நான் அவரை ஒரு மாதிரியா பார்த்தேன், அவ்வளவுதான், பயந்து போய் ஓடிய போட்டார். இப்போ எங்க இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரோ தெரியல. அதனால இதை சொல்றேன், மனநோய்க்கும் மற்ற நோய்க்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு. இப்போ உடம்புல ஒரு நோய் வந்துட்டா உடனே அதை கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்துடலாம், இந்த நோய்க்கு இந்த மருந்தை கொடுத்தா சரியா போடும்னு உறுதியா சொல்ல முடியும். ஆனால் மனநோய்க்கு அப்படி சொல்ல முடியாது. முதல்ல மனநோயை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், ஏன்னா மனநோய் உண்டாகிறதுக்கு பல காரணம் இருக்கு. மூளைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மனிதனோட பர்சனாலிட்டி மேக்கப், அதாவது குணாதிசயங்களை பார்க்கணும். இதெல்லாம் பொறுத்து மனநோய் வித்தியாசப்படும். ஒரு சில குடும்பங்களில் மனநோய்க்கு ஆளானவங்க நிறைய பேர் இருக்கலாம். இது மாதிரி குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களை விட மனநோய் உண்டாகிற வாய்ப்பு அதிகம். பருவகால மாறுதல்களும் இந்த மனநோயை உண்டாக்கும், அதாவது குழந்தை பருவத்திலிருந்து இளைஞராக மாறுகிற நேரம், இளைஞராக இருந்து பொறுப்புள்ள மனிதராக மாறுகிற நேரம், வயசான காலத்துல யாரும் மதிக்காம விலகி

0: போகிற சமயம். இது மாதிரி சமயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்பாராம ஏற்படுகிற அதிர்ச்சியாலேயும் கூட சில பேருக்கு மனநோய் உண்டாயிடும். எதிர்பாராத தோல்வி வெற்றி, எதிர்பாராத இன்பம் துன்பம், எதிர்பாராத வரவு செலவு, இதெல்லாம் குணாதிசயங்களை மாற்றிவிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, சில பேருக்கு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்ததுன்னு வைங்க, அதனால் கூட மனநோய் வரும். பணம் விழலைன்னா சில பேருக்கு வரும், போதை பழக்கத்தினாலேயும் இது வரும். இதெல்லாம் தவிர நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாத பல காரணங்களாலேயும் மனநோய் வரலாம். ஆகக்கூடிய இந்த மனநோய்க்கு இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக மனநோயை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். காரணம் தெரியலன்னா வைத்தியம் எப்படி பார்க்க முடியும்? அதிகப்படியான கூச்சல் கூட மனநோயை உண்டாக்கி விடுதான். இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களில் பல பேருக்கு மனநோய் வந்தால் அதுக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ நமக்கு தெரியல. மனநோயை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணின ஒருத்தர் இருந்தார். அவரோட சொந்தக்காரருக்கு லாட்ரி சீட்டில் 10 லட்சம் வந்துட்டுது. சீட்டு வாங்கினவருக்கு பரிசு விழுந்த செய்தி தெரியாது. அவர் ஏற்கனவே இருதய பலவீனம் உள்ளவர், ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் திடீர்னு உங்களுக்கு 10 லட்சம் பரிசு விழுந்திருக்குன்னு சொன்னால் ஏதாவது ஆகிடும்னு பயந்தாங்க. இந்த மனநோய் ஆராய்ச்சியாளர், கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட பக்குவமாக அதை சொல்லணும், அதை எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு தான் தெரியும், நீங்கள் யாரும் கிட்ட வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு படுக்கையில் இருந்த அந்த ஆசாமி கிட்ட போனார் மெதுவாக. இதை பாருங்க, நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு லாட்ரி சீட்டில் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் விழுந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ஆராய்ச்சியாளர். உடனே படுக்கையில் இருந்த அந்த ஆசாமி மெதுவாக எழுந்திரிச்சு உட்காந்து, இதை பாருங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதில் பாதி பணத்தை உங்ககிட்டயே கொடுத்துருவேன்னார். அவ்வளவுதான், ஆராய்ச்சியாளர் பொத்துன்னு மயக்க அடிச்சு கீழே வந்துட்டார். அப்புறம் என்ன, அவருக்கும் பக்கத்திலேயே ஒரு பெட்டு போட்டுட்டாங்க, அவருக்கும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
3: தினந்தோறும் பகல் 12:30
2: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: சூழலை காக்க உறுதியேற்போம். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள்.

பிற்பகல் 12:30 பன்னிசை மாலையில் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவை. ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா. நகர் உலா நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு ஒரு வணக்கத்தோட ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நகர் உலாவில் எந்த இடத்துக்கு பயணிக்க போகிறோம்? பொதுவாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் சந்தோஷங்களை தான் அதிகமாக நம்ம விரும்புகிறோம். ஒரு சிலருக்கு இசையை கேட்குறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நண்பர்களோட அரட்டடிக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கும், ஒரு சிலருக்கு எல்லோருடையும் வெளியில் போய் ஒரு பயணம் போகிறது, ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு, ஒன்றும் இல்லை நம்ம ஊர்லேயே ஒரு பீச்சுக்கு போகிறது, ஒரு கோவிலுக்கு போகிறது, இல்லை நண்பர்களோட வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக மனசு விட்டு பேசிட்டு வர்றது, இது உறவினர்களோட வீட்டுக்கு போகிறது, இப்படி பல வகையில் நம்ம போயிட்டே இருந்தாலும் ஒரு ட்ரிப்பு லாங் ட்ரிப்பாகவோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமாகவோ நம்ம தேடி தேடி போய் சில இடங்களை திரும்ப திரும்ப அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். சில இடம் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி போகிறதுக்கு நம்ம முயற்சிகள் மேற்கொள்ளுவோம்.

உங்களுக்காக ஒரு பட்டியலே கொடுத்துக்கிட்டே இருக்கு புதுச்சேரி வானொலி ஒவ்வொரு நாளும் நகருள்ள நிகழ்ச்சியின் மூலயமா. இன்றைக்கும் நான் ஒரு சிறப்பான ஒரு அருவியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது நீர்வீழ்ச்சி அருவின்னும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது குழந்தைகள்லேருந்து அந்த இடத்த பார்க்கும்போது குதூகலமாக பார்ப்பாங்க. வயசில் மூத்தவங்களும் அதே மாதிரி தான், வயசானவங்க அந்த விழக்கூடிய அருவிகளை பார்த்து எவ்வளோ அழகான அப்படியே மெய்மறந்து நிற்பாங்க. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியாதுங்களா? குளிச்சு சந்தோஷத்தை தீத்துக்குவாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இன்றைக்கி எந்த அருவிக்கு போக போகிறோம் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

சிட் ஸ்ரீராம் குழுவினர் சேர ஒழித்தது முதல் நீ முடி உண்மை படத்திலிருந்து. இன்னைக்கு நகர் உலாவில் எந்த பகுதிக்கு போக போகிறோம்? மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அழகுக்கு அழகு சேர்க்கும் கூட்லு தீர்த்த அருவி உடுப்பி நகரில் இருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலும் ஹெப்ரியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் கூட்லு தீர்த்த அருவி அமைஞ்சிருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தூய்மையான நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். இது 150 அடி உயரத்தில் இருந்து விழுது. இதை காண சுற்றுலா பயணிகள் பல பகுதிகளில் இருந்து வருகை தராங்க. இங்கு மலை ஏற்றத்தோட காணப்படுவதனால சாகச பிரியர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் விருப்பமான இடமா இருக்கு. அருவி நீர்வீழ்ச்சி அப்படின்னாலே அந்த இடத்துல ட்ரக்கிங் கண்டிப்பாக உண்டு. இயற்கை ஆர்வலர்களுக்கு சாகச பிரியர்களுக்கு நல்ல கண்ணுக்கு விருந்தாகவும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பல வகையில் அவங்க வந்து அந்த இடத்த போய் என்ஜாய் பண்ணி சந்தோஷத்தை உச்சத்துக்கு போவாங்க.

0: RRR படத்திலிருந்து விஷால் மிஸ்ரா, பென்னி தயால், சௌத்தி சௌஹான், ஹரி குரலில் ஒலித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்னைக்கு நகரோலாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு அழகுக்கு அழகு சேர்க்கும் கூட்லூர் தீர்த்த அருவி அந்த இடத்துக்கு தான் பயணப்பட்டுருக்கோம். இங்கே மலை ஏற்றத்துக்கு நல்ல பொருத்தமான ஒரு இடமாகவும் இருக்குது. இயற்கை ஆர்வலர்களுக்கு நல்ல ஒரு விருப்பமான இடம். அங்கே இருக்கக்கூடிய பசுமையான மரங்கள், காடினுடைய ஒரிஜினல் அதனுடைய

நம்முடைய இயற்கை அழகு. அதை எதுக்காக நான் அப்படி சொல்லணும்னா, பறவைகள் அதில் இருக்கக்கூடிய விலங்கினங்களை நேரடியாக பார்க்கும்போது புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் அவங்களுடைய இயற்கை அழகை முழுசாக கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. இது வந்து இயற்கை ஆர்வலர்களுக்கு பொருத்தமான இடம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அடர்ந்த காடுகள் வழியாக தான் இந்த வழித்தடத்தில் மூங்கில் தோப்புகள் சலசலக்கும் ஓடைகளை கடந்து தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கும். இந்த காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகளினுடைய புகலிடமாகவும் இந்த பகுதி திகழ்து.

ஹரினே கட்டம் நரேஷ் ஐயர் குரலில் ஒலித்த பாடல். அயலான் படத்திலிருந்து நேரம் 7:51. நகரோலாவில் கூட்லு தீர்த்த அருவி. இந்த அருவி மலை ஏற்றத்தோடு அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள் வழியாக நம்ம மூங்கில் தோப்புகளெல்லாம் சலசலக்கும் ஓடைகளெல்லாம் தாண்டி போனோம்னா இந்த அருவியை அடைய முடியும். கூட்லு தீர்த்த அருவினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த குளத்தில் புத்துணர்ச்சியூட்டும் வகையில் நீராடி மகிழ முடியும். இந்த அருவியை சுற்றிலும் செழிப்பான சூழல் மண்டலத்தை ஆராய்ந்து வானுயர்ந்த மரங்களையும் வண்ணமயமான வன விலங்குகளையும் கண்டு வியக்க முடியும். கரடுமுரடான நிலப்பரப்பின் வழியே 1.5 மணி நேரம் நடந்தோன்னா கூட்லு தீர்த்த அருவியை அடைய முடியும். ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் இங்கே போகிறது நல்லது. அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், நீர் வரவு அதிகமாக இருக்கும். நீர்வீழ்ச்சியை காணுவதற்கு காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படுறாங்க. அடர்ந்த காட்டு பகுதி அப்படின்றதுனால போகிறவங்களுக்கு அது சேஃப் இல்லை அப்படின்றதுனால நேரங்களுக்கு சில முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நேரங்களுக்கு இந்த மணிலேருந்து இந்த மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறது. நுழைவு கட்டணம் எதுவும் கிடையாது. சரி, இந்த நீர்வீழ்ச்சி எப்படி அடையலாம்? ரயிலில் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா உடுப்பி ரயில் நிலையத்தில் இறங்கி 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருவிக்கு பஸ்ஸு இல்லைனா அங்கே டாக்ஸி இருக்கும், அதில் நம்ம போக முடியும். பஸ்ஸில் போகணும் அப்படின்னா ஹெப்ரி பஸ் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருவிக்கு பஸ் இல்லைனா டாக்ஸி அங்கே ஜீப்பு கூட

கிடைக்கும். அது வழியாக கூட நாங்கள் நம்ம போக முடியும். அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பிற முக்கிய இடங்கள் அது கூடவே நம்ம கண்டுகளிக்க முடியும். 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆகும்பே அந்த இடத்துக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நகர்வுலாமல் அந்த இடத்துக்கு பயணிச்சிருக்கோம். அந்த இடத்தையும் பக்கத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போது கூடலு தீர்த்த அருவி போனோன்னா ஆகும்பே நீர்வீழ்ச்சியும் நம்ம பார்க்கலாம். ஹெப்ரி அருகே இருக்கக்கூடிய அருவி சோமேஸ்வர வன விலங்குகள் சரணாலயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. 2 நாள் போதும் நம்ம அங்கே இருக்கக்கூடிய இடங்களை கண்டு கழிச்சிட்டு வரத்துக்கு. மன அமைதியை பெறத்துக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு இடமா இருக்கும்.

0: சவுகர்பேட்டையிலிருந்து ரஞ்சித் ரெனினா ரெட்டி குரலில் ஒலித்த பாடல் அது.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
0: இன்னைக்கு நம்ம நகர உலாவில் கூட்டு

தீர்த்த அருவியை பயணப்பட்டோம். உங்களுடைய பயண அட்டவணையில் இந்த ஒரு இடத்தையும் சேர்த்துக்கோங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் புதுச்சேரி வானொலியோடு. நம்ம உங்களோட தொடர்கிறேன் அடுத்த நகர உலாவில்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். தனி நபர்களுக்கு இடையிலான யுபிஐ பண பரிவர்த்தனைகளின் மதிப்பு எவ்வளவாக இருந்தாலும் கட்டணம் விதிக்கப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தனி நபர்களுக்கும் வணிகர்களுக்கும் இடையிலான 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே கட்டணங்கள் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1 மாத கால தூய்மையே சேவை இயக்கம் தொடங்குவதையொட்டி புதுச்சேரியில் பொதுமக்கள் தங்களின் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்து சுகாதாரமான வாழ்க்கை முறைக்கு உறுதியேற்கும் வகையில் வீடுகளில் விளக்கேற்றுமாறு உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதை பற்றிய புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் அத்தொகுதி அல்லாத இதர பகுதிகளில் இந்நிகழ்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், திமுக, நாம் தமிழர் கட்சி என 5 நிலை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவருமான திரு ரங்கசாமி கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி தட்டாஞ்சாவடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்தை முறைப்படி அறிமுகப்படுத்தினார். அப்போது தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார், பாஜக மாநில தலைவர் திரு ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு NSJ ஜெயபால் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் திருமதி கார்த்திக் குமாரி நாம் தமிழர் கட்சி சார்பிலும் திருமதி வசந்தி சுயேட்சை வேட்பாளராகவும் வேட்புமனுக்களை நேற்று தாக்கல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு அரசு மருந்தகம் உட்புறமுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்வதால் அப்பகுதியில் நாளை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. கோரிமேடு உட்பட காவலர் குடியிருப்பு, இந்திரா நகர் விரிவு, இழுப்பைத்தோப்பு, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். இதனுடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:32. தகவல் தளம். இன்னைக்கு தகவல் தளத்துல இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை கீரைகளில் ஒரு வகையை தான் நம்ம பார்க்க போகிறோம்.

ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் ஸ்ரீநிஷா பகவத்துல்லா குரலில் ஒலித்தது டிஎன்ஏ படத்திலிருந்து. இன்னைக்கு தகவல் தளத்தில் ஒரு மூலிகை கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை கீரைகள் பல இருக்குது. நகர மக்களுக்கு அதிகம் தெரிய வாய்ப்பில்லை, ஆனால் கிராம மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருக்கும். கீரை வகைகளில் அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, சிறுகீரை, பருப்புக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளை, அகத்தி, முடக்கத்தான் கீரை என நாம் சொல்ல மறந்த கீரைகளை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சிருப்போம். சில கீரைகள் கலந்த கலவை கீரையும் சமைப்பாங்க. ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது, அதுக்கு தனி தன்மையும் இருக்குது. இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயன் தரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கும் பாட்டிமார்கள்லாம்

வேலியோரம் இருக்கக்கூடிய கீரைகளினுடைய தன்மை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சின்னதாக உடல் உபாதை ஏற்படும் போது கூட சில தாய்மார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கீரைகளை வச்சு சமைத்து இயற்கை முறையில் பாரம்பரிய வைத்திய முறையும் கடைப்பிடிப்பாங்க. வீட்டினுடைய பின்புறம் முருங்கை, கருவேப்பிள்ளை, வாதனர மரம் கிராமங்களில் போனோம்னா இன்றைக்கும் நம்ம அதை பார்க்க முடியும். இத்தனை கீரை வகைகள் இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி உங்களுக்காக தகவல் தளத்தில் ஒரு கீரையை பற்றி சொல்ல போகிறேன். அது எந்த கீரைன்னு தெரிஞ்சுக்கலாமா? முசுமுசுக்க இலை அப்படின்றது சளி, இரும்பல் மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளுக்கு குணமாக்கும் ஒரு சிறந்த பாரம்பரிய மூலிகை செடி அது.

டான் படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திரன் ஜோனிட்டா காந்தி குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்துல முசுமுசுக்க கீரை, அதாவது சளி மற்றும் ஆஸ்துமா சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கீரை வகை. அது எப்படியெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடலாம், அதுல இருக்கக்கூடிய பெயர் காரணம் என்னென்ன, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒன்று, அப்படி தொடர்ந்து நம்ம வந்து இந்த கீரையை பற்றின முழு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்று காலை 8:30 இருந்து தொடர்ந்து தகவல் தளத்தில்.

சாய் அபியன்கர் ஜோனிட்டா காந்தி குரலில் ஒலிக்கிறது ஜூட் படப்பாடல். தொடர்ந்து இணைந்திருப்போம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Today's show of strength on Modi's birthday, states the Asian Age. Meta to share reports on child safety with government agencies directly, informs the Hindu. And finally, on the Emmy Awards, Financial Express reports Widow's Bay swept the 78th Emmy Awards, setting a new comedy series record with 14 wins, including Best Comedy Series. The Pitt repeated as Best Drama, while Matthew Rhys and Jean Smart added historic acting milestones. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Government says there'll be no charges at all for person-to-person UPI transactions, irrespective of amount transferred. Maharashtra government decides to provide soft loans to sugar mills to clear pending dues of farmers for 2025-26 crushing season. Delhi government decides to double monthly incentive for ASHA workers from 3,000 to 6,000 rupees to also build hostels for 10,000 students studying in colleges and universities across the national capital. India-US joint military exercise Youth Abhyas begins at Oli in Uttarakhand and Mahajan Field Firing Range in Rajasthan. New Zealand's parliament passes legislation to implement its free trade agreement with India. And in men's cricket, India beat Afghanistan by 7 wickets in the second T20 International to take unassailable 2-0 lead in the 3-match series. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளத்தில் ஒரு மூலிகை கீரையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கீரைகள் அப்படின்னும் பொழுது பலருக்கு பலவிதமான கீரைகளை பற்றி தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு சில கீரைகளுடைய மருத்துவ குணமும் தெரியாது, அதனுடைய தன்மையும் தெரியாது. அந்த ஒரு பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வருவது தான் இந்த முசுமுசுக்கை இலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே இந்த கீரை வகையை பற்றி எழுதும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த அனுபவம் தான் இருக்க ஒழிய அதை நான் இது வரைக்கும் இன்னும் நான் பயன்படுத்தினதும் கிடையாது. தேடி போய் இந்த கீரையை ஒரு நாள் சமைச்சு சாப்பிடணுன்ற ஆவல் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குன்ற நம்பிக்கையோடு. இந்த கீரையோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, சளி மற்றும் கோழை, அதாவது நெஞ்சில் தங்கி இருக்கக்கூடிய கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறல் தொல்லையை இது வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சி அடைய செய்யும். அப்போது அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய சிலர் இந்த கீரையை பயன்படுத்தலாம். செரிமானம் பசியை அதிகரிக்கும் மற்றும் ஜீரண சக்தியை மேம்படுத்தக்கூடியது. சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம்? இந்த முசுமுசுக்கி கீரையோட மிளகு பூண்டு சேர்த்து சூப்பு செய்து குடிக்கலாம். அப்போது சூப்பு, முருங்கைக்கீரையில் எப்படி நம்ம சூப்பு பண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த முசுமுசுக்க கீரையில் இந்த இலையை அரைச்சி தோசை மாவில் கலந்தும் சுடலாம். எப்படி நம்ம முடக்கத்தான் கீரையை வாங்கி தோசை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இலையை தோசை மாவில் அரைச்சிட்டு தோசை மாவில் கலந்து தோசையும் நம்ம வந்து இந்த கீரையில் செய்யலாம். இலையை நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சுக்கிட்டு வெண்ணையோட சேர்த்தும் நம்ம சாப்பிட்லாம். இப்படி மூன்று விதமான வழி இருக்குது. ஒன்று தோசையாகவோ, இல்லை சூப்பு முறையிலையோ, இல்லைனா இதை வந்து உலர்த்தி நிழலில் உலர்த்தி பொடி பண்ணிட்டு வெண்ணையோடு சேர்த்து சாப்பிடலாம். இந்த முறையில் இருக்கக்கூடிய உணவு பாரம்பரிய வகையில் வரக்கூடிய இந்த கீரையை இன்னும் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இதற்கான பெயர் காரணங்கள் இதெல்லாமுமே தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ரங்கோன் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் குழுவினர் சேர ஒலித்த பாடல் அது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: இன்னைக்கு தகவல் தளத்தில் முசுமுசுக்கு கீரையை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. சுவாச குழல், சுவாச பை, நுண்ணீர அறையில் இருக்கக்கூடிய ரணம், அழற்சி ஆகியவற்றை ஆற்றிவிடும் ஆற்றல் கொண்டது. மேலும் சுவாச பைகளில் இருக்கக்கூடிய கபத்தை அகற்றி அதனை சுத்தம் செய்யும் சக்தியும் இதுக்கு இருக்குது. சரி, இந்த முசுமுசுக்கை இதனுடைய பெயர் காரணம் என்னவாயிருக்கும்? இரு குரங்கின் கை, அதாவது முசுமுசுக்கை அப்படின்றது ஐலேயம் ஆகிய வேறு பெயர்கள்லையும் இதை குறிப்பிடுறாங்க. முசுமுசுக்கை இலை அப்படின்றத ஐலோயம் அப்படின்ற ஒரு பெயராலையும் வேறு ஒரு பெயராலையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெயர் குறிப்பிட்டதாக அவ்வளோ அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பெயராக இருக்குது. இந்த

தாவரம் முழுவதுமே ரோம வளரிகளாக கொண்டிருப்பதனால தடவும் பொழுது முசுமுசு அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுனால முசுமுசுக்கை அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கலாம். இந்த முசுமுசுக்கையை தைலமாக தயாரித்து வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் நம்ம மேற்கொண்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய சூட்ட தண்ணிக்கும் கண் எரிச்சலை போக்கும், இள நரையை மாற்றும், வழுக்க ஏற்படுவதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த முசுமுசுக்கைக்கு இருக்குது. சரி, இந்த முசுமுசுக்கை நிலம் படிந்த அல்லது கொடி போன்ற ஏறி வளரும் சிறு கொடி தாவர வகையை தான் சேர்ந்தது இது.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 8:45. நேர்களே, இது தகவல் தளத்தில் முசுமுசுக்கு இலைய பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த முசுமுசுக்கு எங்கே எல்லாம் வளரும் அப்படின்னா, நம்மளுடைய தோட்டங்களில், அப்படி இல்லைனா விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், வேலி ஓரங்களில் வளரக்கூடிய ஒரு கொடி வகை. இந்த முசுமுசுக்கு நிலம் படிந்த அல்லது கொடி போன்று ஏறி வளரும் ஒரு சின்ன கொடி தான். தாவரம் முழுவதும் எப்படி இருக்குன்னா, சொரசொரப்பான சுனைகளோடு இருக்கும். அதனால தான் இது முசுமுசுக்கை அப்படின்ற ஒரு பெயரும் வந்திருக்கு. இலைகள் வெளிர் நிற பச்சை நிறமாக இருக்கும். முக்கோண வடிவமான ஒரு மடல்களை கொண்டது. 3-5 மடலாக இதனுடைய அமைப்பை இருக்கும். பழங்கள் சிவப்பு நிறமாக இருக்கும். பூ இதழ்கள் மஞ்சள் நிறமானவை. பழம் வந்து காம்பு இல்லாமல் அதோட இணைஞ்ச மாதிரி இருக்கும். விதைகள் குழிகளோட குடிவியாக இருக்கும். தமிழகம் எல்லா தமிழகம் எங்குமே வேலிகள், புதர்களில், பெரும் மரங்களில் சுற்றி வளரக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்தது தான் இது.

இனி வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் பிரிவில் எலக்ட்ரானிக் 100, மெக்கானிக்கல் 53, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 22 என மொத்தம் 175 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ பிடெக். வயது வரம்பு 16/9/2026 தேதியின்படி 18-28 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு விண்ணப்பிக்க ஆன்லைனில் ISRO.gov.in விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய். விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் அணு எரிபொருள் வளாகத்தில் பணியிடங்களுக்கான அறிவிப்பு. அப்ரெண்டிஸ் பிரிவில் ட்ரேட் 432, டிப்ளமோ 79, கிராஜுவேட் 27 என மொத்தம் 538 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக். வயது வரம்பு 16/9/2026 18-25 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க ஆன்லைனில் nfc.gov.in என்பதாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று. கிராம வங்கிகளில் அதிகாரிகள் பணியிடங்களுக்கான மத்திய அரசின் கீழ் செயல்படும் கிராம வங்கிகள் காலியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. 13,715 இடங்கள். இதில் தேர்வு அறிவிப்பை ஐபிஎல்எஸ்சி வெளியிட்டிருக்கு. எப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 183 இடங்களும், ஆஃபீஸ் பிரிவில் ஜென்ரல் 4,922, ஐடி 182, சிஏ 90, சட்டம் 46, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 38 உட்பட மொத்தம் 13,715 இடங்கள். அதில் தமிழகத்தில் 464 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி பட்டப்படிப்பு. வயது வரம்பு 21/9/2026 18-50. தேர்ச்சி முறை பிரிமினரி மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு. அதாவது தேர்வு மையம் வந்து சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 16 இடங்களில் நடக்குது. விண்ணப்பிக்க ஆன்லைனில் ஐபி

EPS.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹850, SC/ST பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க இம்மாதம் 21ஆம் தேதி கடைசி நாளாகும். மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தின் காலியிடங்களுக்காக அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இன்ஜினியர் 19, அசிஸ்டன்ட் மேனேஜர் 8, ஆஃபீஸர் 8, அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் 3 உட்பட மொத்தம் 40 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ. வயது வரம்பு 24/9/2026 படி 18-40 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க ஆன்லைனில் rfcl.co.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹1000, SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 24ஆம் தேதி கடைசி நாளாகும். இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் ஒரு ரொம்ப சிறப்பான சொரசொரப்பாக இருக்கக்கூடிய சுனைகளோடு இருக்கக்கூடிய முசுமுசுக்கை கீரையை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த முசுமுசுக்கை துவர்ப்பு கார்ப்பு சுவைகளோட வெப்பத்தன்மையும் கொண்டது. வள்ளலார் சிறப்பாக விளக்கியுள்ள 4 மூலிகையில் இந்த முசுமுசுக்கையும் ஒன்று. முசுமுசுக்கை வேறு பசியை அதிகரிக்கிறது, நஞ்சை நீக்குது, சளியை அகற்றும், வாந்தியை கட்டுப்படுத்தும், ஆண்மையை அதிகரிக்கும். இந்த இலை சாற்றை சம அளவு நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி வாரம் 2 முறை தலை குளிக்கலாம். இந்த இலையினுடைய துவையல் அரைத்தும் சாப்பிட முடியும். இலையினுடைய மகத்துவத்தை சொல்லிட்டேன். இந்த இலை கண்ணில் பட்டவர்களுக்கு நன்மை, இல்லைன்னா கிடைக்கும் வரை தேடுவோம், பலனை அறிந்து கொண்ட பிறகு விடலாமா, இது நியாயமா? மற்றொரு தகவல் தளத்தில் அரிய தகவலோடு நான் சந்திக்கும் வரை காத்திருப்போம். காற்றலையில் கை குலுக்கி.

மிஸ்டர் லோக்கல் படத்தில் ஒலித்த இந்த பாடலோடு இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி சூழலை காக்க உறுதியேற்போம் இந்த தலைப்பில் பேச போகிறீங்க. நேர் நேரம் நிகழ்ச்சியில் 102.8 FM ரெயின்போ பொதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர், புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன காது மூக்கு தொண்டை நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சோஃபியா அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஷரணாகத வத்சலே, ராகம் கதன குதுகலம், ஆதி தாளம், கல்கட்டா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஆனந்த நடேசா, தோடி ராகம் ரூபகதாளம், ராமசுவாமி சிவன் பாடல்.

அரங்கிசையில் இதுவரை யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாமசுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள்

0: கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். உலக அளவில் நிலவும் நிலையற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா புது எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். புதுடெல்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும், பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் நிலைத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். RSS அமைப்பின் 100 ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100 ஆண்டுகால சேவைகள் குறித்த நூலினை புதுடெல்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். தனி நபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் UPI பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்ப பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 10:02. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க அழைக்கலாம். முகநூல் வழியாக உங்களுடைய பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயரும், எங்கிருந்து நீங்க அழைச்சிருக்கீங்கன்ற ஒரு விவரத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாடல் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். நேற்று முன்தினம் பாடல் விரும்பி கேட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து புது நேயர்களுக்கு வழிவிடலாம். இன்னைக்கு தொடக்கமாக தங்கவேல் எடப்பாடி பூலம்பட்டியிலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க, அந்தமான் காதலி படத்திலிருந்து.

நேர்களே, இது கேட்டாலும் இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த நேயர் கடலூர் திருமுட்டத்திலிருந்து கோ அன்பழகன். இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க பாடல் சபாஷ் மாப்பிள்ளை படத்திலிருந்து.

நேயர்களே, இது முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக நாகப்பட்டினத்திலிருந்து பாபு என்ற நேயர் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு கங்கை படத்திலிருந்து ஒரு பாட்டு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்கள் இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் நேர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பாடல்கள், விருப்ப பாடல்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாடல் வரும். பாடல் இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தை முழுசாக நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணணும். அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து செய்யாறு வேல்முருகன் இந்த நேயர் பொங்கி வரும் காவேரி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு.

நேரம் 10:20:38 நொடி. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நஜ்முதீன், இவர் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காரு முத்து படத்திலிருந்து, தில்லானா தில்லானா.

நேர்களை இது கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் நேரம் 10:27:22. அடுத்த பாடல் கொருக்காத்தூலிருந்து ஞானமுருகன் என்ற நேயர் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. குரு படத்திலிருந்து பேரை சொல்லவா.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் ஹலோ டாக்டர் புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன காது மூக்கு தொண்டை நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சோஃபியா அவர்களோடு நேரடி நிகழ்ச்சி. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் 11:02 நேயர்களே உங்களுக்கான களம் சூழலை காக்க உறுதியேற்போம் சுகவனேஸ்வரி நெறிப்படுத்துகிறார். இன்றைய நேயர் நேரத்தில் நேயர்கள் நேரடியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் முற்பகல் 11:02. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் தியாகம் படத்திலிருந்து நல்லவருக்கெல்லாம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திருச்சி முத்தரசன் நல்லூர்லேருந்து நவீன் சுந்தர் சந்திரா பிரபா பிரபு சரண் நிஷாந்தி.

நேர்களை இது கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் நேரம் 10:38 நிமிடம். அடுத்ததாக கோவை மாவட்டத்திலிருந்து புதூர் சிவசுப்பிரமணியன் பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பச்சை கிளி.

நேரம் 10:42 நொடி. இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வரிசையில் அடுத்ததாக மாதவரத்திலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. 16 வயது நிலைய படத்திலிருந்து செந்தூர போவே.

நேர்களை இது கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார் இவங்க எல்லாமே விரும்பி கேட்டிருக்காங்க ஒரு பாடலை ராஜபாண்டி படத்திலிருந்து.

இது கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக கொழுமங்கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் பாஞ்சாலங்குறிச்சி படத்திலிருந்து ஒரு பாட்டு.

அடுத்ததாக நன்னிலம் நாராயணன், கலகமடி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நிலாஷ், இந்த இவங்க எல்லாருமே விரும்பி கேட்டிருக்க பாடல் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு படத்திலிருந்து.

நேர்களை நிறைவாக எல்லா நேயர்களுக்காகவும் ஒரு பாடலை கொடுத்துடலாம். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பொன்னியமேடு வண்ணை கணேசன், கடலூர் சுரேஷ், வேட்டவளம் குமார், தர்மபுரம் துரைராஜ், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி இவங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடல்.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு செய்திகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்வீர் ஜெய்ஸ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு மதிப்பு நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் குறித்து அவர்கள் இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக கூறினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் வழங்கப்படுவதை தடுக்கும் வகையில் கலால்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொகுதி எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு புதிய பேருந்து நிலையம் அருகே மறைமலை அடிகள் சாலையில் கலால்துறை வட்டாட்சியர் திரு ராஜேஷ் கண்ணா தலைமையில் சோதனை நடைபெற்றது. அப்போது நடந்து சென்ற 65 வயதுடைய தேவராஜன் என்பவரை சோதனை செய்ததில் அவரது பையில் 23 மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. கலால்துறையினர் தேவராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. தமிழ்நாடு பார் கவுன்சில் வரலாற்றில் நிர்வாகிகளுக்கான தேர்தல் வாக்களிப்பு மூலம் நடைபெறாமல் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டது என்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02. நேயர் நேரம். தலைப்பு: சூழலை காக்க உறுதியேற்போம். நேர்களே, உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிர அழைக்கலாம். 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு என்னோடு பகிரலாம் உங்களின் கருத்துக்களை. நான் உங்களோடு இணைகிறேன், சுகவனேஸ்வரி டி. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: வேலூர் மாவட்டம் பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லமா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
2: தெரியுது, நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது அற்புதமான கருத்துக்களோட இருக்கீங்கன்றது புரியுது. சொல்லுங்கப்பா, இப்போ வந்து நம்ம வந்து சூழலை காக்க உறுதி ஏற்போம் அப்படிதான் தலைப்பு இன்னைக்கு. அந்த தலைப்பு சூழலை காக்க உறுதி ஏற்போம்.
3: நம்ம எல்லாருமே பொறுப்புணர்வோட செயல்படணும். உதாரணத்துக்கு, நான் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு மாற்றாக நான் துணி பை அப்படிங்கறத எடுத்துட்டு போவேன். அதே மாதிரி நானு எந்த ஒரு சமயத்திலயும் சுற்றுப்புற சூழல் பாதிக்கும் அளவுக்கு பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி அதை குப்பைகளாக தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அது மட்டும் இல்லாம மேம், நம்ம எல்லாருமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா முக்கியமா நம்ம மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடுவேன் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுக்கணும்.
2: இப்ப
3: பாத்தீங்கன்னா, இந்த உலகம் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கறதாகுது. எல்நினோ பாதிப்புனால இப்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த காலம் கூட ரொம்ப வெயிலா இருக்கிறத நம்ம பாக்குறோம்
2: மேம்.
3: அதற்கு ஒரு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே எதிர்பாடு தரக்கூடிய அந்த எல்நினோ பாதிப்பு தான் காரணம். அந்த எல்நினோ பாதிப்பு வர முக்கிய காரணம் சுற்றுச்சூழல் அப்படிங்கறது பாதிக்கப்பட்டதுதான். ஆமா, அப்போ அதிக அளவான மரங்களை நம்ம எல்லாருமே நடாம அதை வெட்டோம், அதனாலதான் இந்த புவி வெப்பம் ஏமாகுது. அது ஒண்ணு. அதனால அதிகமா மரங்கள் அப்படிங்கறத நடணும். அந்த மரங்களை நடந்து மட்டும் இல்ல மேம், அதை பராமரிச்சு அந்த செடிகள் வந்து மரங்களா வர வரைக்கும் நம்ம வந்து எஃபர்ட் போடணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டுல இந்த ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறமா ஏசி இதோடதான் மேம் வாழுறாங்க. கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு. ஆனா இந்த ஏசில இருந்து வரக்கூடிய அந்த சூடான காற்று, அப்புறமா ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த சூடான காற்று, இந்த புவியில இருக்கக்கூடிய காற்றோட கலந்து அத புவி வந்து வெப்பமாகுது அப்படின்னு சொல்றாங்க மேம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டரை நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம்

0: அமைத்து வைக்கணும்.
1: ஏசி, ஆமா, ஏசி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு நைட் ஃபுல்லும் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ற அந்த செட்டிங்ஸ் போய் ஆஃப் பண்ணிட்டோம்னா தேவைக்கு ஏற்ப ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் குறைச்சு போட்டுக்கலாம். 8 மணி நேரம் ஓடுறதுக்கும் 4 மணி நேரம் ஓடுறதுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது இருக்குல்ல?
0: ஆமாங்க.
1: மக்கள் யாராவது குப்பை போடுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லணும், பண்ணாதீங்க, நம்ம சுற்றுச்சூழல் நாம தான் பாதுகாக்கணும், நீங்க இப்படி குப்பை போடுறதுனால எவ்வளவு பாதிப்புகள் அப்படிங்கறது வருது, எனவே இதை நீங்க தவிர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு
0: ஃப்ரெண்ட்லியா. அதுவும் இல்லாம எங்க போடணுமோ அந்த இடத்துல போடுங்க, அதாவது ரீசைக்கிள் ரீயூஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான மறுசுழற்சிக்கான எந்தெந்த இடத்துல போடணுமோ அங்கே கூட போடலான்னு சொல்லலாம் இல்லைங்களா. சப்போஸ் தவிர்க்க முடியாத இடத்துல குப்பைகள் வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து சரியான இடத்துல முறையான இடத்துல போடுங்கன்னு சொல்லலாம்.
1: ஆமாம். அப்புறமா நிறைவே ஒரு விஷயம் என்னன்னா
0: சொல்லுங்கம்மா,
1: ஒவ்வொருவருமே தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த தூய்மை பணி அப்படிங்கிறதுல ஈடுபடலாம் மேம். சுற்றுப்புற தூய்மை பணி, இப்போ எங்களுடைய ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ஒரு இடத்திற்கு போய் குப்பையா இருக்கக்கூடிய இடங்களுக்கு மக்களை போய் எஜுகேட் பண்ணி நீங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அறிவுரை பண்ணி அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அவங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க.
0: மக்கள்
1: எல்லாருமே தங்களை அந்த தூய்மை பணியில ஈடுபடுத்தி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி ஒரு சில சேஞ்ச் அப்படிங்கறதும் வருவதற்கான ஒரு சாத்தியம்
0: வாய்ப்பு இருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால இது மாதிரி
0: சுய விழிப்புணர்வு உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கணும் இல்லைங்களா, நம்ம செய்யறதுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு.
1: நம்ம எல்லாமே ஒரு உறுதிமொழியா எடுத்து சுற்றுச்சூழல ஒருபோதும் பாதிப்பு அடையாத மாதிரி நான் காப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. நன்றி நன்றி,
1: ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க.
0: நன்றி. ஆமா, இன்னைக்கு வந்து ஓசோன் தினம் இல்லைங்களா, அதை ஒட்டியும் நம்ம நல்ல அற்புதமான தலைப்பு, நீங்களும் நல்லா பேசுனீங்க, நன்றி உங்களுக்கும். ஹலோ ஹலோ, ஆ சொல்லுங்க.
2: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா, வணக்கம்.
2: அதாவது இயற்கைகளை பத்தி சொல்றீங்க இல்லையா, சந்திரசேகர் பேசுறாரு இப்போ, அதுக்கு ஒரு பாடலாதான் நான் சொல்லணும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அந்த காலத்தில் உள்ள குளம் குட்டைகள் எல்லாம் நீர் நிரம்பி எங்கும் வழிந்ததம்மா, இந்த காலத்தில் அவை சாக்கடையாய் கொசுக்களின் வாழிடம் ஆனதம்மா, அன்றிருந்த அரசர்கள் அணைகளையே நிறைய கட்டி வைத்து நீரையும் தான் சேமித்தாரம்மா, இன்றிருக்கும் மனிதர்கள் நீர்நிலைகளை மூடி அடுக்குமாடி

குப்பைகளை அடிக்கடி எரிப்பதாலும் பெய்யும் மழை அமிலத்தன்மை அடைகின்றதே, அதனால் மக்களுக்கும் நோய்பிணிகள் வருகின்றதே. இதை தடுப்பதற்கு முயற்சி செய்து மஞ்சள் பையை எடுப்போ. அந்த காலத்தில் உள்ள குளம் குட்டைகள் எல்லாம் நீர் நிரம்பி எங்கும் வழிந்ததம்மா. இந்த காலத்தில் அவை சாக்கடையாய் கொசுக்களின் வாழ்விடமானதம்மா. நாம் இருக்கும் வீடுகளின் கொள்ளைப்புறத்தில் செடி கொடிகள் வைத்து தோட்டம் ஒன்றை உருவாக்குவோம். அன்றாடம் புடங்குகின்ற நீரினையே அதற்கு உணவாக தந்து அவற்றை வளர்த்திடுவோம். அங்கு குயிலும் கிளியும் தேனியும் தென்றடும் காதல் மொழி பேசும். அந்த காலத்தில் உள்ள குளம் குட்டைகள் எல்லாம் நீர் நிரம்பி எங்கும் வழிந்ததம்மா. இந்த காலத்தில் அவை சாக்கடையாய் கொசுக்களின் வாழ்விடம்.

0: ஹரீர் அப்படின்னு
1: ஸ்பெஷல். ராஜேஸ்வரி மேடம்னாலே ஸ்பெஷல் தான் இல்லைங்களா, பாடல் செமையாக இருந்துச்சு. நல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி அருமையான பாடல்லே சொல்லிட்டீங்க. விழிப்புணர்வு
0: உணவாக்குதான் அதுல எத்தனை கிளியும் மயிலும் எத்தனை தேனியும் தென்றலும் வந்து நம்ம அந்த நம்ம மனிதர்களையே உயிர்ப்பிக்க வைக்கிறது இயற்கை
1: தாங்கம்மா.
0: அந்த இயற்கையை நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்க்கறதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அந்த தேவையில்லாத இதுகளை எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிற வேண்டியது இல்லை. மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு

0: சாக்கடைகள்ல குப்பைகளை எரியறது, பாலிதீன் பேப்பரை நிறைய வாங்குறது, அதை என்ன பண்றதுன்னு தெரியாம குப்பைகளை தூக்கி தூக்கி எரியறதுமா இல்லாம இருந்தா நம்ம பூமி ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம்ங்க. நன்றிங்க.
1: ஆமாங்கம்மா, நன்றி நன்றி
0: நன்றி.
1: ஹலோ,
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: மா கலையரசு நல்லா பாரு. நாமும் பல நேரங்களில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், சுகாதாரமான இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இமயமலையில வந்து பனிப்பாறைகள் உருகி வர்றதாவோ அதனால பாதிப்பு இருக்கிறதாவோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இப்பதான் படிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் நூல் நிலையத்துக்கு அருகாமையில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: சரிங்க சார், நல்லது. அந்த
2: பனிப்பாறை உருகிறது நேபாளத்துல நடந்த வெள்ளப்பெருக்கு அதனால வரக்கூடிய சீர்கேடுகள் இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய தவறுகளால வரக்கூடிய அலட்சியம் தான் இதுக்கு முதன்மை காரணம். நம்ம பொறுப்புணர்வு இல்லாதவங்களா அலட்சியமா இருக்கிற ஒரு நிமிஷமும் அதனுடைய பாதிப்பு ஒரு சில செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப இடையூறுகளை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. கடைகளுக்கு போய்க்கிற போது கட்டை போய் துணி எடுத்து போறது, துணி போய் எடுத்து போறது கிடையாது. வீடு வாசல்களை சுத்தம் பண்ணி அதுக்கான குப்பைகளை ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி அந்த வண்டிகளில் சேர்ப்பிக்கிறது கிடையாது. கழிவுடைய தெருவுல அந்த வாய்க்கால சேமிக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நாம ரொம்ப ரொம்ப ரொம்ப பொறுப்பு இல்லாதவங்களா செயல்பட்டு இருக்கிறோம். இது ஒரு விடிவு காலம் எப்ப வருங்கிறதான் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு.
1: சரி சரி,
2: அந்த விழிப்புணர்வுங்கிறது வரணும்னு சொன்னா நம்ம வானொலி அப்படிங்கிற ஊடகத்துக்கு வந்து செவி கொடுத்து கேட்கிற நேரங்கள்ல ஓரளவுக்கு விழிப்புணர்வு வரும். அடுத்தது பெற்றோர்கள் முன்னுதாரணமா இருக்கணும். இது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த குப்பைகளை கண்ட இடத்துல கொட்டுறது, கடைகளுக்கு போகிற போது நெகிழி தவிர்க்கிறது, அந்த தண்ணிகளை தெருக்கள்ல தேங்க விடாம பாத்துக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்ல வந்து பெற்றோர்கள் முன்னுதாரணமா இருக்கணும். இது மாதிரி இருக்கிறதுனால சமுதாயத்துக்கு என்ன விதமான சீர்கேடுகள் வருது, சொல்லு என்ன மாதிரி விதமான பாதிப்புகள் வருது அப்படின்னு இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம நிறைய சொல்லி கொடுக்கணும். இப்ப இருக்க சக்கர வாகனத்துடைய பெருக்கம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அவங்க இந்த வண்டியை கிளப்புற போது அதுல இருந்து வரக்கூடிய புகைகளை பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி நிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த புகையில் வந்து சமுதாயத்துக்கு சீரழிவை கொடுக்குது. எந்த அளவுக்கு நம்ம வாகனத்தை அதிகமா பயன்படுத்தி நினைக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு சோம்பலோட இருக்கிறோமோ அதுதான் இதுக்கு முதன்மையான காரணியா அமைஞ்சு போகுது. அது குடும்ப நிலை. இதை வந்து நான் ஒரு பல நேரங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அது தொடக்க உயர் மேல்நிலை கல்லூரிகளில பாடம் நடத்துகிற போது வகுப்பு ஆசிரியர்கள் இது மாதிரி விஷயங்களை அந்த மாணவி மாணவர்களுக்கு இது சுற்றுச்சூழல் என்ன, அது எந்த விதமான பாதிக்குது, அதுக்கு அதுக்கு அப்படி சுற்றுச்சூழல் பாதிக்காதவங்க நம்ம எது மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அந்த ஓய்வு கிடைக்கிற நேரங்களை சொல்லி கொடுத்தாங்கன்னா மாணவி மாணவர்களுக்கு முதல்ல ஒரு விழிப்புணர்வு தளத்தை கொடுக்கும். அவங்க இளைஞ்சி இளைஞர்களா மாற நேரங்கள் அப்போ ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். திருமதி துணைவர் அப்படின்னு மாற நேரங்களும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். பாட்டி தாத்தான்னு மாற நேரங்கள் அப்போ ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். இதுதான் இதுக்கு முதன்மை தலைமை இங்கதான் இருக்கு. அடுத்தது இது மாதிரி சுகாதார சீர்கேடுகள் சமுதாயத்துல உருவாகுதுன்னு சொன்னீங்கன்னா மட்டும் புதுச்சேரி தமிழ்நாடு அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் ஒரு துண்டு பிரசுரம் பெருமுனை பிரச்சாரம் இது மாதிரி விஷயங்கள்ல கிராமங்கள் அதிகமா படுத்தணும். அதுக்காக கொஞ்சம் செலவினங்கள் ஆகத்தான் செய்யும். எது எதுக்கும் நம்ம திட்டங்கள் சட்டங்கள் போடுறோம், அதுக்கு எந்த அளவுக்கு செயல்படுது அதுன்னு தெரியாத நேரங்கள்ல இந்த சமுதாயத்துக்காக சமுதாயத்துடைய நன்மைக்காக எங்களுக்காக சில கோடிகளை செலவு பண்றதுனால
1: நல்லதுதானே.
2: புயல் மழை வெள்ளம் அப்படின்னு வர நேரங்கள்லயும் ஆழி பேரலை வர நேரங்கள்லயும்
1: ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க, உங்க கருத்துக்கள் பதிவாவலை இப்போ பேசுங்க சார். ஹலோ கலையரசன் சார், ஏதோ லைன்ல வந்து

0: என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன். முடிக்கல இன்னும் அடுத்த நேர நம்ம சந்திக்கலாம். ஹலோ ஹலோ,
1: சகோதரிக்கு வணக்கம். சொல்லுங்க.
0: வணக்கம் சார்.
1: வாரியங்காவல் குழந்தைநாதன் சொல்லுங்கம்மா.
0: சொல்லுங்க சார். சூழலை காக்க உறுதி ஏற்போம்.
1: சூழ்நிலையை காக்கும்னா கேட்டீங்கன்னா மரக்கன்று தான் வைக்கணும். முதல்ல மரக்கன்று வச்சாலே நிழல் உண்டாகும், மழை உண்டாகும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா மண் வளம் பெறும் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: அந்த இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இப்ப சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வெப்பம். இப்ப பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி கூட தாண்டி வச்சு படிக்கிறவங்க.
0: ஆமா
1: இல்லைங்களா?
0: ஆமாங்க சார், கண்டிப்பா ஒன்றும் தாங்கல இல்லைங்களா? ரொம்ப எல்நினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு இல்லைங்களா?
1: கிராமத்துல இருக்கிறவங்களே முழிக்கிறோம் நாங்கெல்லாம். மரக்கன்று நிறைய இருக்கு. எந்த பகுதியிலயும் பாத்தீங்கன்னா, இப்ப அரியலூர் மாவட்டமே பாத்தீங்கன்னா, வாரியங்கள் பகுதியிலும் பாத்தீங்கன்னா, இந்த முந்திரி என்று சொல்லக்கூடிய வெப்பம் தரக்கூடிய மரம் தான் அதிகம். வேற ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ந்த மரமா இருக்கும், குளிர்ந்த செடியெல்லாம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே செய்யாது. முந்திரிகளும் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது அதிக ஹீட்டை இருக்கிற ஹீட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல எங்க இடம் பாத்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் போயிட்டுதான் அதிகம். சுண்ணாம்புக்கல் பகுதியில் பகுதி. ரெண்டாவது வந்து இப்ப நேபாளத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு வெள்ளம் ஒரு பூகம்லாம் வந்தது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா கல் பாரு மாம்பாத்த பூமி தான். அதனால என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எங்க பகுதி இல்ல இங்கும் இருக்கிறவங்க இந்த இயற்கையை வந்து அழிக்காம இருக்குன்னு கேட்டீங்கன்னா மரம்
0: வளர்க்கணும். நன்றி சார், நல்ல கருத்துக்கள். மரம் வளர்க்க சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி எல்லாருமே கடைபிடிப்போம் கண்டிப்பா. நிகழ்ச்சியில் வரும் நேயர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: அபு சாலி தாண்டவ மூர்த்திக்கு போகும்.
0: சொல்லுங்க சார்.
2: நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் மேடம், மரக்கன்றுகள் நம்ம தூய்மையா வச்சிருக்கோம் மேடம். இந்த பாலித்தீன் கவர்கள், தர்மாகோல் இந்த அட்டைகள், கண்ணாடி பாட்டில், இது போன்ற இடத்துல நம்ம வந்து குளம் குட்டையெல்லாம் வீசி அறிக்கூடாது. இந்த மதிப்பீரியர்கள் பண்ற அட்டகாசம் அதிகமா இருக்கு மேடம். அரசாங்கம் எவ்வளவு விதிமுறைகள் செஞ்சாலும் அது விதி மீறல் பண்ணி தான் செய்யறாங்க மேடம். இந்த நீர்நிலைகள்லாம் வந்து மாசு கட்டுப்பாடா இருக்கான்னு இந்த மதிப்பீரியர்னால தான் மேடம். ஒரு 30 ஆண்டுகள் முன்னாடி எங்க பகுதியில் ஆடு மாடுலாம் இந்த குளத்தெல்லாம் தண்ணி குடிச்சு தாகத்தி பசி ஆச்சு மேடம். இப்ப அந்த நிலைமையெல்லாம் மாறி போச்சுங்க மேடம். ஒவ்வொரு நாள் என்னுடைய தற்பெருமையா சொல்ல மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: ஆண்டு ஒன்றுக்கு சராசரி 5 மரக்கன்றுகளும் வச்சுக்கிறேன் மேடம். எங்க பகுதி உள்ள ரயில்வே லெவல் கிராசிங்ல வந்து 2 புங்க மரம், 1 வேப்ப மரம் வச்சு. அந்த மரம் வந்து 2017-17 காலகட்டத்தில் வச்சு மேடம். இன்னைக்கு காக்கா குருவிகளும் கூடு கட்டி மகிழ்ந்து வாழ்கின்றது மேடம்.
0: அருமை அருமை சார், நல்ல ஒரு பணி சிறக்கட்டும். உங்க பணி மேலும் மேலும் நல்லது சார்.
2: இப்ப இருக்கக்கூடிய நம்ம செந்தில்குமார் நிலைய இயக்குனர் ஐயா இப்ப நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்தாரு 2001 மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: அப்ப கே டி சீனிவாசன் ஐயா உங்களுக்கு தெரியும் மேடம், அந்த பேர்ல
0: இருந்தீங்க சார். தெரியுது சார், சொல்லுங்க சார்.
2: அப்ப 100வது விழா இருக்காங்க. இந்த அரட்டி கட்சியார் நிகழ்ச்சி 1:30 தொடங்குச்சு மேடம். அப்ப சங்கீத மங்கலம் அரசு பேருந்து ஓட்டுநர் கருணநிதி ஐயா மரக்கன்று கொடுத்து மகிழ்ச்சார் மேடம். நம்ம இப்போதைய நிலை இயக்குனர் செந்தில்குமார் ஐயாவும் அது எங்களுக்கு வழங்கி முன்னிலைப்படுத்தி இன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு நிலை இயக்குனர் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு சார். ஆமாங்க சார், கண்டிப்பா. ஆமா,
2: நம்ம பேச்சு மட்டும் இல்லாத மேடம், நம்ம செயல்பாடுகளே இருந்து இருக்கு மேடம். எங்க இறுதி மூச்சு வரைக்கும் நாங்க நம்ம வானொலி நாங்க மறக்க மாட்டோம் மேடம்.
0: ரொம்ப சார், அதான் சார், நீங்களாம் இந்த மாதிரி நேயர்களா நமக்கு உண்மையான அது பெரிய மகிழ்ச்சி சார். இந்த அளவுக்கு எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சு நமக்கும் எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்து
2: அடியாண்டு
0: 60வது. ஆமாங்க சார்.
2: நாம நிலையுக்கு நிறையாக்கும் உங்களை அனைவருக்கும் கடிதம் அனுப்பிடுறேன் மேடம். பொதுவாகவே
0: சரிங்க சார், அனுப்புங்க சார் கண்டிப்பா.
2: இது நம்ம நேரில் முன்னிலிருந்து ஒரு விழா மேல செஞ்சாங்கன்னா ஐயாவுக்கு நாங்க சிறப்பாக அமையத்துக்கு ஒரு ஏதுவாக இருக்கு மேடம். மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: நன்றி சார், கண்டிப்பா சார், நன்றி உங்க தகவலுக்கு.
2: நன்றிங்க மேடம்.

0: நன்றி சார். கண்டிப்பாக நம்ம வந்து சூழலை காக்க உறுதியேற்போம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே அதற்கான முயற்சிகளை சுய விழிப்புணர்வையும் உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. நாம் வந்து வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் இயற்கைக்கு எந்த அளவு பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது அப்படின்றத முதல்ல சிந்தித்து தேவைக்கு மட்டுமே பொருள்களை வந்து வாங்கிறத வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம குறைந்த தூர பயணங்களுக்கு நடைப்பயிற்சி அல்லது மிதிவண்டியை வந்து பயன்படுத்தி போனாலே ஓரளவுக்கு நம்ம வந்து புகையிலிருந்து நம்ம வந்து காக்க முடியும் இல்லைங்களா, கார்பன் டை ஆக்சைடை வந்து குறைக்க முடியும். நீண்ட தூரத்திற்கு பொது போக்குவரத்தை வந்து அதிக அளவில் பயன்படுத்தினாலும் நல்லது தான் நடக்கும். நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் வராங்க, கேட்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: புதுவையிலேருந்து ஆசை தம்பி.
0: ஆ, சொல்லுங்கள் சார்.
1: நலமாக இருக்கீங்களா?
0: ஆ, நலமாக இருக்கிறோம் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்?
1: எல்லாம் நலமாக இருக்கும் மேடம்.
0: ம், சொல்லுங்கள் சார்.
1: அதாவது இந்த தலைப்பு வந்து மிக அவசியமான நேரம், அந்த நேரத்துக்கு ஏற்றது. இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அதை உணர்வு பூர்வமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நம்ம சிறு வயதுல இருந்து இருந்தோம், இப்ப ஒரு வயதான நிலையில இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன அனுபவிக்கிறோம், அந்த காலத்துல இப்படி வெளியே நல்லா நடந்து போவோம் ஸ்கூலுக்குலாம், இப்ப போக முடியுதா வெளியில? வெயில் என்ன சுட்டு எரிக்குது,
0: இந்த மாசத்துக்கு எல்லாருக்கும் நமிச்சல்லாம் போடுது சார். நிறைய
1: குழந்தைகள் இருக்கு, பயங்கரமா கஷ்டப்படுது. அழுவது பார்த்தா பொறி பொறி பொறியா இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த வெப்பம், பயங்கர வெப்பம் ஆயிட்டு வருது.
0: நிறைய பேர் வந்து மயங்கி விழுறாங்க, வெயில்ல நிக்க முடியாம இருக்காங்க. அதிக வெயில்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா துன்பம் அடையறாங்கன்றதுதான் நமக்கு பார்க்கறோம் இல்லீங்களா.
1: கூட இல்லாம வெளியில போக முடியாத அளவுக்கு வந்துருச்சு.
0: ஆமா,
1: அப்ப நாம என்ன செய்யணும்? அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஏசிய போடுத்தாலும் ரெண்டு ஃபேன் வேணாலும் வச்சுக்கலாம். கரண்ட்டுக்கு வந்து போய் ஏசி இந்த இதை இது பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்னு, நம்ம வந்து எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல காய்கறிகள் வைக்கணும். ஆனா நிறைய கிடைக்குது, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா வாங்கி யூஸ் பண்ணிட்டு போலாம்ல மேடம். அது மாதிரி போகலாம். மரங்கள் வளர்க்கலாம். இப்ப மரங்கள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே இது பண்ணுங்க. நாங்க கூட என் பேரண்ட் ரெண்டு மாமரம் கொடுத்தோம் ஸ்கூல்ல,
0: அவங்க சொல்லி தோட்டத்துல.
1: ஆமா, அவங்க கேட்டிருந்தாங்க, நாங்க எங்க வளர்த்து வச்சு குடுத்துச்சோம்.
0: ஓ, சரி சரி.
1: அது மாதிரி இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அது அவங்களுடைய வீட்டு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் மரக்கன்றுகள் கொடுத்து உதவுறாங்க. இப்ப முன்னேற்பாடா நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்த கேட்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, வெளியில போகும்போது கண்டிப்பா நம்ம வந்து ரெண்டு மூணு துணிப்பை எடுத்துட்டு போறோம். அதை நம்ம வந்து உறுதி கொள்கிறோம், நம்ம போகும்போது நம்ம செய்யணும். நிகழ்ச்சி வந்து பிளாஸ்டிக் பையை தவிர்க்கணும்ன்ட்டு. அப்புறம் வந்து இன்றைய காலகட்டத்துல நாம வந்து பேசிக்கொண்டு மட்டுமே இருத்தல் என்பதே இல்லை. நாம இன்னைக்கு என்ன செஞ்சோம், இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்துருக்குது, என்ன எப்படி இருந்து உலகம் எப்படி மாறிக்கொண்டு வருகிறது, அப்ப நம்ம பங்கேற்பு என்ன? அதுதான் மேடம், நான் இது செய்தேன், நாம் என்ன செய்தோம். அப்ப நீங்க சொல்றீங்களா, இதுக்கு ஒன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொருத்தங்களையும் கேட்டுக்கொள்வதும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, முடியாத ஒண்ணுமே இல்ல, முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க பங்களிப்பை கொடுங்க. ஆமா, வெப்பத்தை குறைக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச சொல்லுங்க. நாலு தடவை வண்டி எடுத்து போய் வாங்கும் போது அதை பிளான் பண்ணி ரெண்டு தடவை வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்குங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அந்த உலக வெப்ப மையம் ஆவதை தவிர்க்கணுமோ, அது ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இன்னும் போக போக போக போக நம்ம இதை எப்படி சமாளிக்க போறோம்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த முன்னேற்பாடு
0: இப்ப குறைச்சாதான் நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா.
1: அதுக்குதான் இந்த நிகழ்ச்சி. இப்ப ஏற்றில் நம்ம திருந்தணும், நம்ம முன்னேற்பா இருக்கணும், அதுல நம்ம பங்களிப்பு இருக்கணும், உறுதி பூண வேண்டும். இன்னைக்கு நான் என்னால் முடிந்ததை செய்வேன், முடிந்ததை செய்வோம். அதுதான் மேடம் என்னுடைய.
0: நன்றி நன்றி சார், நல்ல தகவல் சார். கண்டிப்பா எல்லாருமே அதே மாதிரியே நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மளும் அதே மாதிரியே செயல்படுவோம். நன்றி சார். ஹலோ
2: ஹலோ.
0: ஆ, சொல்லுங்க.
2: வணக்கம். எம் ராஜு, நலம்பூர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: இந்த டவுன்ல கோழிகறி கடை வச்சுக்கிறாங்க பாரு, அவங்க அந்த கையை பூரா ஒதுப்புறத்துல கொட்டுறது, நைட்ல கொண்டாந்து கொட்டிட்டு போறாங்க தெரியாத.
0: ஆமா ஆமாங்க,
2: எல்லா டவுன்லயும் கோதுபுரத்தில் தான் நிறைய கொட்டிட்டு, நாத்தம் சொல்ல முடியாத நாத்தம்.

0: அதை கவர்மெண்ட் எப்படி பாத்துங்குது, இல்ல அதிகாரிங்க அந்த வழியா வஞ்சி ஊக்கு போறாங்களா போகலையா, அதுக்காக என்ன சட்டமா போட முடியும்?
1: ஆமா, இல்லை அவங்க வந்து போயிட்டு ஒவ்வொரு கடைகளிலும் சொல்கிறாங்களாம் சார், இந்த மாதிரி இந்த கழிவுகளை வந்து நீங்கள் எங்கே வெளியே அப்புறப்படுத்துங்க, சுற்றுச்சூழல் மாசுபடுற மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க சார், சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து கேட்குறப்போ கமிஷனர்கிட்டயே கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எந்த இடத்துல செய்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்க முடியாது நேரடியாக, நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு புகைப்படம் கூட எடுத்து எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஏற்கனவே வார்ன் பண்ணுறோம், ஆனாலும் நாங்கள் எல்லா நேரத்துலையும் கண்காணிக்க முடியாது, நீங்கள் தான் இருக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க, எடுத்து உடனே எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து அதை வந்து என்ன ஆக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரே நேரடியாக சொன்னாங்க சார். இப்போ வந்து நம்ம கூட்டம்லாம் நடத்துகிறோம் இல்லைங்களா சார், ஆகஸ்ட் 15 அப்புறம் வந்து இப்போ அக்டோபர் 1 நடக்கும் இல்லைங்க சார், அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் போனீங்கன்னா நீங்களே சொல்லலாம், அவங்கக்கிட்ட நேரடியாகவே சொல்லலாம், உங்கள் குழுவில் உங்கள் ஊரில் எங்கே நடக்குதுன்னு பார்த்து அங்கே நீங்கள் வந்து நேரடியாக சொன்னாவே அதை வந்து எடுக்கிறாங்க. அப்படி இல்லாமல் எங்களை விட நீங்கள் தான் நிறையா அந்த புழக்கத்தில் இருக்கிறீங்க, அப்போ அதை பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா போய் கேட்டால் நான் போடல நான் போடலன்னு சொல்கிறாங்களாம் சார், இப்போ எங்கே போடுறாங்களோ அதை வந்து நம்ம வந்து அலுவலகத்தில் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அதிகாரிகிட்ட சொல்கிறப்போ அவங்க போய் கேட்குறாங்களாம், ஆள் அனுப்பி கேட்குறாங்களாம், கேட்குறப்போ நாங்கள் இல்லை நாங்கள் செய்யலைன்னு சொல்கிறாங்களாம் சார். அதனால தான்
0: ஒரு பை வெள்ள பை சிப்பத்துல கட்டிக்கணும் வரானுங்க, டூ வீலர்ல வரானுங்க, வண்டி ஆன் பண்ணிக்கினே இருக்கலாம், அவன் விட்டு கிடாச்சிட்டு திரும்பி பார்க்காத கிளம்புறான்.
1: ஆமா சார், அது நல்லா குடியிருப்பு பகுதியிலே அப்படிதான் தூக்கி போட்டுட்டு போறாங்க, அது வந்து தனியா குப்பை தொட்டிலாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதுல கூட போடலாம், அவங்க எடுத்துன்னு போயிட்டு போறாங்க வண்டி எடுத்துட்டு வந்து இல்லைங்களா, அந்த நடக்குதுதான் தவறுகள் நடக்குதுதான்.
0: அந்த மூட்டையாட 6 ஒரு வருஷம் அழுகல் ஒரு நாத்தம் சொல்ல முடியல.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது மட்டும் இல்லாம கோழியோ இல்லை வேற ஏதாவது காக்கா பறவைகள்லாம் சீண்டிச்சுன்னு வச்சுக்கலாம், எல்லா இடத்துக்கும் நாய் எல்லாமே அந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போயிடும், நீங்கள் வந்து மூட்டையோடு கிடக்கிறதுக்கே அந்த நாத்தம் சொல்கிறீங்களா, வெளியிலாம் எடுத்துகிட்டு வந்து போகிறோம், சில இடத்துல பார்க்குறப்போ தெருவுகளில் பார்க்குறப்போ அதெல்லாம் நடக்குது இல்லைங்களா. கண்டிப்பா,
0: ஏரி குளம் குட்டை அதுக்கு முன்ன மாடுங்க குடிச்சிட்டு மாடு கூட குடிக்க முடியாது பொழுது அந்த தண்ணிய, அந்த மாதிரி நாத்தம் ஆகி போச்சு, அது எங்க போய் முடியும்னு தெரியல, எதிர்காலம் முடிச்சுக்கிறேன்.
1: சரிங்க சார், நன்றி சார், நல்ல தகவல் சொன்னீங்க. எதிர்காலத்தை பத்தி கண்டிப்பா பயமாக தான் இருக்குது, நினச்சி பார்க்குறப்பவே நமக்கு எல்லாருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விழிப்புணர்வுகள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது பொருட்களை வந்து தூக்கி எறிவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருளை வந்து மீண்டும் பயன்படுத்த முடியுமா அல்லது மறுசுழற்சி செய்ய முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. மறுசுழற்சி முறைக்கு இது ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத சொல்கிறோம். அப்புறம் வந்து இப்போ நேயர் வராங்க, கேட்டுட்டு அடுத்தது பேசுவோம். ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ,
2: புதுவை புதுவை வானொலி தானே?
1: ஆமாங்க சார், லைவ்ல பேசிட்டு
2: கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரம் மாமதி இக்பால்.
1: சொல்லுங்க சார்.
2: தலைப்பு சொன்ன
1: சூழலை காக்க உறுதியேற்போம்.
2: சூழலை காக்க
1: உறுதியேற்போம்,
2: சுற்றுப்புற சூழல் வந்து இப்ப வந்து மாசு படிஞ்சிருக்கு. உதாரணமா டெல்லியில பார்த்தா ரொம்ப மாசு அதிகமா இருக்குங்கிறாங்க, மூர்த்தி உரத்துக்கே அந்த அளவுக்கு காற்று அந்த அளவுக்கு உகந்ததா இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காகவும் மாற்றி மாற்றி எல்லாமே எலக்ட்ரிக்கில் ஓடுற கார்லாம் மாற்றிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அந்த புகை மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால மாசு கட்டுப்பாடு வாரியாகவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் சுற்றுப்புற சூழல் ரொம்ப பாதிச்சிருக்கு, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மரங்கள்லாம் எல்லாம் குறைஞ்சி போச்சுங்க, புதுசாக மரம் வெட்டுறாங்க வீடு கட்டுறதுக்காக, அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட வைக்கிறது இடம் இருந்தால் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி மரங்கள் குறைஞ்சதுனால அந்த ஆக்சிஜன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதே மாதிரி போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டால் நிறைய டிராஃபிக் அதிகமாச்சு, பக்கத்து தெரு போகிறது கூட பசங்க எல்லாமே பைக்கில் தான் போகிறாங்க, சைக்கிள்லாம் போகிறது நடந்து போகிறதுலாம் இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க. அதனால எல்லாம் விழிப்புணர்வு தான் வரணும் முக்கியமாக. அதனால அன்னைய பேரில் மரம் வளர்க்கணும் நடுவாங்க சொல்லிட்டு தான் இருக்கு, அது எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அது மாதிரி பார்க்க போனா சுற்றுப்புற சூழல் பாதிக்கு விவசாயத்தை எடுத்துக்கணும்னா எல்லாமே செயற்கை முறையில தான் விவசாயம் பண்ற மாதிரி, அதுல பூச்சிக்கொல்லி மருந்து செயற்கை உரம் போட்டுதான் அந்த எல்லாமே அந்த நிலத்தையே மலடாக்கிடுறாங்க, அதனால அதுல தண்ணியும் எல்லாம் கெட்டு போயிடுதுங்க. அது மாதிரி கழிவு பொருள்

0: சாய கழிவுகள் எல்லாமே காற்றுல கலந்து கடல் வரைக்கும் போகுதுங்க. அதனால மீன்கள் எல்லாமே இறந்து போகுது. பேப்பர்ல படிச்சிருக்கலாம். அதனால சுற்றுப்புறல் காப்பதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஒருத்தரும் முயற்சி எடுத்துட்டு உறுதி எடுக்கணும். நம்ம நாடு எதிர்வரும் தலைமுறைக்கு நம்ம வந்து நல்லபடியா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஒருத்தரும் உறுதி ஏற்போம்.
1: நன்றி, நன்றிங்க சார். நல்ல தகவல், உங்களுடைய தகவலை ஏற்போட நம்ம எல்லாமே அந்த விதிகள் மூலயமா விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அடுத்தது வந்து என்ன உறுதிமொழி எடுக்கணும்னா, நம்ம வீட்டில் வந்து ரசாயனம் கலந்த சுத்திகரிப்பான்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி எடுக்கணும். இயற்கையான மாற்றுகளை நம்ம வந்து நாடணும் அப்படின்றது தான் இன்னும் ஒரு கருத்தாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து தூரத்திலிருந்து எல்லா பொருட்களையும் வாங்கின்னு வர்றதை தவிர்த்துட்டு நம்ம பகுதிகளில் அருகில் என்ன இருக்கோ அந்த மாதிரி உள்ளூர் மற்றும் பருவகால உணவுப் பொருட்களை வந்து வாங்கி நம்ம உட்கொள்ளும் போது கார்பன் தடயத்தை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை வந்து நமது குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொண்டு இயற்கையான பாதுகாப்பான முறைகளை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறதும் நம்ம செஞ்சோம்னா நல்ல ஒரு கருத்தாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய எதிர்கால சந்ததியினரை வந்து பாதுகாக்கிற விஷயங்களாக தான் இருக்குது. நீங்களும் இந்த தலைப்பில் வந்து என்னோடு பேசணும்னு நினச்சிங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணோடு 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு சூழலை காக்க உறுதி ஏற்போம் என்ற தலைப்பில் பேசுங்கள்.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ.
1: வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட வீரநூல் கண்ணன்.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா அருமையா இருக்கமா. எங்களுக்கு வெயில் ஒரு 4 மாசம் வெயில் ஆக்கம் போய் 2 நாள் மழை நல்லா அருமையா மழை பெஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: சரிங்க சார்.
1: நம்ம சுற்றுச்சூழல் தானமா?
0: ஆமாங்க சார். நம்மளுடைய சூழலை காக்க உறுதி ஏற்போம். சுற்றுச்சூழல் பத்தி தான் சார் பேசுறேன்.
1: நல்லா இருந்தா தலைக்குமா? அதாவது நான் புதுச்சேரிக்கு வரல, ஆனா தமிழ்நாடுக்கு கேரளா போயிருக்கேன், பாம்பே போயிருக்கேன். ஆனா தமிழ்நாடு மாதிரி ஒரு மக்கள் வந்து, நான் டெய்லி நான் இருசக்கர வாகன பயணம் ஒரு அலுவலகத்துல பணிபுரியதுனால எப்படியாவது ஒரு 4-5 கிராமத்துக்கு நான் டெய்லி பைக்ல போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நான் ஒரு கரையே வந்தேன், வாங்கி குளத்து கரையே வந்தேன். டெய்லரோட கழிவு துணியை கொண்டு அந்த குளத்து கரையில கட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இந்த நடவடிக்கை எடுக்கணும். கிராம சபை நடக்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க, காந்தி ஜெயந்தி இதுக்கெல்லாம் கிராம சபை கூட்டம் நடத்துது. அன்னைக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை கொண்டு போய், அப்ப அந்த டெய்லர் கடை, அப்புறம் அந்த சீட்டு, காருக்கு சீட்டு, வண்டிக்கு சீட்டு போடுறவங்க கவர் எல்லாம், அந்த குளத்து கரையில, ஆத்தாங்கரையில, அப்புறம் அந்த மது அருந்தவங்களும் என்ன பண்ணுதாங்கன்னா அப்படியே மொத்தமா கொண்டு பாட்டெல்லாம் குளத்து கரையிலயும் ஆத்தாங்கரையிலயும் போட்டுட்டு போயிருந்தாங்கம்மா. இது தமிழ்நாட்டுல நான் தாமிரபரணி கரையோரம், நான் திருநெல்வேலி சந்திப்பு, நெல்லை சந்திப்புலயும் அந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துலயும் நான் பாத்துட்டேன். கடந்த வாரம் போயிருந்தேன். பாத்தீங்கன்னா குப்பையா கிடந்தது. எனக்கு மனசு கேட்கல. நான் இறங்கி அந்த இடத்துல தான் குளிச்சேன். துணியெல்லாம் மூட்டை மூட்டையா போடுறாங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டு வந்தோம்மா. அதே மாதிரி இந்த திங்கக்கிழமை கூட நான் முக்கோடல், அதாவது நீங்க தாமிரபரணி ஆறு சந்திக்க இடம் 3 இடமா முக்கோடல்ல சந்திக்குமா, அந்த ஆறு, அந்த பாபநாசம் மணிமுத்தார் அம்மா சமுதத்து பக்கத்துல, அது அந்த முக்கோடல் வந்து நல்ல ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்கு. அந்த சுற்றுலாத்தலத்துல வந்து சனி ஞாயிறு அரசாங்க லீவ் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கார் மேல வந்து அந்த தாமிரபரணில குளிக்க வராங்கம்மா. அந்த குளிக்க வந்துட்டு அது நம்ம தாமிரபரணி, அதாவது ஜீவாத வட்டாநதி தாமிரபரணிங்க. அப்ப அந்த தாமிரபரணி நம்ம குடிநீர் குடிக்கு 4 மாவட்டத்துக்கு குடிநீர் கொடுக்கு. அப்ப அந்த தாமிரபரணிய வந்து

0: தனியாமா அசப்படுத்தணும். ஒவ்வொரு ஆளும் குளிக்க வரவங்க அங்க தொட்டி வச்சிருக்காங்க, குப்பைக்கு தனியா சிமெண்ட்னால தொட்டி செஞ்சு வச்சிருக்காங்க, அங்க போட மாட்டாங்கம்மா, கரை ஓரமா அப்படி தண்ணி போயிட்டு இடத்துல போட்டுக்காங்கம்மா. இந்த அதான் தமிழ் நான் சொன்ன கேரளாக்கு போயிருக்கேன், அந்த பேப்பர் இந்த கழிவு எல்லாம் வெளியே பார்க்கவே முடியாது. மும்பைக்கு போயிருக்கேன், உங்களை கொஞ்சம் சுத்தமா இருக்கும். புதுச்சேரி வரல, ஆனா தமிழ்நாடு மக்கள் வந்து எவ்வளவு விழிப்புணர்வு நம்ம வானொலி அகில இந்திய வானொலி எல்லா வானொலியும் விழிப்புணர்வு கொடுக்கறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அத மக்கள் வந்து இப்ப நான் ரெண்டு பேர் நான் பேசுறது ஒரு நாலு பேர் கேட்டாங்கன்னா அந்த நாலு பேர்த்து சொல்லணுமா, அந்த நாலு பேர்த்து சொல்லணும், நம்ம தெருக்குள்ள சுத்தமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லணும். இவன் வந்து நான் வந்து காலையில தாமிரபரணி ஆத்து பாலம் எங்க ஊர் வீரனூருக்கும் முக்கடலுக்கும் வந்து வண்டியில நுப்பாட்டி ஒரு குப்பையை தட்டினாங்க, ஆத்துல நடு பாலத்துல நின்று குப்பையை தட்டுதாங்க. என்ன குப்பைன்னு நான் கேட்டேன். இது வந்து கோயிலுடைய பூவுன்னு கேட்டாங்க. ஐயா கோயில் பூவு ஒன்னும் தாமிரபரணியில தட்டீங்கன்னா நாலு மாடு தண்ணி நீர் குடிநீர் குடிக்காங்க. நீங்க அதுல வேற கேரி பேக்க கூட மூட்டையா அப்படி போடுறீங்க, உங்களுக்கு வந்து என்னையா ஒரு நீங்க சாமி கும்பிடுதீங்க. இந்த தண்ணி வந்து நம்ம பாவம் செஞ்சா உங்களுக்கு கூட கொஞ்சம் தான் பாவம். தண்ணிய வந்து அசப்படுத்தாங்க, இனிமேல இத மாதிரி செய்யாதாங்க ஐயா. பூ வந்து நீங்க ஒண்ணு மக்கன குப்பையோட அங்க பஞ்சாயத்துல கிராம பஞ்சாயத்துல பேரூராட்சி நகராட்சியா வந்தாங்கன்னா கொடுத்துருங்க. இது துணிமணியே நீங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா எடுத்துக்கிடுவாங்க. கோயில் கழிவெல்லாம் கொண்டு அந்த தாமிரபரணி கரையில ராத்துல போட்டாதான் அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து இதாகுமா. அதோட பெரிய காரியம் என்னமா, நான் இருக்க சுந்தராஜ பெருமாள் கோயில் தெரு வீரநல்லூர் அக்ரகாரத்துல அந்த கோயில் தெப்பகுளம் வந்து அருமையா இருக்குமா. அந்த தெருவுல வந்து அந்த சாமி கும்பிடுற பூவும் அந்த தெப்பகுளம் தண்ணி எங்க போகும், தெப்ப குளத்துல ரவுண்டு உள்ளதான் சுத்திட்டே வரும். அது தண்ணி பாசனத்துக்கு இருக்கு, மடையெல்லாம் இருக்கு, தண்ணி பேய்கிட்டு வந்துட்டு தான் இருக்கு. இவங்க கொண்டு நம்ம மக்கள் வந்து அதுல கொண்டு இந்த பூ பையும் இந்த கோயில் பொருட்களோட இதெல்லாம் அங்க கொண்டு போடுதாங்கம்மா. அதான் பெரிய தமிழ்நாடு மக்கள் வந்து அந்த சாமி கும்பிடுறது சரிதான், ரொம்ப சந்தோஷம். நான் வந்து குறை சொல்ல வரல, அதை வந்து அது தேவையான அந்த மக்கும் குப்பையை அதை போட்டு விட்டீங்கன்னா ஈரமா புரிஞ்சுன்னா அது மாட்டுக்கு கொடுத்து அழகா மாடு நம்ம பசு வந்து தெய்வமா வணங்குதான், அழகா பசு கொடுத்துட்டு அது பாட்டு சாப்பிட்டு போகுது. நீங்க தண்ணியை வந்து அசுத்தமா, அதாவது தாய்க்கு அதாவது தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்க
1: தண்ணியை பழிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பழமா சொல்லுவாங்க.
0: ஆமா, அப்ப அந்த தண்ணியை வந்து அசுத்தப்படுத்தினாங்கன்னா அவங்க என்ன 5 அறிவா இல்ல 6 அறிவான்னு தெரியலாமா. வாய்ப்பு அதாவது மாடு கூட காலையில எங்க நான் ஒரு நண்பர் கடைக்கு போவோமா, ஒரு மாடு வந்து பசுமாடு, நான் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் அந்த மாடை பாத்துட்டு இருக்கேன். கரெக்டா ஒரு டீ போட டயத்துல வருது, வந்த உடனே ஒரு பண்ணை கொடுக்காருமா, அந்த பண்ணை வாங்கிட்டு ரிட்டர்ன் போகுது. ஒரு ஒரு பண்ணு போதும் எனக்கு அப்படின்னு திருப்பி கூட பாக்காம அந்த பண்ணை வாங்கிட்டு சாப்பிட்டு போதுமாப்பா. அது 6 அறிவா அந்த மாடு செயல்படுது, மனிதன் 5 அறிவா இருக்கான் தமிழ்நாட்டில் உள்ள மனிதன். வாய்ப்பு
1: நன்றிமா. நன்றிங்க சார், நன்றி, நல்ல தகவல்கள் சொன்னீங்க, நன்றி. அற்புதமா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்களின் கருத்துக்களை பகிர அழைக்கலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயராக இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து தொடர்பு கொண்டு சூழலை காக்க உறுதியேற்போம் என்ற தலைப்பில் உங்களின் கருத்துக்களை பகிரலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: மேடம், தலைப்பு வாட்டி சொல்லுங்க மேடம்.
0: சூழலை காக்க உறுதியேற்போம்.
1: சுற்றுச்சூழலை காக்க உறுதியேற்க வேண்டியது அனைவரோட கடமை மேடம்.
0: சரிங்க சார்.
1: அதாவது குளிர்பான வரைக்கும் இந்த டீசல் வாகனம் கொஞ்சம் பயன்படுத்தாம இருந்தாலே சுற்றுச்சூழல் மாசடையாம இருக்கும். இன்னொன்று, தொழிற்சாலைகள் வந்து பெருகிட்டு.
0: ஆமா,
1: தொழிற்சாலைகள் வந்து காலத்தின் தேவைக்கேற்ப பெருகிட்டு, அதனால ஓசோன் மண்டலம் மக்கள் தொகை பெருக்கம், வாகனங்கள் பெருக்கம்
0: அதிகமாயிட்டு
1: மேடம். வெளியிடுற புகைகள் வந்து எல்லாமே சுற்றுச்சூழலுக்கும் நம்மளுடைய சுவாசத்துக்கும் எல்லாத்துக்குமே
0: கேடுதான்.
1: அதுக்குதான் அரசாங்கம் வந்து மின்சார வாகனம் பயன்படுத்துவேங்கிறாங்க. அது ஒரு சிலர் விரும்புறாங்க, ஒரு சிலர் விரும்பல. பெரும்பாலும் நம்ம வந்து நம்மளால என்ன முடியும் அதை நம்ம செய்யணும். குடும்ப பணம் வளர்ப்போம். டூருக்கு போகும்போது, சுற்றுலாக்கு போகும்போது பெரும்பாலும் சுற்றுலா தலங்களை வந்து சேதப்படுத்தாலே ஓரளவு
0: இயற்கையெல்லாம் பாதுகாக்கலாம்.
1: சுற்றுச்சூழலை நம்மளால முடிஞ்சது, எனது குப்பை எனது பொறுப்புங்கிற மாதிரி சுற்றுச்சூழலை காக்கவும் நமது கடமைங்கிறது கொண்டு வரலாம்.
0: சரி, சரிங்க சார். நன்றி சார். நன்றி. ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: இளமங்கலம் ஆர்முருகன்.
0: சொல்லுங்க சார்.
2: சொல்லிடலாமா சார் மேடம்?
0: சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க சார்.
2: மேம், இந்த சுமைக்கிங் பண்றாங்க பாருங்க, அப்ப வந்து சுமைக்கிங் பண்றவங்களை விட அது அருகாமையில் உள்ளவங்களுக்கு அது பாதிப்பு அதிகமா ஏற்படுத்துங்களா
0: சார்?
2: அதே போல வந்து பொங்கல் பண்டிகைன்னு ஒண்ணு வருது
0: பாருங்க,
2: அப்ப வந்து போகி அன்னைக்கு வந்து இந்த டீப்பு டயரு எல்லாத்தையும் கொளுத்துறாங்க, அந்த சுவாசிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கும் பாதிப்பு உண்டாகுதுங்களா
0: புகையினால?
2: ஆமாங்க மேடம். அதுவும் இல்லாம இப்ப வந்து நம்ம அரசாங்கம் வந்து அங்கங்க சிலிண்டர் குடுத்து வச்சிருக்கு, இருந்தாலும் கிராமப்புறங்கள்ல வந்து விறகு அடுப்பு தான் பயன்படுத்துறாங்க சில இடத்த. அப்ப வந்து அதை பத்த வைக்கிறதுக்கோசம் இந்த பிளாஸ்டிக் வந்து எங்கன்னா அது எரியத்துக்கோசம் கொஞ்ச நேரம் வந்து பிளாஸ்டிக் கொளுத்துறாங்க முதல்ல, அப்புறம் வந்து அது மேல வந்து விறகு வைக்கிறாங்க.
0: அப்பதான் பிடிக்கும் அடுப்புன்னு சொல்லிட்டு, அது தவறு இல்லைங்களா சார்? பிளாஸ்டிக்
2: ஆமாங்க மேடம். அதே போல வந்து இந்த விநாயகர் சக்தின்றது ஒண்ணு வந்து இருந்தது இப்ப ஆவணி மாசம், அதுக்கு ஒரு சின்ன கதைய சொல்லியிருக்காரு விநாயகர். அதான் முருகரு அந்த பகவான் வந்து போய் விநாயகர் கிட்ட கேப்பாங்க, ஏன் ஆவணி மாசம் மட்டும் ஒண்ணு கும்பிடுறாங்க அப்படின்னு கேப்பாங்களாம். அதுக்கு விநாயகர் சொல்லுவாரா, நீ இதுக்கு நான் வந்து ஈர முதல் நாளே என்ன கரைச்சாங்கன்னா நான் வந்து அந்த தண்ணில வந்து போயிடுவேன், அப்பல போயிடுவேன். இதே ஒரு மூணு நாள் சின்ன என்ன கரைச்சாங்க நான் வந்து உணர்ந்துடுவேன், நானு காஞ்சும் போயிடுவேன். நான் வந்து என் நீர் வளம் பெருகும், நான் வந்து அதுக்குதான் ஓடுற தண்ணில வந்து என்ன கரைக்க சொல்றாங்க. நான் வந்து ஏரியில போய் அப்படியே தங்கி படிமம் பண்ணி அது வந்து நீர் வளம் உண்டாகும் அந்த இடத்த, அருகாமையில் உள்ள கிணறு ஆறு குட்டை ஆனா நீர் வளம் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதான் நான் என்னுடைய கருத்து மேடம். அதே போல வந்து வீடு கட்டும் போது அந்த மரத்தை வந்து அப்புறப்படுத்துவாங்க, அந்த ஒரு மரத்தை அப்புறப்படுத்தினா அந்த இடத்துல வந்து ரெண்டு மரமா நடணும், நடத்து உண்டாக்கணும். அதனால வந்து இப்ப வெயில் காலம் ரொம்ப என்னதான் மழை பெஞ்சாலும் இப்ப வேக்காடு ரொம்ப ஓவரா இருக்கு. நம்ம மரம் வளர்த்தா அந்த அந்த காற்று ஓட்டத்துல நம்மளுக்கு வந்து வேக்காடு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பள்ளிகள் குழந்தைகளுக்கு அனைவர்களுக்கும் வந்து மரக்கன்று கொடுக்கணும்ட்டு என்னுடைய கருத்து மேடம். அதுவும் மெயினா வந்து புங்கங்கன்று கொடுக்கணும். புங்கங்கன்று கொடுத்தாதான், புங்கங்கன்று கொடுத்தா நல்லது மேடம். அதுவும் அப்புறம் நம்ம கிட்ட கிடைத்தால் புங்கங்கன்று, இல்லைன்னா வேப்பங்கன்று இது கொடுக்கலாம் மேடம். ஏன்னா மாங்கன்றுலாம் வந்து வந்து அனல் அதிகம் வரும்.
0: மாங்கன்று அனல் அதிகம்னு சொல்றீங்க?
2: ஆமாங்க மேடம்.
0: குளிர்ச்சி தரக்கூடிய
2: வேப்பங்கன்று வந்து உடம்புக்கு
0: குளிர்ச்சி தரும். சரிங்க சார். அதே மாதிரி நீங்க இப்போ விநாயகர் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, அதை

0: நம்ம கரைக்காம இப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமே ஒரு ஜாடி வாங்கிட்டு அது உள்ளாரே வச்சு தண்ணி ஊத்தி வச்சிடறாங்க. வச்சுட்டு அதுல செடி வளர்க்கறதெல்லாம் செய்யறாங்க சார். இப்ப அது மாதிரி செய்யலாம், தண்ணியில போய் கரைச்சி தண்ணியை மாசுபடுத்த வேண்டாம், குளமோ குட்டையோ ஏரி கிணறுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாசுபடுத்தாம அந்த மாதிரி செய்யலான்ற மாதிரி சொல்றோம் நம்ம இல்லைங்களா, விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அந்த மாதிரியுமே.
1: சில பேர் வந்து அது போல ஏற்படுத்துறாங்க, நம்ம அரசாங்கம் வந்து மீண்டும் மஞ்சள் பை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி சரி, ஆமாங்க சார், ஆமா.
1: ஆனா அதை யாரும் பண்றது இல்ல, மஞ்சள் பை வந்து யூஸ் பண்றாங்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் பை தான் யூஸ் பண்றாங்க வேண்டிய பேர். அதை என்ன பண்றாங்க, வாங்கி வந்து அடுப்பு உள்ள போட்டுறாங்க.
0: ஆமா ஆமா, அடுப்பு அந்த டியூப் அதெல்லாம் கூட எரிய வச்சோம்னா நிறைய புகைகள் வரும், மாசுதான் அது இல்லைங்களா, காற்று மாசுபடும், அப்புறம் வந்து சுற்றுச்சூழலும் மாசுபடுது, எல்லாமே எல்நினோவுக்கு வழிவகுக்குது இல்லைங்களா.
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க சார், நல்லது ஒரு கருத்து சார் உங்களுடைய கருத்து. நன்றி சார்.
1: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.
0: நன்றி சார். நிறைய கருத்துக்கள் வருது. நன்றி சார். நல்லது, நல்லது. நேர்களே, நீங்களும் வந்து சூழலை காக்க உறுதி ஏற்போம் என்ற தலைப்பை, உங்களுடைய பங்களிப்பை வழங்க 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களையும் நம்மோடு பகிரலாம்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
3: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz கேட்டு மகிழுங்கள்.
4: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன பன்னிசை மாலையாக
5: தினந்தோறும் பகல் 12:30
4: நாதத்திலிருந்து ஸ்ருதியும் ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும் ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
5: பிற்பகல் 3:30 சங்க

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர். ஹலோ, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர அழைக்கலாம். 2275240 மற்றொரு எண் 2275250. ஹலோ
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் பாஜான்.
0: ஆ, சொல்லுங்கள் சார்.
1: சூழலை
0: ஆ ஆமாங்க சார், சூழலை காக்க உறுதியேற்போம்.
1: சத்தியமாக சுற்றுச்சூழல் இது விஷயத்தில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுமா இப்போ உள்ள காலகட்டங்களில்.
0: ஆ
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க சார், கேட்குறேன் சார், கேட்குறேன். ஆ கேட்குது, நீங்கள் பேசுறது
1: வந்து குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறவங்க வீட்டில் வந்து இந்த சுற்றுச்சூழலுங்கிறது ரொம்ப அவசியம். அது வந்து சூழல் காக்கிறது, ஏன்னா நம்ம நிலையத்திலேயே சூழல் காப்போம் அப்படின்லாம் சொல்லி நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆமாங்க சார்.
1: அது வந்து பலவிதமான தொற்று நோயிலிருந்து நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த சூழல் பாதுகாப்புங்கிறது ரொம்ப அவசியம்.
0: ஆமாம்.
1: அதே மாதிரி நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தை மட்டும் அந்த பொதுவா பொது இடங்களுக்கு போறக்கும் சரி, அந்த சுற்றுச்சூழலை நம்ம மாசுபடுத்த கூடாது.
0: ஆமா.
1: இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் போறாங்கல்ல, அங்க போற இடத்துல எல்லாம் இந்த பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறது, இந்த பாக்லேட் ஐட்டங்கள் வாங்கி சாப்பிடுறது, இதெல்லாம் அப்படி எப்படி போட்டு வந்துருவாங்க?
0: ஆமா சார். ஆமா.
1: அப்ப வந்து சுற்றுச்சூழல் ஒரு பக்கம் பாதிப்பு அடையுது, மண் வளமும் பாதிக்குது.
0: ஆமா.

0: எல்லாமே மாறிது.
1: கண்டிப்பா.
0: அதனால வந்து இந்த சுற்றுச்சூழல் விஷயத்துல நம்ம வானொலி எல்லாத்துலயுமே மீடியாக்கள் எல்லாத்துலயுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரலன்னு தான் சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்கணுங்கிறாங்க, சட்டம் போடுறாங்க, அது ஏதோ ஒரு வாரம் ஒரு 15 நாளைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க, திரும்பவும் அப்படியேதான் அது பழையபடி ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இல்லாம இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையானதுன்னா அதாவது எல்லாமே வந்து நம்ம சுற்றுச்சூழல் இல்ல எல்லாத்தையுமே நல்ல விதமா பாதுகாத்து வச்சுக்கலாம்.
1: ஆமா சார், கண்டிப்பா.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதம்

0: தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆம் நேயர்களே, நம்ம வந்து சூழலை காக்க உறுதியேற்போம் என்ற தலைப்பில் தான் இன்றைய நேயர் நேரம் அமைஞ்சிருந்தது. மிகவும் அற்புதமான தகவல்களை வந்து நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு தூய்மையான பசுமையான பூமியை வழங்குவதற்காக நாம் அனைவரும் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றுக்க தான் வேண்டும், இல்லைங்களா? அதாவது மரங்களை வளர்ப்போம், நெகிழியை தவிர்ப்பேன், நீரை சேமிப்பேன், கழிவுகளை மேலாண்மை செய்வேன், மின்சாரத்தை சேமிப்பேன், இயற்கையை பாதுகாப்பேன் அப்படின்ற நிறைய உறுதிமொழிகள்லாம் ஏற்க தான் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிறு மாற்றம் பெரும் புரட்சி ஏற்படுத்தும், இல்லைங்களா? இந்த எளிய பழக்கங்களை நமது தினசரி வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலம் நாம் வாழும் சூழலை நமக்கு நமது அடுத்த தலைமுறைக்கும் ஆரோக்கியமானதாக மாற்றவும் முடியும், இல்லைங்களா? அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து நல்லதொரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி நல்லதொரு உறுதிமொழியையும் ஏற்கத்தான் வேண்டும், இல்லைங்களா? கண்டிப்பாக இப்போவே நம்ம அந்த இப்போ எல்நினோவில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது கட்டாயமாக, இல்லைங்களா? அதனால் இதெல்லாம் மனசில் கொண்டு தான் நம்ம வந்து செயல்படணும். கண்டிப்பாக இன்றைக்கு வந்த அத்தனை நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவிட்டீங்க. எல்லாருமே கண்டிப்பாக நேயர்கள் வந்து உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது, இல்லைங்களா? எல்லாமே அற்புதமாக கேளுங்க, கேட்டுட்டு நிறையா பங்கும் எடுங்க, நிறையா வந்து கடிதங்கள் மூலமா உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக தெரிவிங்க. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது சுகவனேஸ்வரி டி.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 12 மணி.
4: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
4: அரங்கம்
5: உழைப்பவர் அரங்கம்.
4: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் இனிப்பு

0: கார பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடலூர் புதுப்பாளையம் எஸ் ராமமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
0: சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: ஐயா வணக்கம்.
3: வணக்கங்க ஐயா.
2: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க.
3: என் பேர் ராமமூர்த்தி. வயசு வந்து 76.
2: சொந்த ஊரு?
3: பிறந்ததுதான் கிருஷ்ணகிரி, பெர்கூர் யூனியன். அதுல அஞ்சூர் சந்தாரப்பள்ளி என்று பஞ்சாயத்து யூனியன், அதுல நக்கல்பட்டி என்று கிராமம், அந்த தான் படிச்சேன்.
2: எத்தனாவது படிச்சீங்க?
3: 11வது. அந்த காலத்துல
2: அப்ப படிச்சது தகுந்த மாதிரி வேலை செய்ய விரும்புவீங்களா?
3: இன்கம் டேக்ஸ்ல வேலை வந்தது. டவுனுடைய பொது அறிவுன்றது அந்த அளவுக்கு ஒண்ணு எனக்கு இது இல்ல. போக வர முடியாதனால அது அட்டன் பண்ண முடியாம விட்டுட்டேன். காலையில இருந்து ஒரு 4 மணி வரையும் அவங்க எனக்காக வெயிட் பண்ணாங்க. அப்புறமா வேற ஒருத்தருக்கு அது போட்டு விட்டாங்க.
2: ஐயா, அந்த இனிப்பு கார வகைகள் தயாரிச்சு பேக்கரி கடை நடத்தி வரீங்க?
3: ஆமாங்க ஐயா.
2: இதுக்கு முன்னாடி நீங்க யாருகிட்ட அந்த தொழிலை கத்துக்கினீங்க?
3: நான் முதல் வந்து கடலூர்ல வந்தேன். கடலூர்ல வந்து சீஸ்டாலன் ஒரு கடையில அடிப்படை வேலையெல்லாம் செஞ்சு, அப்புறம் நாளுக்கு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுசா போட்டு நான் கடையில் கொடுக்கற அளவுக்கு மாஸ்டரும் கூட முதலாளியும் கூட அவர் எனக்கு கொஞ்சம் நல்லபடியா ஊக்கமா தொழில் கத்து கொடுத்தா நானும் நல்லா கொஞ்சம் அப்படியே தேடி வந்துட்டேன்.
2: எந்த வயசுல தொழில் கத்துக்கினீங்க?
3: கரெக்டா 31 வயசுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 3 குழந்தை பிறந்து விட்டுட்டு வந்து அந்த அடிப்படை வேலையெல்லாம்
2: கத்துக்கணும்.
3: 2 வருஷத்துல கொஞ்சம் நல்ல தெளிவா கத்துக்கிட்டு, அப்புறமா இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு பார்ட் டைம்ல பலகாரம் போட்டு ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு கரைச்சேருவில் வச்சுட்டு அப்படியே வியாபாரம் பண்ணுவேன். அந்த கடையை முடிச்சுட்டு வந்து இந்த கடையை இதை வந்து நாங்கள் நடத்திருந்தோம். எங்க வீட்லயும் வந்து கூட செய்வாங்க, அது கடையில எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க.
2: நீங்க கத்துக்கிட்ட அந்த பேக்கரியில அங்க என்னென்ன பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணுவாங்க?
3: முதல் சேர்ந்த இடத்துல லட்டு, மைசூர் பாக்கு, இந்த பால்கோவா, இந்த பெங்காலி மிக்சர், காரவாய் ஐட்டம் எல்லாம் அவங்க கிட்ட கத்துக்கணும். முதல்ல
2: யாரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க?
3: அதான் முதலாளி, அவரே மாஸ்டராகவும் முதலாளிக்கு முதலாளியாகவும் இருந்து எனக்கு ரொம்ப பொறுப்பா செஞ்சு கொடுத்தா நானும்
2: செய்யும் போது நீங்களும் ஒரு கண்ணு கருத்தும் பாப்பீங்க.
3: எடுத்து கொடுத்து கொடுத்து கொடுக்குறக்குள்ள அப்புறம் எண்ணெய் விடுவார் செய்ய சொல்லி அது பக்கம் நிப்பாரு, பக்கம் வர்றக்குள்ள வாங்கிக்குவாரு. அந்த நேரம் தான் ரொம்ப மெயின்யூட்டா இருக்கணும். 2 நிமிஷம் கூட, 1 நிமிஷம் தான் மைசூர் பாக்கு வீணா போயிடும், கல்லு மாதிரி ஆயிடும், இல்லைன்னா ரொம்ப சாப்பிட்டா ஆயிடும். முன்ன பின்ன அந்த பக்குவத்துல ரொம்ப மெயின்யூட்டா மைண்ட் பூரா அது மேலே இருக்கும்.
2: கடை நடத்தின்னு வந்தாரு உங்க ஓனர்.
3: ஆமா.
2: அவர் எவ்வளவு இடம் வச்சிருந்து அதெல்லாம் தயாரிச்சு அந்த தொழில பண்ணாரு?
3: ஒரு 10க்கு 10 இருக்கும் தயார் பண்ற இடம். கடை தனியா 5க்கு 10 இருக்கும். அதை வச்சு அது பலகாரத்தை அவர் வியாபாரம் பண்ணாரு.
2: உங்களோட வேற யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க?
3: எனக்கு கீழே அசிஸ்டண்டா 2 பேர் வேலை செஞ்சாங்க. ஒரு பையனை எங்க ஊர்ல கிருஷ்ணகிரி இருந்து அவங்க கேட்டாங்க, நீ இருக்கிற இடத்துல கொண்டு போய் பையனை வேலை செஞ்சு விடுப்பான்னு. அவனை கொண்டாந்து நான் எங்க முதலாளி சொல்லிட்டு எனக்கு கீழே அவன் ஹெல்ப் பண்ணி இருந்தான். நான் அவனை செய்ய வச்சு நீ மாஸ்டரா பாத்து, நான் கொஞ்சம் வேற இடத்துல நான் பார்த்து மாஸ்டரா போறேன்.
2: நீங்க வேலை செய்யும் போது உங்க மனசுக்குள்ள நம்ம கடைசி வரைக்கும் இதே போல அசிஸ்டண்டாவே வேலை செய்வோமா, இல்ல நாமளும் பெரிய வேலையை கத்துக்கிட்டு பெரிய கடை நடத்தி நாமளும் ஒரு தொழில் முனைவர் ஆகுமான்னு ஏதாவது சிந்திச்சீங்களா மனசுக்குள்ள?
3: 100%-90% என்னுடைய எண்ணம் போற முற்போக்கான எண்ணமே இருந்தது. இப்படின்னா வேலை செஞ்சு மேற்கொண்டு போனோம்ன்ற எண்ணத்திலே ஒரு 2 வருஷத்திலே நான் ஒரு தனி கடை வைக்கிற அளவுக்கு வந்துட்டேன். நான் கடை வச்சு இருந்தாலும் அடுத்தவங்கிட்ட வேலை செஞ்சோம், நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுமே, அதையும் எழுதி விடக்கூடாதுன்னு அப்படி அந்த அனுபவத்துல நான் கடை வச்சுட்டு முதலாளிங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு என் கடையும் வேலை செஞ்சுட்டு சில நேரத்துல நான் சனி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் கூட இருக்கும். அன்னைக்கு என்ன பண்ணும், நான் தராஸ் கையில மாட்டிக்கின்னு ஒரு பையில ஒரு பொட்டலத்தெல்லாம் கட்டி எடுத்துக்கின்னு தெருவு தெருவா அப்படியே போயிட்டு கையிலே விற்பேன். அந்த விக்கிறது கூட மைதானம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மைதானம், அந்த பக்கம் போவோம். அது மாதிரி ஒரு நேக்க வியாபாரம் செஞ்சுட்டு அப்புறம் எல்லாரும் அறிமுகம் ஆனாங்க. அப்புறம் கடையை வந்து சின்ன கடையா வச்சிருந்தது, படிக்கட்டில் வச்ச கதவு இல்லாம ஓபனா. அந்த இடத்துக்காரரு கடையை கொஞ்சம் எனக்கு வாடகைக்கு கொடுக்குறீங்களா, நான் வச்சு இதுன்றேன், பொருள் எல்லாம் உங்ககிட்டயே நான் வாங்குறேன்னு. சரி, அவங்க ஓகே பண்ணாரு. ஓகே பண்ண உடனே அதுல ஒரு சின்ன ஸ்டால், அந்த ஸ்டால் வாங்கறதுக்கிட்ட எங்கிட்ட காசு கிடையாது.
2: அதான் ஒரு தொழில் பண்ணணும்னா மூலதனம் வேணும். ஆனா நீங்க பணம் அதிகமா ஆகும்னு யோசிக்கல? நீங்க
3: பலகாரம் செய்யறதுக்கு வேண்டி சில பொருள் தலையில் எட்டு வருவாங்க ஆச்சாரிங்க, அவங்க கிட்ட 1-2 அப்படியே அப்படியே வாங்கி வச்சிருந்தேன். அப்புறமா கடை வைக்கிறதுக்கு ஸ்டால் வேணும். நெல்லியத்துல ஒரு பஸ் ஓனர் அவர் ஸ்வீட் கடை வச்சிருந்தாரு, அவருக்கு எனக்கு கொஞ்சம் பழக்கம். அப்படியே போனேன். போயிட்டு என்னப்பா வந்ததுன்னு, கடை சின்னதா வைக்கலான்னு உங்ககிட்ட பழைய வீணா போனது, உங்களுக்கு உபயோகம் இல்லாத ஏதாவது பொருள் இருந்தா ஜாங்கிரி சுத்தத்துக்கு, இதுவும் ஓம்படி மிஷின் சுத்தத்துக்கும் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன்.

0: அவங்க கொடுத்தாங்க. அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பழைய ஸ்டால் ரேக் அதுவும் அவர்கிட்டே அதுக்கு நான் காசு கொடுத்துட்றேங்க. அதுக்கு ஒரு 500 ரூபாய் முதல்ல என்னுடைய சம்பளத்தை சேர்த்து வச்சிருந்து கொடுத்துட்டு கொண்டாந்து வச்சுக்கணும். வாடகை வீட்டுக்காரரும் ஒத்துக்கினாங்க செய்யறதுக்கு. கடை அப்படியே வாடகைக்கு பிடிச்சேன்.
1: முத கடை வாடகை எடுத்து பண்ணீங்க தொழில்.
0: கடை வாடகை எடுத்து செஞ்சிட்டு.
1: உங்க கடையில என்னென்ன பொருட்கள் எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்ணீங்க? இனிப்பு வகைகள்ல இருக்கட்டும், கார வகைகளா இருக்கட்டும்,
0: பால்கோவா, பால் அல்வா, பால் பர்பி, முந்திரி மைசூர் பாக்கு, சாதா மைசூர் பாக்கு, சோன் பப்டி, ரசகுல்லா, பாதுஷா, லட்டு, ஜாங்கிரி, இனிப்பு பூஞ்சி, கோதுமை அல்வா, குலாப் ஜாமு, திருப்பதி லட்டு எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சிட்டு வந்தோம்.
1: கார வகைகள் என்னென்ன தயாரிக்கிறீங்க?
0: கார வகைகள் வந்து மிக்சர், காரா சேவு, முறுக்கு, ஆந்திரா முறுக்கு, முள்ளு முறுக்கு, ஓமப்பொடி, பெரிய காராச்சேவு, சின்ன காராச்சேவு, அதுலயே கார வகை சேர்ந்த கார காராச்சேவு, முந்திரி பக்கடா, மல்லாட்டா பக்கடா, ஆனியன் பக்கடா, ஸ்பெஷல் மிச்சர், சாதா மிச்சர், நவதானியன் தால், தால் மிச்சர்,
1: இதெல்லாம் நீங்களே தயாரிச்சு விற்பனை பண்றீங்க?
0: எங்கிட்ட ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்க. மாசுங்க, ஸ்வீட் மாசு, கார மாசு, பேக்கரிக்கு தனியா மாசு. அது பேக்கரி ஐட்டம் எனக்கு தெரியாது, பேக்கரி மட்டும் மாசு வச்சிருக்கிறோம்.
1: என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது?
0: இதுக்கு மெயினா வந்து சர்க்கரை, ரீபெண்ட் ஆயில், நெய், ஏலக்காய், முந்திரி அவசியம், திராட்சை, கடல மாவு, அரிசி மாவு, மைதா மெயின்.
1: நீங்க ரெகுலரா ஒரு பிசினஸ் பண்றீங்க?
0: ஆமாங்க.
1: உங்களுக்கு ரெகுலரா ஒரு ஹோல்சேல் ரேட் கடை தேவை?
0: இருக்கு.
1: எங்க வாங்குறீங்க?
0: அது கடலூர்லயே இருக்குது.
1: இருக்கு,
0: கடலூர்லயே இருக்குது.
1: இப்ப நீங்க எல்லாம் இனிப்பு வகைகளா இருக்கட்டும், கார வகைகளா இருக்கட்டும், நல்லா தயாரிச்சு எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு தரமான பொருள் கொடுக்குறீங்க.
0: தரமான பொருள், அதாவது முதல் என்னுடைய ஹேபிட், அந்த சேல்ஸ் பண்றதுக்குள்ள ஒரு 100 கிராம் வாங்கினாலும் சரி, ஒரு 10 கிராம் அவங்க கையில எடுத்து கொடுத்துருவோம். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியா இருந்தா வாங்கிக்கும். நீ பேர் வந்தாங்க, அவ்வளவு பேருக்கு நம்ம ஒரு 1 கிலோ வாங்குறாங்கன்னா, 100 கிராம் வாங்கினாலும் சரி, வாங்காம காசு வந்து திரும்பி போனா கூட விட மாட்டாங்க.
1: இந்த சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து வாங்க.
0: பார்த்துலாம் அந்த கடையை நான் வந்து
1: ஒரு 20 பேர் வந்து சாப்பிட்டு பாங்கன்னா எல்லாம் ஊர்ல கிடைக்காது, அப்புறம் தீர்ந்து போயிடுமா?
0: ஒரு 4 கிலோ அளவுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுத்துருவேன். தரத்தை பரிசோதனை பண்ணி
1: அப்புறம் வாங்குறாங்க அதிகமா.
0: ஏன் வாங்கிட்டுன்னு போய் அவங்க வீட்டுல நினைக்க கூடாது, ஐயோ அப்படின்னு நினைக்கூடாது, தெரியாம போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க சாப்பிட்டு பார்த்தா 1/2 கிலோ வாங்குறாங்க, 1 கிலோ வாங்கிட்டு போவாங்க.
1: நம்ம வசிக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல புதுச்சேரியா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மாவட்டங்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபேமஸ். உங்க பொருளுக்கு தரம் மக்களிடையே எப்படி இருக்கு வரவேற்பு?
0: எல்லா பொருளும் நல்லா இருக்கும். அந்த ரவுண்டிங்லேயே வந்து எனக்கு போட்டியா 2-3 பேர் கடை வச்சாங்க, எல்லாருமே எடுத்துட்டாங்க. எல்லாரை விட நான் கூட தான் போட்டு விற்பேன். வேலை இருந்தாலும் எங்கிட்ட வந்து வாங்குவாங்க. வாங்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, படி ஏறினா போதும், சிரிச்ச முகத்தோட தான் வருவாங்க. அவங்கள சிரிச்சு சந்தோஷமா வெளியே அனுப்பிச்சு விடுவோம். அப்படி சிலர் என்ன பண்ணுவாங்க, வாங்கணும் பசங்களுக்குன்னு போன் பண்ணிருப்பாங்க, கையில காசு இருக்கிற மாதிரி பாக்கெட்ல வந்துருவாங்க. பொருளெல்லாம் வாங்கிட்டு இப்படி பாப்பதுக்குள்ள சட்டையை மாத்தி வச்சுட்டு வந்துட்டேன், காசு இல்ல, வெளியே சும்மா அனுப்ப மாட்டேன். ஐயா நீங்க எடுத்துட்டு போங்க, முதல்ல உங்க பிள்ளைங்க ஏமாந்துட கூடாது, நீங்க கொண்டு போய் காசு நாளைக்கு இது வரட்டும், அதுக்கு உடனே இப்பவே போய் எடுத்துட்டு வரக்கூடாது. இப்ப போறது என்ன, பெட்ரோல் என்னாச்சு, வண்டி போய் திருப்பி வர்றது உன்னுடைய வேலை வைக்கட்டும், நீங்க நாளைக்கு வர்றதுக்குள்ள கொண்டாந்து கொடுங்க. உடனே கொடுத்தா நான் அவங்கள கேட்பேன், ஏன் உங்களுக்கு உன்ன உடனே கேட்டேனா, தெரியட்டும் தெரியும், அப்ப இங்கிருந்து பாண்டியில் வந்தவங்களா கூட சரி, அவங்க எங்கிருந்தா சரி, கொஞ்சம் குறைஞ்சிச்சு பரவாயில்ல எடுத்துட்டு போங்கண்ணா. ஏன் இது மாதிரி விட்டா எப்படிங்க சார்? பரவாயில்லைங்க, எனக்கு வந்துடும், நீங்க யார் என்னன்னு தெரியாது, நீங்க குடுக்கறீங்க நான் வாங்கிட்டு போறேன்னா, இல்ல குடுக்கறவங்க தெரியும் எனக்கு. அதே மாதிரி ஒரு 2 வாரம் 10 நாளோ 15 நாளோ அன்னைக்கு வாங்கிட்டு போனாங்களே 25 ரூபாய் குறைஞ்சது தான்
1: கொடுத்துருக்காங்க.
0: நாம ஒருத்தர் சமுதாயத்துல நம்ம பாக்குற கண் பார்வையில் அவங்க மாறிடுறாங்க.
1: சொந்தமா தானே கடை வச்சு,
0: சொந்தமா கடை இருக்கு, வீடு அதே மாதிரி. முதல் வாடகை வீட்டுல இருந்தேன், 2-3 வீட்டு வாடகையில் இருந்தேன். அப்படியே வாடகையில் இருந்து கொஞ்சமா அகல 8 அடி 100 அடி நீட்டு வாங்கணும்.
1: பேக்கரி கடை நடத்தி இப்ப நல்ல வருமானம் சம்பாதிச்சு இருக்கீங்களா?
0: பேக்கரி கடை வச்சு வீடு.
1: எத்தனை வீடு?
0: தொழில் செய்யறதுக்காக ஒரு வீடு, 4 மாடி கட்டுறது.
1: பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சீங்களா?
0: இதுல பிள்ளைங்களை என்ன பண்ணும், தன் இதுக்கு எதுவுமே இருக்குல்ல, இதுக்கு வேலை பள்ளிக்கூடம் போற வரையும் என் கூட அப்படியே எல்லாமே செய்வாங்க. ஒவ்வொருத்தனையும் படிக்க வச்சேன், பெரியவனை மட்டும்தான் 12வது வரையும் படிக்க வச்சேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சின்ன பையனை எல்கேஜில இருந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன், அவன் அப்படியே படிக்க வச்சு பிஇ இன்ஜினியரா படிச்சு தான் போயிட்டான். பெரியவனை கப்பல்ல சேர்த்து விட்டான்.
1: எல்லாமே பேக்கரி கடை நடத்தி உங்க சம்பாத்தியத்தில் தான்
0: இதுல இருந்து சம்பாதிச்சு. பொண்ணு வந்து ஒரே பொண்ணு எனக்கு, பிஎஸ்சி பிஎட் படிக்க வச்சேன், நல்லபடியா கல்யாணம் பண்ணி கடலூர்லயே, எங்க ஊர்ல குடுக்கல, இங்கே கொடுத்தேன்.
1: சரியா, நீங்க உங்க கடையில ரசகுல்லா, பால் அல்வா, பால்கோவா, முந்திரி கேக்கு, முந்திரி மைசூர் பாக்கு, பால் பாசந்தி, சாதா மைசூர் பாக்கு, ஸ்பெஷல் மைசூர் பாக்கு, முந்திரி மைசூர் பாக்கு, குலோப் ஜாமு, ஜாங்கிரி, பாதுஷா, சோம்பல் பொடி, இனிப்பு பூந்தி, கோதுமை அல்வா, லட்டு

0: திருப்பதி லட்டு இதெல்லாம் தயாரிக்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: அப்புறம் கார வகைகள்ல முள்ளு முறுக்கு, ஆந்திர முறுக்கு, பெரிய காரசேவு, சின்ன காரசேவு, காரபூந்தி, ஓமம்புடி, முந்திரி பகோடா, ஆனியன் பகோடா, மல்லாட்ட பகோடா, ஸ்பெஷல் மிக்சர், சாதா மிக்சர், டால் மிக்சர் இதெல்லாம் தயாரிக்கிறீங்க. இதுல முந்திரி கேக் எப்படி பண்றீங்க?
1: நல்ல தரமான முந்திரி இருக்கலாம். ஒரு கிலோ கொஞ்சம் கொரு கொருன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கா கெட்டியா, அப்படியே சட்னிக்கு மாதிரி என்ன கருக்கருன்னு அரைச்சி வச்சு தனியா வச்சுக்கணும். ஒரு கிலோ முந்திரிக்கு 1.5 கிலோ சர்க்கரை, நெய் 1/2 லிட்டர், ஏலக்காய் 25 கிராம், இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். தூள் பண்ணி இப்போ முந்திரி அரைச்சிட்டுங்க, அடுப்புல சர்க்கரையை முதல் போட்டு ஒரு கொஞ்சம் கொதி அப்படியே லைட்டாகும். 1.5 கிலோ சர்க்கரைக்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு வச்சு கொதி வாங்க. முந்திரியை வந்து அதில் போட்டு பக்குவமா கிண்டும். அடி தீ பிடிக்காம இளம் பாகுல இளம் சூட்டில் கிண்டிட்டே வந்து அது ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். அப்போ பக்குவத்துக்கு வராதுக்கு முன்னே நெய் ஊற்றணும், அது ஒரு பக்குவத்துக்கு வரும். அப்போ நல்லா கொஞ்சம் திக்காக கையில் எடுத்து பார்க்கறக்குள்ள கொஞ்சம் உருளுமா, திக்னஸ் வர மாதிரி வருமானு பார்த்துட்டு எடுத்து கீழே இறக்கி வச்சு அது ஆற வச்சு லைட்டாக சூடு அப்படி அதில் சூடோட ஒரு தட்டில் அப்படி அடியில் ரீபெண்ட் ஆயில் தடவி வேணும். நெய்யெல்லாம் தடவக்கூடாது, பிடிச்சிக்கும். ரீபெண்ட் ஆயில் லைட்டாக தடவி விட்டுட்டு தப்பில் கட்டையில் போட்டு நேச்சு அந்த வெள்ளி ரேக் எடுத்து மேலே எல்லாத்தையும் அப்படியே ஒட்டிட்டா அப்படியே சில்வர் மாதிரி இருக்கும். அது சாப்பிடலாம். டைமண்ட் கேக்கா, சதுரமா, ஸ்கொயர், நமக்கு எப்படி இருக்குதோ அதுபடி வெட்டி அதை அடிக்கி கிலோ வந்து 1000 ரூபாய், 1200 ரூபாய். அப்பயெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்பதான் முந்திரியை விற்கிது 900 ரூபாய். 1000 ரூபாய், 1200 ரூபாய் போட்டாதான் நமக்கு அந்த ஒரு 200 ரூபாய், 300 ரூபாய் கிடைக்கும். இப்பதான் எல்லாம் விலை ஏறி போச்சு.
0: முந்திரி கேக்கில் இப்ப தயாரிக்கிற முறை சொன்னீங்களா?
1: ஆமாங்க.
0: அது எவ்வளவு செலவாகும்?
1: 1100 ரூபாய்க்குள்ள அடைக்கும்.
0: முந்திரி கேக்கு செலவு பண்றதோட லாபம் அதிகம் தான்.
1: லாபம் அதிகம்
0: வரும்.
1: லாபம் ஆனா மனசாட்சியோட உண்மையாவே அந்த முந்திரி நல்ல முந்திரியா போடணும்.
0: ஐயா, நீங்க பேக்கரி கடையில இனிப்பு கார வகைகள் இது தயாரிக்கும் போது சுத்தம், அந்த தூய்மை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லீங்களா? அத பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: சுமை தாங்கி படம்.

0: ஆடலுக்கு முன்னாடி நீங்க இனிப்பு கார வகைகள் தயாரிக்கும் போது இடங்கள்லாம் எப்படி சுத்தமா வச்சுக்கணும், தூய்மையா எப்படி இருக்கணும், அதை பத்தி கேட்டோம்னா அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: வேலை செய்யறங்க அன்றாட குளிச்சுட்டு வரணும். துணியை வந்து இன்னைக்கு போட்டு நாளைக்கு போடக்கூடாது. தலையில் வலை ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறைக்கு நகத்தை பார்க்கணும். அதே போல பாத்திரங்கள் சுத்தமா இருக்கணும். புகையெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் புகை போக்கி கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கு. ஓரளவுக்கு நாங்க மற்ற இடத்துல இருக்கிறவங்களை விட இந்த இடத்துல கொஞ்சம் காற்றோட்டமா வேலை செய்வாங்க. மாசம் ஃபயர் ஆபீஸ்காரங்களும் சில நேரத்தில் வருவாங்க. வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் மணல் எல்லாம் எடுத்து வாங்கிடுவாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க.
0: அரசாங்கத்தோட நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்களா?
1: அரசாங்கத்துல பதிவு பண்ணி இருக்குது. ஃபுட் இன்ஸ்டருங்க அப்ப மெயின் அவங்க அப்பப்ப வருவாங்க உள்ள திடீர் சொல்லாம. அப்புறம் தராசில இடம் வைக்கிறவங்க அவங்க லேபர் ஆபீஸுக்கு வரும். லேபர் ஆபீஸ் வந்து உடனே வந்து பார்ப்பாங்க. லேபரை வந்து அட்டண்டன்ஸ் போடணும். ஆனா அது முடியுது இல்லை. இன்னைக்கு இங்க இருக்கிறான், நாளைக்கு இருக்கிறான், நாள் அன்னைக்கு ஆள் இல்லை. அப்புறம் புதுசா ஒருத்தன் வரும், அவனை சீர்படுத்துறதுக்குள்ளாவே அவன் ஒரு மாசமா ரெண்டு மாசம் போயிடும். அது அட்டன்ஸ் நம்ம சரியான போட்டு அது ஒண்ணுதான் எங்ககிட்ட சரியான செய்ய முடியுது இல்லை. அப்படியே செய்வாங்க, பட்டுனு விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தன் வருவான், வேலைக்கு கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு வருவான். இல்லைன்னா சில நேரத்தில் அதை கத்துக்கன்னு முடிச்சோடனே டக்குனு இன்னொரு இடத்துல போயிடுவான். இது அந்த தொழில் அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஃபால்ட்டு.
0: ஸ்வீட்டு வாங்க போனாலே அவ்வளவு இனிப்பா இருக்குது. சில சுகர் பேஷண்ட் எல்லாம் வாங்குறாங்க, அவங்களும் சாப்பிடணும் தானே. ஏன் அவ்வளவு இனிப்பு தயாரிக்கிறீங்க?
1: அதாவது அவங்களுக்கு இனிப்பு குறைச்சி போட்டாலையும் நல்லா இருக்காது, அந்த பக்கம் வராது. அதிகமா போட்டாலையும் வராது. அவங்க சுகருக்காருக்கு வந்து என்ன பண்றாங்க, சுகர் லெஸ் செய்யறாங்க. ஆனா நாங்க சுகர் லெஸ் இதுவரை நாங்க செஞ்சது இல்லை. சுகர் எல்லாம் குறைச்சிக்கலாம், அவ்வளவுதான். அவங்க சாப்பிடும் குறைச்சிக்கணும், தவிர குறைச்சி சும்மா அதெல்லாம்
0: சாப்பிடறத வேணா குறைச்சிக்கலாம்
1: குறைச்சிக்கலாம். ஆனா அவங்க வந்து சுவையை வந்து
0: சுகரை குறைக்க முடியாது.
1: சுகர்
0: தயாரிக்கிறதுல
1: தயாரி குறைச்சிட்டு அதாவது மைசூர் பாக்கு வருது, ஒரு கிலோக்கு மூணு கிலோ சர்க்கரை, அரை கிலோ சர்க்கரை கூட்டினீங்கன்னா குறைவான லூசா போயிடும். கொஞ்சம் போட்டீங்கன்னா கல் மாதிரி ஆயிடும், வாயில் வைக்க முடியாது. நீங்க செஞ்சாலும் சரி, பத்து வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்ன செஞ்சீங்க கூட அந்த மெத்தல் தான் செஞ்சுவாங்க.
0: ஒரு நாளைக்கு இவ்வளவு வாங்கிடுவாங்கன்னு தயாரிக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு நாளைக்கு போகலன்னு வச்சுக்கலாம், வியாபாரம் ஆகல, அந்த சுவீட்டையும் கார வாங்கலாம் எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க?
1: இது வந்து அதுக்கு ஒரு இது ஸ்டாண்டர்ட் இருக்கு. நாலு நாள், அஞ்சு நாள், ஆறு நாள், எட்டு நாள் வேதியும் கூட வச்சு செய்யலாம். ஈரப்பதம் இல்லாம பொருளுக்கு ஓரளவுக்கு நல்லா செஞ்சீங்கன்னா அது எட்டு நாள் வேதியும் வச்சுக்கலாம். அல்வா வந்து செஞ்சீங்கன்னா ஒரு மாசம் கூட கேரண்டி. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். அடுத்த மாதிரி ரொம்ப மெதுவா இருக்கு. சாப்பிட சாப்பிட அந்த இது மாதிரி டேஸ்ட் இருக்கும். சின்ன சின்ன பசங்களா இருந்தவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்கிட்ட சாப்பிட்டுவாங்க, அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதே போல குலாப் ஜாமும் எங்கிட்ட பேமஸா வாங்குவாங்க. எல்லாருமே சின்ன பாட்டில் தான் போட்டு கடையில வச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு அண்டா போட்டு குலாப் ஜாம் வச்சிருவேன். வந்து குலோப்ஜாம் முதல் சாப்பிட்டுதான் அவங்க அடுத்த வேலைக்கு அடுத்த இதுக்கு போவாங்க.
0: ஐயா, நீங்க இந்த பேக்கரி தொழில் நடத்தி கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்கும்.
1: ஆமாங்க ஐயா.
0: ஸ்வீட் வந்து அந்த ஷேப்பா இருக்கட்டும், இல்ல வெரைட்டியா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பண்றாங்க வெவ்வேறு கடையில. அது இல்லாம இப்ப எல்லாம் வந்து நிறைய வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க வேற. அவங்க வந்து டிஃபரெண்டான ஷேப்ல பண்றாங்க. ஆனா நீங்க வந்து அந்த காலத்துல இருந்து தயாரிச்சுன்னு வரீங்க, அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க டிஃபரெண்டான ஸ்வீட் தயாரிக்கிறீங்களா?
1: இதே காரணம் அதன் காரணம் ஸ்வீட் சக்கரை போடுறது, அதுல அளவு குறைக்கலாம், ஒண்ணு கூட்டலாம், அதை வேறு விதமா நம்ம மாத்தி அதை செய்யறது தான் கலவை. இப்ப பால்கோவான்றது ஒண்ணு, சக்கரை பால்கோவாக்கு போடுறங்க, மைசூராக்கும் சக்கரை போடுறங்க, இதுல கலமா சேர்க்கறங்க, அதுல வெறும் பாலும் சக்கரையும் சேர்க்கறங்க. இப்படி மாத்தி மாத்தி செய்யறது தான் இது. இவங்களுடைய இது வந்து மக்களுக்கு அவ்வளவு வந்து வீட்டுல வாங்கிட்டு போயிட்டு செஞ்சு ஒரு விசேஷத்துக்கு, சுபகாரியங்களுக்கு, இல்ல கல்யாணத்துக்கு, அவங்க அது அந்த அளவுக்கு லைக் அதை பண்ண மாட்டாங்க. இதை தான் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க.
0: இப்ப நீங்க கடையில மட்டும் விக்கிறது மட்டும் இல்லாம விசேஷங்களுக்கு, கல்யாணம் ஆகட்டும், வேற மற்ற விசேஷங்கள் ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷலா செய்து தரீங்களா?
1: ஆமாங்க, நாங்க ஸ்பெஷலா செய்யறது இல்ல, அதே ஸ்வீட்டை தான் ஸ்பெஷல்னு செஞ்சா மத்த நாள் வந்து தரம் குறைவா செய்யறது இல்ல. அதே வந்து நல்லா புதுசா அப்படியே ஃப்ரெஷ்ஷா, இப்ப கடையில் ரெண்டு நாள் இருக்கும், மூணு நாள் இருக்கும், அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறதுல 10 கிலோவா 20 கிலோவா இன்னைக்கே போட்டு இன்னைக்கே கொடுக்க மாட்டோம். அதை நாளைக்கு போட்டு கொடுத்தா அவங்க எடுத்துன்னு போய் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சு சாப்பிட மாதிரி அவங்க கிட்ட ஒரு கண்டிஷனும் போட்டுருவேன். கொண்டு போய் அடைச்சு வைக்கிறதோ, மழை காலத்துல வந்து இங்க விருந்தாளி வராங்க, சொந்த பந்தம் வருது, அதுக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லி வைக்காதீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவோம்.
0: முந்திரி கேக்கு எப்படி பண்றதுன்னு சொன்னீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: அடுத்ததா ஸ்பெஷல் மிக்சர் எல்லாம் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டு ஸ்பெஷல் மிக்சர் எப்படி தயாரிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க. குழந்தையும் தெய்வம் என்ற ஒரு படத்துல கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சி ரெண்டும் இப்போ அன்றில்லாத காட்டிலே, அடுத்த வீட்டு பாப்பா இப்போ அம்மா அப்பா மடியிலே, அதிர்ஷ்டம் இல்லா பிள்ளையப்பா ஏன் அழுதோ தெரியலே.

0: பாடலுக்கு முன்னாடி ஸ்பெஷல் மிக்சர் எப்படி தயாரிக்கலாம்னு கேட்டிருந்தான், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: முதல் வந்து ஓமப்படி சுத்தி வச்சுக்கணும். சோமப்படி சுத்ததுன்னா கடல மாவு, கடல மாவு ஒரு மூணு பங்குன்னா அரிசி மாவு ஒரு கால் பங்கு போட்டு உப்பு காரம் பெருங்காயத்தூள் போட்டு கரைச்சி அதை சாப்பிட்டு பார்க்கணும். ஒரு விரலில் எடுத்து தனியாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எண்ணெய் மீடியமாக காய வச்சு ஓம்பிடி மிஷின் இருக்கும், அந்த ஓம்பிடி மிஷினில் போட்டு சுற்றி பக்குவமான முறையில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மிச்சர் பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர், மைசூர் டாலு, கடலப்பயிறு, சோயாபீன்ஸ், இதெல்லாம் நைட்டே ஊற வச்சிடணும். கொண்டக்கல்ல எல்லாம் நாளைக்கு மிச்சர் போடணும்னா இன்னைக்கு ஊற வச்சிடணும். கிளீனாக கழுவி வடிகட்டி அப்புறம் எண்ணெயில் பொரிக்கணும். எண்ணெயில் நல்லா பொறிச்சு அதை எடுத்து வச்சுட்டு காரத்தூள் எல்லாம் போட்டு உப்பு காரம் பெருங்காயத்தூள் சின்ன சீரகம் தூள் போட்டால் இன்னும் நல்ல மனமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு விட்டு இந்த ஓம்பொடியை எடுத்து அதில் போட்டு கலக்க வேண்டியதா. சின்ன நைஸ் ஓம்பொடியை போட்டு அதில் ஒன்றா போட்டு கலந்து அதில் சிறு காராபூஞ்சியை ஊற்றணும். சின்ன சின்னதாக பொடி பொடியாக அதை தட்டுனா அது பொடி பொடியாக விழும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டுட்டு சுத்தமான நெய் இருந்தால் சூடு பண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, ஒரு 10 மில்லி 20 மில்லி நெய்யை சூடு பண்ணி அப்படியே கலக்கி அப்படியே போட்டு பிளாக் சால்ட் உப்புன்னு ஒன்று இருக்குது கடையில், நாட்டு மருந்து கடையில் இருக்குது, நல்ல மனமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கும்மன் முட்டை உப்புன்னு போடுவாங்க, அது முட்டை

0: உப்பு கலந்ததுதான் மிக்சரா தெரியும் சாப்பிடுறது.
1: ஆமா இல்ல,
0: ஒரு டேஸ்ட்
1: பிளாக் சால்ட் உப்பு லைட்டா சேர்க்கணும்னா அது போட்டு ஒரே மனம் கொம்மன் இருக்கும். இதுல ஏலக்காலாம் இதெல்லாம் போடக்கூடாது. பூண்டு நசுக்கி எண்ணெயில் வறுத்து டக்குன்னு அதை போட்டு விட்டு கலந்த அருமையா இருக்கும் சாப்பாடு.
0: ஸ்பெஷல் மிக்சர் ரெடி
1: ரெடி. அவ்வளவுதான்.
0: ஒரு சிறு தொழிலை உருவாக்குதுல வந்து உழைப்பு, ஆர்வம், தரம், சுகாதாரம், அப்புறம் வாடிக்கையாளர் நம்பிக்கை இதெல்லாம் அடங்கியிருக்கு. திறமையும் விடாமுயற்சியும் மூலதனமாக கொண்டு தொழில் செஞ்சு வரும் உங்களை போல தொழில் முனைவோர்கள் இந்த தொழில் நல்லபடியாக கொண்டு போகணும். வருங்காலத்தில் இளைஞர்களும் உங்களை போல வாழ்க்கையில் முன்னேறணும். இனிப்பும் காரமும் போல உங்களுடைய தொழில் பயணத்திலும் வெற்றியும் சவால்களும் கலந்துருக்கும் இல்லைங்களா? இந்த அனுபவங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய பகிர்ந்து கொண்டீங்க. நேயர்களே, உழைப்பை மதிப்போம், உள்ளூர் சிறு தொழில் முனைவோர்களை ஆதரிப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: அரங்கம்
3: உழைப்பவர் அரங்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இனிப்பு கார பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடலூர் புதுப்பாளையம் எஸ் ராமமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
4: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவற்றை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 4:00 சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம். எஃப்எம் ரெயின்போவில் இன்று மாலை 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல் வலை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன காது மூக்கு மற்றும் தொண்டை நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஷோஃபியா அவர்கள்.
5: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
6: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
5: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் பாடியவற்றை கேட்கலாம். தொடக்கமாக தோடுடைய செவியன் என்ற திருஞான சம்பந்தர் தேவாரம் கேட்கலாம்.

பனிசை மாலை நிகழ்ச்சியில் எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய காதலாகி கசிந்த என்ற திருஞான சம்பந்தர் தேவாரம் கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் கீழ அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.
0: உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும், கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின் போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் 2 நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல்

0: அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் வருகை தரும் நிலையில் அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்ட் சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் கிருத்திகா, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். நபார்டும் ஆடிநாடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங்கு. அது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அது மூலமாக இப்போ ஆட்டோ வாங்க போகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக உதவி பண்ண ஆடிநாடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துலேருந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கோசம் வந்திருக்கேன். ஆடிநாடு மூலயமா நான் காரும் கற்று விட்டாங்க, ஆட்டோவும் கற்றுக்கணும். பேட்சு லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கிறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆடிநாடு மத்திய அரசு நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
0: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும் 23ஆம் தேதி சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுலி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலுமிருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டு பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் 2வது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா சர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் டெரேபாஸ்கோ கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கின் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜேசாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: உண்மையாகவா, உங்களால் தேடித்தர முடியுமா என்று கேட்டாள். என் வீட்டில் அதிகமான வேலை ஒன்றும் இருக்காது, நான் தான் பிரம்மச்சாரி ஆயிற்றே. நான் அதை பற்றி நினைக்கவில்லை, வீட்டு வேலையை பற்றி அல்ல என்று மெதுவாக சொன்னாள் அவள். அவள் பெருமூச்செறிந்தாள். தான் சொன்னதை

0: உண்மையாகவா? உங்களால் தேடித்தர முடியுமா என்று கேட்டாள். என் வீட்டில் அதிகமான வேலை ஒன்றும் இருக்காது. நான் தான் பிரம்மச்சாரி ஆயிற்றே.
1: நான் அதை பற்றி நினைக்கவில்லை, வீட்டு வேலையை பற்றி அல்ல என்று மெதுவாக சொன்னாள் அவள்.
0: அவள் பெருமூச்செறிந்தாள். தான் சொன்னதை அவன் புரிந்து கொள்ளாமல் போனதால் மனம் நொந்தாள். அவனோ அவள் அருகே குனிந்து பார்த்தவாறு புன்னகை புரிந்தான். சிந்தனை வயப்பட்டவனாக பேசினான். நீங்கள் மட்டும் பாவலை பார்ப்பதற்கு அனுமதி பெற்று அவனை சந்தித்து தமக்காக ஒரு பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொண்ட அந்த விவசாயிகளின் முகவரிகளை அவனிடமிருந்து எப்படியாவது தெரிந்து கொண்டு வர முடிந்தால்
1: எனக்கே அவர்களை தெரியும் என்று உவகையோடு கூறினாள் அவள்.
0: நான் அவர்களை கண்டுபிடித்து நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்களோ அத்தனையும் செய்கிறேன். நான் தான் அவர்களுக்கு சட்டவிரோதமான புத்தகங்களை கொடுத்து உதவுகிறேன் என்று எவரும் என்னை சந்தேகப்பட மாட்டார்கள். கடவுள் கிருபையால் நான் தொழிற்சாலைக்குள்ளே கூட பிரசுரங்களை கொண்டு போகவில்லையா?
1: தன் முதுகிலே ஒரு மூட்டையும் கையிலே ஒரு தடிக்கம்பும் தாங்கி கிராமங்களையும் காட்டு பிரதேசங்களையும் சாலை வழிகளையும் கடந்து நடந்து திரிய வேண்டும் என்று ஒரு ஆவல் அவள் மனத்தில் திடீரென எழுந்தது.
0: இந்த வேலைக்கு என்னை ஏற்பாடு செய்யுங்கள். உங்களை மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பிரதேசங்களிலும் உள்ள சகல ரோட்டு பாதைகளிலும் நான் செல்லுவேன். கோடையிலும் குளிர் காலத்திலும் நான் சாகுகிற வரையில் ஒரு காம யாத்திரிகளைப் போல சுற்றித் திரிகிறேன். எனக்கு இது ஒரு மோசமான வேலை என்று நினைக்கிறீர்களா என்ன?
1: வீடு வாசலற்ற ஒரு தேசாந்திரியாக வீடு வீடாய் கிராமத்து குடிசை வாயில்களில் சென்று கிறிஸ்துவின் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கின்ற ஒரு யாத்திரை வாசியாக தன்னை கற்பனை பண்ணி பார்த்தால் ஏற்பட்ட சோக உணர்ச்சி அவள் இதயத்தில் நிரம்பி நின்றது.
0: நிக்கலாய் அவளது கரத்தை லேசாக பற்றி பிடித்து தனது கதகதப்பான கையால் அதை தட்டி கொடுத்தான். பிறகு அவன் கடிகாரத்தை பார்த்துவிட்டு சொன்னான்,
1: சரி, அதை பற்றி நாம் பின்னர் பேசிக்கொள்ளலாம். நம்முடைய குழந்தைகள் நமது இதயத்தின் அன்புருவங்களான நம் குழந்தைகள். தங்களது வாழ்வையும் ஆசைகளையும் துறந்து சுயநலத்தை பற்றிய எண்ணம் சிறிது கூட இல்லாமல் பாடுபட்டு சாகும்போது நான் ஒரு தாய் சும்மா இருக்க முடியுமா?
0: நிக்கலாயின் முகம் வெளுத்தது. இந்த மாதிரி வார்த்தைகளை நான் இதற்கு முன்பு கேட்டதே இல்லை என்று அவளது முகத்தையே பரிவு கலந்த பார்வையோடு நோக்கியவாறே அமைதியாக சொன்னான் அவன்.
1: நான் வேறு எண்ணத்தை சொல்ல என்று தன் தலையை சோகத்தோடு அசைத்து கொண்டும் கைகளை வெறுமனே ஆட்டிக்கொண்டும் கேட்டாள் அவள்.
0: என் நெஞ்சுக்குள்ளே துடிதுடிக்கும் இந்த தாயின் இதய துடிப்பை எடுத்து கூறுவதற்கு மட்டும் எனக்கு வார்த்தைகள் இருந்தால்.
1: அவள் எழுந்தாள். உத்வேகம் நிறைந்த எத்தனையோ சொற்கள் அவளது தலைக்குள்ளே பின்னி முடைந்து குறுக்குறுப்பதால் அவளது இதயத்தில் ஏற்பட்ட பெரும் பலத்தினால் அவள் எழுந்து நின்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் அழுவார்கள். கடை கெட்டவர்கள் கூட வெட்கமற்ற பிறவிகள் கூட கண்ணீர் சிந்துவார்கள்.
0: நிக்கலாயும் எழுந்தான். மீண்டும் ஒரு முறை கடிகாரத்தை பார்த்தான்.
1: சரி, அப்படியென்றால் இதற்கு ஒத்துக்கொள்கிறீர்கள். நகருக்கு என் இடத்துக்கு வருகிறீர்கள் இல்லையா?
0: அவள் தலையசைத்தாள்.
1: சரி, எப்போ? கூடிய சீக்கிரத்தில் சரிதானே என்று பரிவோடு கூறினான் அவன். நீங்கள் வருகிற வரையில் எனக்கு கவலைதான்.
0: அவள் அவனை வியப்புடன் பார்த்தாள். அவள் அவனுக்கு என்ன வேண்டும்? அவள் முன் தலை குனிந்தவாறு குழப்பமான புன்னகை செய்தவாறு கரிய கோட்டணிந்து சமீப நோக்குடன் கூனி நின்று கொண்டிருந்தான் அவன். அவனது தோற்றம் அவனது இயற்கைக்கு முரண்பட்டு தோன்றியது.
1: உங்களிடம் ஏதாவது பணம் காசு இருக்கிறதா
0: என்று கண்களை தாழ்த்தி கொண்டு கேட்டான் அவன்.
1: இல்லை.
0: உடனே அவன் தன் பைக்குள் கையை விட்டு தன் மணிப்பரிசை எடுத்து அதை திறந்து பணத்தை எடுத்து நீட்டினான்.
1: இதோ, இதை தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான்.
0: தாய்க்கு தன்னை அறியாமலேயே இளஞ்சிரிப்பு வந்தது. அவள் தலையை அசைத்துவிட்டு சொன்னாள்,
1: உங்களிடம் எல்லாமே புது மாதிரியாகத்தான் தோன்றுகிறது. பணம் கூட உங்களுக்கு பொருட்டாக தோன்றவில்லை. சிலர் அந்த பணத்துக்காகத்தான் தங்கள் ஆத்மாக்களையே விற்றுவிடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கோ அது பொருட்டாகவே தோன்றவில்லை. மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவே நீங்கள் பணத்தை வைத்திருக்க ஒப்புவது போல தோன்றுகிறது.
0: நிக்கலாய் மெதுவாக சிரித்தான்.
1: பணமா? அது ஒரு நச்சு பிடித்த பொருள். வாங்குவதானாலும் சரி, கொடுப்பதானாலும் சரி, மனத்துக்கே பிடிப்பதில்லை.
0: அவள் கையை பற்றி அதை லேசாக பிசைந்தான். பிறகு மீண்டும் சொன்னான்,
1: சீக்கிரம் கிளம்பி விடுங்கள்.
0: பிறகு அவன் வழக்கம் போலவே அமைதியாக சென்றான். அவன் செல்வதை அவள் வாசல் வரை சென்று பார்த்தாள். அப்பொழுது தனக்குள் நினைத்து கொண்டாள், எவ்வளவு அன்பான மனம். ஆனால் அவன்

0: எனக்காக பரிதாபப்படவே இல்லையே. இந்த எண்ணம் அவளுக்கு பிடிக்கவில்லையா, அல்லது அதிசயத்தை தந்ததா என்பதை அவளால் உணரக்கூட முடியவில்லை. அவன் வந்து சென்று நாலாவது நாளன்று அவள் அவனுடைய வீட்டுக்கு குடிப்போனாள். அவளது இரண்டு பெட்டிகளோடு அவள் ஏறி சென்ற வண்டி அந்த தொழிலாளர் குடியிருப்பை விட்டு வெளிவந்து ஊருக்கு புறம்பே உள்ள வெம்பரப்புக்கு வந்து சேர்ந்தது. உடனே அவள் பின்னால் திரும்பி பார்த்தாள். எங்கே இருள் படிந்த இடையராத துன்பம் கலந்த வாழ்வை அவள் அனுபவித்தாளோ, எங்கே புதிய இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்த வாழ்வுக்கு ஆளாகி நாட்களை அவள் மின்னல் வேகத்தில் கழித்தாளோ, அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக ஒரேடியாக பிரிந்து விலகி செல்வது போன்று அவள் திடீரென்று உணர்ந்தாள். கரி படர்ந்த பூமியின் மேல் ஆகாயத்தை நோக்கி புகை போக்கிகளை உயர நீட்டிக்கொண்டு கருஞ்சிவப்பு சிலந்தியைப் போல நின்றது தொழிற்சாலை. அதை சுற்றிலும் தொழிலாளர்களின் மாடியற்ற ஒற்றைத்தள வீடுகள் மொய்த்து சூழ்ந்திருந்தன. அவை சிறிதும் பெரிதுமாக நிறம் வெளியேறி குழம்பி போய் சேற்று பிரதேசத்தை அடுத்து நின்றன. அந்த வீடுகள் தமது ஒளியற்ற சிறு சிறு ஜன்னல்கள் மூலம் அடுத்தடுத்த வீடுகளை பரிதாபகரமாக பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அந்த வீடுகளுக்கு மேலாக தொழிற்சாலையைப் போலவே கருஞ்சிவப்பாக தோன்றும் தேவாலயம் உயர்ந்து நின்றது. அதனுடைய ஊசி கோபுரம் புகைப்போக்கிகளின் உயரத்தை விட குட்டையாயிருந்தது. பெருமூச்செறிந்து கொண்டே தனது கழுத்தை இறுக்கி திணற செய்வது போல தோன்றிய தனது ரவிக்கையின் காலரை தளர்த்தி விட்டு கொண்டாள் தாய்.
1: போ இப்படி
0: என்று முனகிக் கொண்டே வண்டிக்காரன் குதிரையின் கடிவாளத்தை பற்றி இழுத்தான். அவன் ஒரு கோணக்கால் மனிதன், குட்டையானவன், வயதை நிதானிக்க முடியாத தோற்றமுடையவன். அவனது தலையிலும் முகத்திலும் வெளியேறிய மயிர்கள் சில காணப்பட்டன. கொதிக்கும் மணல் வெளியில் குதிரை தலையை ஆட்டிக்கொண்டு கால்களை கனமாக ஊன்றி நடந்தது. மணல் சரசரத்தது. அந்த லொடக்கு வண்டி கீறிச்சிட்டது. வண்டி சக்கரத்தால் ஏற்படும் ஒலி பொழுதியுடன் பின்தங்கிவிட்டது. நிக்கலாய் இவனாவிச் நகரின் ஒரு கோடியில் ஒரு அமைதி நிறைந்த தெருவில் குடியிருந்தான். பழங்கால கட்டிடமான ஒரு இரண்டடுக்கு மாடி அருகில் பச்சை வர்ணம் அடிக்கப்பெற்று சிறு பகுதியில் அவனது வாசஸ்தலம் இருந்தது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: வணக்கம் மக்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள்.
2: இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா, படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து வயதானவங்க வரைக்குமே வந்து எல்லா பீரியட்லயும் இந்த மன அழுத்தம் அப்படின்றது இது காமனாவே இருக்கு. இப்ப யாரு கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஹார்மோன்களோட சமநிலையை எப்படி பாதிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: மெயினா ஸ்ட்ரெஸ் தான் ஹார்மோன்களை வந்து பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து நான் சொல்லிட்டேன், ஹார்மோன்ஸ் வந்து ஒரு அவங்களோட வளர் பருவத்திலயும் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. இப்ப குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி சொல்றதுன்னா, இப்ப மாசத்துக்கு ஒரு நாள் வந்து லீவன் கூட அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்ப ஒரு நாள் விடுமுறை.

0: எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எவ்வளவு மணி நேரம் நிக்க முடியும், மனசோர்வு, உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்கள் நம்ம ஒண்ணு பண்ணோம். அந்த உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்களை அவங்க பேஸ் பண்ண முடியாம போறப்ப கண்டிப்பா மன ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஸ்ட்ரெஸ்ல தான் போய் முடியும். குழந்தைகளே இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த டைம் இவங்களுக்கு ஓவர் ஃபுளோவா இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதை போய் அவங்களுக்கு அதை போய் சொல்றதுக்கும் பயம், வீட்லயும் சொல்ல போறது இல்ல, ஸ்கூல்ல போய் சொன்னாலும் அதை ஒரு பெரிய எடுபட போறதும் கிடையாது. அந்த மாதிரி டைத்துல இதை எதையுமே வெளியில சொல்ல முடியாம பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க குழந்தைகள். சில சமயம் சாப்பிட முடியாம வாமிட் பண்ணிட்டு மயக்கம் ஆயிட்டு விழுந்துடுறாங்க. ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா இவங்க எதையுமே வெளிப்படுத்துறது இல்ல. நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பிருப்போம், பசங்க சாப்பிட்டுருப்பாங்க நம்ம நினைச்சிருப்போம், ஆனா போய் பார்த்தா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்காது. யூஸ்வலாவே அந்த டயத்துல சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி டயத்துல அவங்க சாப்பிடாம விட்டுட்டாங்கன்னா உடல் ரீதியா அவங்களுக்கான மாற்றங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி வெளியில சொல்ல முடியாம ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க குழந்தைங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. தென் வேலைக்கு வரவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எதையுமே சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் அந்த வேலையை அவங்க போர்ஸ்ஃபுல்லா பண்ணிதான் ஆகணும். அப்படி போர்ஸ்ஃபுல்லா பண்றப்ப இவங்க அவங்களை ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு கூட டைம் இருக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல இதுக்கான ஒரு ப்ரொவிஷியன்சி கூட இருக்கிறது இல்ல. ஒரு இடத்துல ஒரு இதை சேஞ்ச் பண்ணணும், பண்ணணும், போகணும் அப்படின்னா கூட ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. தண்ணி ப்ராப்பரா குடிக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, தண்ணியே எடுத்துக்க மாட்டாங்க, குடிக்கவே மாட்டாங்க, ஜூசஸ் எடுத்து வந்திருப்பாங்க, மறந்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இப்ப இருக்கிற ஒர்க்கிங் உமன்ஸே இருக்காங்க. தென் அடுத்தது வீட்டுல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க என்ன மிச்சா இருக்கோ அதான் சாப்பிடுறாங்க. குழந்தைகளை அனுப்பி விட்டுறாங்க, ஹஸ்பண்ட்ஸ் போயிடுறாங்க, வீட்டுல மேபி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா என்ன பாக்கி இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்ப டைம் கிடைக்குதோ எப்ப தோணுதோ அப்பதான் செய்யறாங்க. இவங்களை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும், நம்ம சத்தா சாப்பிடணும், ஒரு ஜூஸே புழிஞ்சு குடிக்கணும்னு கூட அவங்களுக்கு நினைக்கிறது கிடையாது. சோ அதனால அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து தட் இஸ் ஓய்வா இருக்கேன் அப்படிங்கிற பேரா அது என்னன்னு சொல்ல தெரியல, பட் அவங்க அப்படியே அமைதியாவே இருந்துடுறாங்க, எதுவுமே செஞ்சுக்கிறது இல்ல. அந்த சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். தென் மெனோபாஸ் வரப்ப நிஜமாவே இந்த ஹார்மோன்ஸ் ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும், அதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு திணறாங்க. சோ எல்லா காலகட்டத்திலயுமே இந்த ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யுது. இதனால இந்த இம்பேலன்ஸ் வரதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதவிடாய் தள்ளி போகுது. இந்த மாதவிடாய் ரெகுலரா வராம இருக்கு டீனேஜ் பசங்களுக்கு, மெனோபாஸ் அப்ப ரொம்ப சிரமப்படுறாங்க, இந்த உடல் அளவுல வரக்கூடிய எடை கூடுதல், இந்த பிரச்சனைகள்லாம் வருது. சோ கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் 100% தொடர்பு இருக்கு.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப வந்து பெண்கள் வந்து இப்ப கர்ப்பமா இருக்கிறாங்க, சோ இந்த மாதிரி டைம்ல குழந்தை வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம். சோ நான் அதிகமான எல்லா சத்துக்களையும் சமமா எடுத்துக்கணும். அந்த மாதிரி டைம்ல ஹார்மோன்ஸ் வந்து என்னென்ன பங்கு வகிக்குது
1: இந்த கர்ப்ப காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்பத்துல இருந்து சில ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து HCG அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின். இதுதான் வந்து நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட் போட்டு பாக்கிறோம் இல்லையா, இந்த டபுள் லைன் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, இதுல இந்த ஹார்மோன் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா, இவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு வாரத்துல இருந்து 15 நாள் 20 நாளைக்குள்ள நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்து போட்டு பார்த்தோம்னா இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கர்ப்பம் வந்து தரிச்சிருக்கு, நம்மளோட கர்ப்பப்பையில வந்து அந்த கரு போய் பிக்ஸ் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இண்டிகேட்டராவே இந்த ஹார்மோனை வந்து நம்ம சொல்லுவோம். இதான் வந்து முதல் ஹார்மோன். அடுத்தது எஸ்ட்ரோஜன், நம்மளோட கர்ப்பப்பை வளர்ச்சி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு 10 மாசத்துக்கு அந்த குழந்தையோட வெயிட்டு, அது கூட இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்ப்பப்பைய வந்து நல்ல குஷன் மாதிரி ரெடி பண்ணி, ஒரு நல்ல வெரி குட் சேம்பர் மாதிரி ரெடி பண்ணும். சோ அந்த அளவுக்கு அந்த ரெடி பண்றதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. அடுத்தது அதோட கண்டினியூஷனா வந்து அடுத்தது கண்டினியூ பண்ண போறது ப்ரொஜெஸ்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரொஜெஸ்டான் அப்படிங்கறது ஜெஸ்டேஷன் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கர்ப்ப காலத்துக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அது வந்து கொஞ்சம் பெண்களுக்கு வந்து அது இல்லாம இருக்கு, குறைச்சலா இருக்கிறது, செக்ரெட் ஆகுதுங்கிறதுனால கூட ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு இந்த ஹார்மோனா நம்ம மெடிக்கேஷனா கூடவே கொடுக்கற அளவுக்கு இப்ப இருக்குது. யூஸ்வலா நார்மலா செக்ரெட் ஆகணும், செக்ரெட் ஆகி அந்த அளவே போதுமான அளவா இருந்தாலே கர்ப்பத்தை அப்படியே நகர்த்திக்கிட்டே போயிடும். ஆனா இவங்களுக்கு சில சமயம் இந்த ஃபிளக்சுவேஷன் இருக்கக்கூடாது, ஆரம்ப காலத்துல கரு கரெக்டா இது பண்ணிடணும் அப்படிங்கறதுனால இந்த ஹார்மோன்ஸ் நம்ம வெளியில இருந்து மெடிக்கேஷனாவே கூட கைனகாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் நாள் ஆக ஆக இந்த கர்ப்பத்துல 2 மாசம் 3 மாசம் போக போக இது ஆட்டோமேட்டிக்காவே அதிகமாயிடும். கருப்பையிலிருந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகுது. இந்த கரு போய் தங்கினதுக்கு அப்புறம் நம்ம பிளாசன்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நஞ்சு கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கிருந்து இந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகும். சோ அது ஆட்டோமேட்டிக்காவே இது ரைஸ் ஆயிடும். இப்படியே கண்டினியூஸா இந்த பிரெக்னன்சிய 10 மாசம் அதை நகர்த்திக்கிட்டே வந்துடும். உள்ள குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஹார்மோன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்பயே அடுத்த ஹார்மோன் ஒன்று வந்துடும், ப்ரோலாக்டின் அப்படின்னு

0: சொல்லுவோம். இந்த புரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் எதுக்கு அப்படின்னா, நம்ம குழந்தை பிறந்த உடனே மில்க் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து அந்த வீனிங் பீரியட்ல நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க வேண்டிய இது வந்துடும். சோ அப்ப அதுக்கு வந்து நம்மளோட பிரெஸ்ட வந்து ரெடி பண்றதுக்கான ஒரு ஹார்மோன் இந்த புரோலாக்டின்னு சொல்லலாம். இந்த புரோலாக்டின் வந்துருச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பால் சுரப்பிகள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும், பால் வரக்கூடிய அந்த டியூப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நாளங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும். சோ குழந்தை பிறந்த உடனேயே அந்த நிப்புல சக் பண்றப்ப அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போய் இமீடியட்டா அந்த குழந்தைக்கு வந்து மில்க் வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கொலஸ்ட்ரம் சொல்ற அந்த மில்கை வந்து குழந்தைக்கு நம்ம கொடுத்தாதான் அந்த குழந்தை நல்ல எதிர்ப்பு சக்தியோட இருக்கும். சோ அதுக்கு ரெடி பண்றதுக்கு இந்த புரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வந்துடும். இப்படி ஹார்மோன் செக்ரேட் ஆயிட்டே இருக்கிறப்ப அந்த கர்ப்பகாலம் முடிஞ்சு குழந்தை பிறக்க போற டயத்துல ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வரும். அதாவது கர்ப்பப்பைய சுருக்கி குழந்தைய வந்து புல் பண்ணி வெளியில நார்மல் டெலிவரிக்கு அனுப்புறதுக்காக அந்த எலும்புகள் எல்லாம் அமுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து வரும். இந்த ஆக்சிடோசின் வரவும் இந்த குழந்தை பிறப்பு, அதாவது பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்ற குழந்தை பிறப்பு வந்து எளிமையா அவங்களுக்கு நடக்கும். இதுதான் வந்து லேபர் பெயின் சொல்லுவோம், அந்த பிரசவ கால வலிய தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பிரசவம் ஆன உடனே அந்த உடம்ப தளர்த்து அந்த உள்ள இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் தளர்த்துக்கு ரிலாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வரும். இதனால வரக்கூடிய மன விஷயங்களை, மன உளைச்சல் இதெல்லாம் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் வரும். இது மாதிரி இந்த கர்ப்ப காலத்துல நிறைய ஹார்மோன்ஸோட ரோல் வந்து பெண்களுக்கு கண்டிப்பா உண்டு.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த வாந்தி, மயக்கம், எப்பவுமே ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சோ இதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ்க்கும் வந்து சம்பந்தம் இருக்கா, இல்ல இந்த கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி டைம்ல பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா கவனிக்கணும்?
1: இந்த வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வந்து யூஸ்வலாவே பிரெக்னன்ட் ஆயிட்டாக்க வரக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து ஒரு நார்மல் சிம்டம் தான். இதை பார்த்து அவங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஆனா இதுக்காக சாப்பிடாம இருக்கிறது, உடம்ப வருத்திக்கிறது கண்டிப்பா முடியாது. ஒரு பெரிய 10-15 ஹார்மோன்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு சாப்பாடு மூலமா தான், உணவு மூலமா தான் உள்ள போயாகணும். சோ சத்தான உணவு அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ரோலை வந்து பேறு காலத்துல ஏற்படுத்தும். சோ அந்த சத்தான உணவு அப்படின்னு பாக்குறப்ப இரும்பு சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிடணும். அயன் கண்டென்ட் உள்ள கீரை, தேனு, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்களை வந்து மேக்சிமம் எல்லாரும் சாறு புழிஞ்சி ஜூஸா குடிக்க விரும்புறாங்க. அதுல உள்ள நார் சத்து அந்த அளவு முழுமையா போய் சேராது. சோ பழங்களை அப்படியே சாப்பிட பழகணும். சோ பழங்களை சாரா புழிஞ்சி குடிக்காம சுகரும் போட்டு குடிக்கிறதுனால அதிகமாகும். சோ அந்த மாதிரி இல்லாம பழங்கள் சாப்பிடலாம். சோ பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கலாம், சாலட் பண்ணி சாப்பிடலாம். அது இல்லாம அந்த முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கப்ப அந்த புரத சத்து உள்ள உணவுகள் நிறைய இருக்கு. இந்த சிறுதானிய வகைகள் இதெல்லாம் ரொம்ப சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் இந்த சத்தான சாப்பாடா பிகினிங்ல சாப்பிடணும் ஆரம்பத்துல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல பாக்குறப்ப நல்ல அதிகமான அளவு உள்ள போகும். அப்ப போறப்ப மாவு சத்து உள்ள பொருட்களை அதிகமா சேர்த்துறாம அதுக்கு பதிலாக புரத சத்து உள்ள பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு அந்த உடம்புல நல்லா அதுக்கான தாங்கிறதுக்கான வலுவும் வந்துடும், உள்ள இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா வளரும். சோ அது இல்லாம சின்ன சின்ன எக்ஸசைஸும் அவங்க பண்ணணும். யோகா பண்றது இல்ல ஒரு சின்ன வாக்கிங், ரொம்ப தூரம் மூச்சு வாங்குற அளவுக்கு கர்ப்பப்பை சில பேருக்கு இறங்கிடும். சோ அந்த அளவுக்கும் போகாம ஓரளவுக்கு வீட்டுல இருக்கிற வேலைகள் செய்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல பெட் ரெஸ்டா இருக்காங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலா என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு மணி நேரம் முடியுமோ அந்த வேலைகளையும் சேர்த்து செஞ்சுகிட்டே இருக்கிறப்ப எடை போடாம உடம்பு வந்து கொண்டு போக முடியும். எடை போட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்கா வெயிட் அதிகமான கடைசியில டெலிவரி டைம் நெருங்குறப்ப பிரஷர் அதிகமாகும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பேலன்ஸ்ட் அவங்களோட லைஃப்ல ஃபுட் எடுத்துட்டு போறப்ப ஹார்மோன்ஸ் அழகா வேலை செஞ்சிட்டு இருக்கும்.
0: இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 வயதுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படுது?
1: 40 வயசுக்கு மேலே மெனோபாஸ். ஃபர்ஸ்ட் எப்படி மெனார்க்கு சொல்லணும், சின்ன பிள்ளைங்களுக்கு பயம் படப்படப்பு இருக்குமோ அது அப்படியே திருப்பி பாக்கலாம். 40 வயசுக்கு மேல வரக்கூடிய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டக்குனு ஏதாவது ஒண்ணு கேட்போம், முன்னாடி நார்மலா எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இப்ப சல்லுன்னு விழுவாங்க. சோ அந்த கோவம், எரிச்சல், சரியா பசிக்காது, தூக்கம் வராது, அதுக்கப்புறம் ஹார்ட் பிளஷ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், திடீர்னு என்னாக ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா பிளஷ் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஒரு சூடா ஒரு உடல் பரவற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், ரொம்ப அசதியா இருக்கும், கை கால் வலி, மூட்டு வலி. இந்த ஹார்மோன்ஸ் குறையறதுனால கண்டிப்பா எலும்பு வந்து அதோட கால்சியத்தை படிய வைக்கிற தன்மைகள் கொஞ்சம் மாறுபடும். அதனால அவங்களுக்கு கை கால் வலிகள் ஆரம்பிக்கும், உடல் அளவுலயே மாற்றங்கள் வரும், வெயிட் போடுறது எல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கும். சோ கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டா இருக்கிறவங்க இந்த இடத்துல ரெகுலரா எக்ஸசைஸ் யோகா அப்படி இருந்துட்டு இருந்தாங்கன்னா பெருசா தெரியாது, கொஞ்சம் நார்மலா கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப வெயிட் போடக்கூடிய பீரியட் வந்து இந்த பீரியட். இதுல வந்து ஒரு நிறைய பேர் வந்து இந்த மனநோய் மாதிரி முன்ன மாதிரி இல்ல, லேடிஸ் வந்து இப்படி வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, அப்ப மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்ப பேசுறதுமே சரியில்லை, ரொம்ப கோவப்படுறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஹார்மோன் பண்ற சமநிலை கோளாறுகள் தான். அதை வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுகிட்டு அவங்க கூட டிராவல் பண்றதே வந்தாங்கன்னா இதை தாண்டி வந்து அவங்க மெனோபாஸ முடிச்சிடலாம்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே, இப்போ மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றது இதெல்லாமே வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாதான் உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், இப்போ ஹார்மோன்ஸ் எல்லாமே சமநிலையில இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆகும்போது இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டா அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்காது. சோ இதனால வந்து ஏதாவது பிரச்சனை எதனா வருமா பத்தி சொல்லுங்க.
2: இந்த மெனோபாஸ் அப்படிங்கறது வந்து மாதவிடாய் வந்து நிரந்தரமா நின்று போறதுதான்.
1: ஓகே,
2: அதாவது நமக்கு வந்து நம்மளோட கர்ப்பப்பையில ஒரு ஒரு முட்டை உருவாகி கருப்பு முட்டை வந்து உருவாகி மாதம் ஒரு முட்டை வந்து வெளியேறும் நம்ம சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய அந்த முட்டைகளோட எண்ணிக்கை முடிய போற டைம் வந்து நமக்கு வந்து இனிமே அந்த மென்ஸ்ட்ரேஷன் வராது, மாதவிடாய் வராது. அது நின்னு போறப்ப இந்த ஹார்மோன்ஸோட அளவு, நான் சொன்னேன் இல்லையா, எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதோட அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது குறையறதுனால இது கூட சேர்ந்து வேலை பார்த்த தைராய்டு, இன்சுலின், கார்டிசோல், ஆல்டோஸ்டிரான், அப்புறம் பாராதைராய்டு ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து கூட வந்து ஒர்க் பண்றதுல ஒரு பிளக்சுவேஷன் வரும், எஸ்பெஷலி இந்த பீரியட்ல வரும். அப்படி வரப்ப கண்டிப்பா உடல் சோர்வை பார்க்கலாம், மனநிலையில மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு நேரம் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நேரம் சுத்தமா எதுவோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு பிளாங்கா ஃபீல் பண்ணுவாங்க. எரிச்சல் அதிகமா இருக்கும், கோவம் அதிகமா இருக்கும், அசதி இருக்கும், உடல் வலி இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன்ஸால வரதுதான். எலும்பு பிரச்சனைகள் கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்குமே கூட கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது வரப்ப அந்த கொலஸ்ட்ரால் அளவுலயுமே நமக்கு வந்து பிளக்சுவேஷன்ஸ் வரும். அதனால வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ், நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதனால அதுவும் வரதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. அதனால அது அவங்க கரெக்டா அந்த பீரியட வந்து கடந்து வரப்ப, அதாவது எப்படி சொல்றது, எக்ஸசைஸ் பண்றது, ஃபுட்டை கரெக்டா எடுத்துக்கிறது, வேற எதுலயாவது அவங்களோட கவனத்தை செலுத்துறது, அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கடந்து வரது ஈஸியா இருக்கும். இல்லன்னா இது கொஞ்சம் கஷ்டமான பீரியட், வீட்டில் உள்ளவங்களும் இதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்.
1: இப்ப இந்த மாதிரி டைம்ல இதுக்கான பிரச்சனைகள் என்ன, இதுக்கான தீர்வுகள் என்ன? இது இப்ப இதை விட்டு வெளியே வரணும்னா நிறைய சொன்னீங்க, மூட் ஸ்விங்ஸ் வந்து எப்போ நம்மளுக்கு வளரிளம் பலவத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த டைம்லயும் மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு. சோ இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன, இப்ப நிறைய பிரச்சனைகள் ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. இப்ப மூட்டு வழியிலிருந்து ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்து பிபி, சுகர் ரைஸ் ஆகுறது, உடல் எடை, இப்படி நிறைய நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. இதோட தீர்வுகள் என்ன, இதுக்கு என்ன பண்ணணும்?
2: இப்ப மெனோபாஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய பிரச்சனைகள் சொன்னேன், இல்ல மூட்டு வலி ஒன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும், வேர்வை அதிகமா இருக்கும், அதுவே ஒரு மாதிரி ஒரு அனீசியான ஃபீலிங்கா இருக்கும். அதுவும் நிக்க போறப்ப அந்த உதிரப்போக்கு வேற ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால அவங்க அனீமிக்கா மாறுவாங்க. சோ இப்ப இந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த உதிரப்போக்கால வரக்கூடிய அந்த ரத்த குறைபாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே இவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அசதி, ஒரு மாடி ஏறுறதோ இல்ல படிக்கட்டுல வேலை செய்தோ இல்ல ரொம்ப நேரம் கூட்டுறதோ வீட்டுல வேலைகள் செய்யறப்பயோ இல்ல அதுவும் ஒர்க்கிங்கா இருக்காங்கன்னா ரெண்டு இடத்தையும் பேலன்ஸ் பண்றதோ எல்லாமே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. சொன்னோம்னா மெமரி கூட குறையும், அது எங்க வச்சோம் ஏது வச்சோம் தேடுறது எல்லாமே கூட அதிகமாகும். சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பீரியட் வந்து அந்த மெனோபாஸ் பீரியட். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட்டு, நம்மளோட சாப்பாடுல நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள், கீரை, புரத சத்து உள்ள பொருட்கள், மாவு சத்து உள்ள பொருட்களை குறைச்சிடுறது. இந்த காலகட்டத்தில் கார்டிசோல் அதிகமாகும், இந்த கார்டிசோல் அதிகமாறப்ப கண்டிப்பா சுகர் லெவல் அதிகமாகி பிபி சுகருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுகர் ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா மேக்ஸிமம் மாவு சத்தை குறைச்சிட்டு புரத சத்தை கொடுக்கறப்ப பலமா ஃபீல் பண்ணுவாங்க, உடம்பு வந்து அசதி தெரியாது, அதனாலே அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா மனநிலைமை புரிஞ்சுக்கும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள், அதுவும் இல்லாம மெயினா நிறைய தண்ணி குடிக்கணும், நீர் சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து காம் டவுனா அவங்க இருப்பாங்க. இது இல்லாம ஃபுட்ல எடுத்துக்கிட்டோம்னா உளுத்தம் கஞ்சி, கஞ்சி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி எடுத்துக்கலாம், சுண்டல், மல்டி கிரைன்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்றது, ஒரு தானியமா இல்லாம பல தானியங்கள் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் அவங்க எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்ல விதமான உடல் வந்து பலமா அவங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம தினமும் ஒரு நடைப்பயிற்சி, ஒரு அரை மணி நேரமாவது, 30-45 நிமிஷம் இல்ல அட்லீஸ்ட் முடிஞ்சா ஒரு மணி நேரம், அரை மணி நேரமாவது மினிமம் ஒரு நாளைக்கு அவங்க வாக்கிங் போகணும். அதுவும் வீட்டுக்குள்ளேயே த்ரெட்மில் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல வைடா இருக்கக்கூடிய இடத்துல நல்ல மகிழ்ச்சியா அவங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ரிலாக்ஸ்டா அவங்க பண்ண கத்துக்கணும். இது இல்லாம முடிஞ்சா யோகா போலாம், யோகா கத்துக்கிறது, மனநிலைக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிறது, இது அவங்களுக்கு நல்ல விதமா கொண்டு போயிடும்.
1: ஓகேங்க மேம்,
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
4: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயம்

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்ப பொதுவாவே வயது வாரியா என்னென்ன பிரச்சனைகள், அதற்கான என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்றத ஏஜ் வைஸாவே அப்படி சொல்லுங்க.
1: இப்ப ஃபர்ஸ்ட் சிறுமிகளுக்கு சொன்னேன், சிறுமிகளுக்கு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் குரோத் ஹார்மோன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 10-13 தான் நம்ம சிறுமி பருவம் சொல்லுவோம். இதுலதான் மெனார்க் ஆரம்பிக்குது. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு FSH, LH, எஸ்ட்ரோஜன் ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப இதுல இருந்து திடீர்னு வரக்கூடிய இந்த விஷயங்கள், மாற்றங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சத்தான சாப்பாடு, உடல் பழக்க வழக்கங்களை அவங்க வச்சுக்கணும். அடுத்தது இளமை வயது சொல்லக்கூடிய டீனேஜ் பீரியட்ல 14 அதுல இருந்து 30 வரைக்குமே கூட இவங்களுக்கு அந்த மாதவிடாய் ஒழுங்கின்மையா இல்லாம போயிடக்கூடாது. அந்த ஒழுங்கின்மையா போகாத அளவுக்கு இவங்க இதை கொண்டு போயிடணும். அந்த PCOD பிரச்சனைகள் வராம இருக்கணும். அதுக்கான ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும். மொபைல் யூசேஜ்ல நிறைய பேர் தூங்குறதே இல்ல, ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம்ல கொஞ்சம் பிளக்சுவேஷன் இருக்கும். அதையும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு உடற்பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பருவம் தாண்டி வந்துடலாம். தென் இந்த PCOD அப்படின்னு சொல்றப்பவே பாத்தீங்கன்னாலே இந்த முகப்பருக்கள், இந்த அழகு சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் வரதான் செய்யும். அதையும் இவங்க வந்து இந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் வெளியில அதுக்கான தீர்வுகளை தேடுறாங்க. முகத்துக்கான கிரீமோ இல்ல ஏதாவது ஒன்னு பண்றது, இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, பார்லர்ஸ் அந்த மாதிரி போறாங்க. அதுக்கு பதிலாக உள்ள இன்டேக் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கான சாப்பாடுகள், எண்ணெய் பொருட்களை அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த பீரியட வந்து அவங்க தாண்டி வரணும். தென் கர்ப்ப காலத்துல சொன்ன மாதிரி சோர்வு, மன அழுத்தம், குழந்தைக்கும் சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டா அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஓய்வும் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. அடுத்தது தூக்கமின்மை. இது வந்து இந்த மெனோபாஸ் தாண்டவங்களுக்கு கண்டிப்பா வரும். தூக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். எப்படி குழந்தையில வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குனா குரோத் ஹார்மோன் அதிகமா செக்ரெட் ஆகும் சொல்லுவோமோ, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு வழி வந்து நல்ல தூக்கம். அந்த தூக்கம் வந்து இருக்கிறதுக்கு ஒரு நடைப்பயிற்சி நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறப்ப அந்த தூக்கம் 8 மணி நேரம் கிடைச்சாலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த உடம்புல இருந்து வரக்கூடிய இந்த சூடு, ஹாட் ஃபிளஷஸ் இதெல்லாம் இருக்கிறப்ப அவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறது தான் ஒரே வழி. ஸ்ட்ரெஸ் இல்லாம இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, நார்மல் தான், இது எல்லாரும் தாண்டி வந்திருக்காங்க, நம்ம அம்மா தாண்டி வந்திருக்காங்க, இப்ப நம்மளும் இதை தாண்டி வரும், நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி தரணுங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கணும். அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான விஷயத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பலப்படுத்திக்கிறதுக்கான ஃபுட் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. மனநல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அது வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட்டோட அவங்க அந்த மனநல பிரச்சனைகள், இந்த கோவம், ஆங்கர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சோ ஆரம்பமா இருக்கக்கூடிய 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 50-55 வயசு வரைக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஹார்மோனோட சமநிலை அளதான் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், மேக்சிமம் பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணிடலாம்.
0: ஓகே, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த வயதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தே ஆகணும்ன்ற மாதிரி இருக்குது. சோ எந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மருத்துவர்களை அங்க மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் அதை சொல்லி ஆகணும். 10-13 வயசு நம்ம சொன்னோம். ஏர்லியராவே இவங்க சீக்கிரமாவே மெனார்க்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இல்ல 13-14-15 தாண்டி போய்கிட்டே இருக்கு, இன்னும் மாதவிடாய் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க போய் மருத்துவரை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது டீனேஜ் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் ரெகுலரா வரல, இல்ல அதிகமா ப்ளீடிங் ஆகுது, இல்ல கொஞ்சமாவே ஒரு நாள் ரெண்டு நாள்ல ப்ளீடிங் இல்ல வருது, ஆனா கொஞ்சமா வருது, சீக்கிரமா ப்ளீடிங் வந்து நின்றுடுது அப்படின்னாலும் அவங்க காமிச்சுக்கணும். நீர்க்கட்டிகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த பீரியட்ல பண்ணணும். தென் பிரெக்னன்சி பீரியட்ல டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க ரெகுலர் செக்அப் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ப்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் யூட்ரைன் டியூப்ல இருக்கா இல்ல உள்ள நல்லா வளர்ச்சி இருக்கா இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரெகுலரா அவங்க செக் பண்ணிக்கணும். தென் மெனோபாஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் இந்த மாதவிடாய் கம்ப்ளீட்டா நின்னதுக்கு அப்புறம், ஏன்னா ஒரு 6 மாசம் வராது, அதுக்கப்புறம் திருப்பி மாதவிடாய் வரும், அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கம்ப்ளீட்டா நின்றுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்கு திருப்பி அந்த மாதவிடாய் ஒரு தடவை கூட வரல அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி யூட்ரஸோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிக்கிறது பெட்டர். தென் ஆஃப்டர் தட் அவங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே, இப்ப பொதுவாகவே பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் உமனா இருக்காங்க. சோ அவங்களுக்கு வீட்லயும் பிரஷர் இருக்கும், வெளியிலயும் பிரஷர் இருக்கும். இந்த மாதிரி டைம்ல கூட இருக்கிறவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஒரு ஃபேமிலியா இல்ல ஒரு சமூகமா எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களோட வேலைகளை அவங்களே கொஞ்சம் பாத்துக்கணும். காலையில எந்திரிச்சு அவங்க ஸ்கூல் கிளம்புறாங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் வந்து பிரஷர் அதிகமா இருக்கு. முதல்ல அதை வந்து குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். அதுவுமே அவங்களா செய்ய மாட்டாங்க, நம்ம தான் பழக்கப்படுத்தி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி பீரியட்ல நமக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும். அதே மாதிரி கணவன்மார்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். அடுப்பங்கரையில் செய்யக்கூடிய சமையலறை உதவிகளா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளை தயார்படுத்துறது, கொண்டு போய் விடுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில போறது வரது, இந்த மாதிரி மனநிலைகளை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிற பட்சத்துல வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, பேர்டனாவே தெரியாது, அப்படியே தாண்டி வந்துடலாம்.
1: ஓகே, நீங்க பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல இருந்து அவங்க வெளி வர்றதுக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்?
2: ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். பெண்களின் உடல் மாற்றம் அப்படின்னு சொல்ற வந்து இயல்பான விஷயம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுல வந்து லேடிஸோட ஸ்ட்ரக்சர், ஜென்னோட ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி நம்ம டி ஷர்ட் அண்ட் பேண்ட் போடணும், இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப ஃபேண்டஸியா எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்ணோட உடல் மாற்றங்கள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்களை ஏத்துக்கிற அளவுக்கு தான் நடக்கும். சோ அதை வந்து இவங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். பயப்படவும் கூடாது, வெக்கப்படவும் கூடாது, பெருமையா எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ரெண்டாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உணவை வந்து கரெக்டா எடுத்துக்கணும், கரெக்டான டைத்துக்கு எடுத்துக்கணும், பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி கீரைகள், முளைக்கட்டின பயிறு, அப்புறம் வந்து காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்காம இவங்களும் கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதான் இவங்களுக்கு தேவையான சத்து, இவங்களுக்கு உடல் ரீதியான இந்த ஹார்மோன் சமநிலை பாதிக்காம இருக்கிறதுக்கு இவங்க வந்து இவங்களை பாத்துக்க முடியும். சோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது மனத மகிழ்ச்சியா வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஓச்சலா இல்லாம சைக்கலாஜிக்கலாவும் நம்ம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது ஒண்ணும் பெருசா விஷயம் இல்ல, நம்ம பாத்துக்கலாம், சரியாயிடும் அப்படின்னு கொண்டு போறதுக்கு இவங்க பழகிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒவ்வொரு மாற்றமுமே ரொம்ப வீக்கான விஷயம், பலவீனம்னு எடுத்துக்க கூடாது, ரொம்ப பலம். நம்ம ஒவ்வொரு வாட்டி இனிமே இப்பதான் ஸ்ட்ரெங்தா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாக்கிங், யோகா பண்றப்பயே ஆட்டோமேட்டிக்காவே அது சைக்கலாஜிக்கல் அந்த ஸ்ட்ரெஸ் குறைச்சி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். சோ எந்த மாற்றம் வந்தாலும் இத பலம்னு நினைச்சுக்கணும், அன்பா ஏத்துக்கணும், நம்பிக்கையை நல்லா வலுப்படுத்திக்கணும். வயதின் மழலை முதல் முதுமையின் ஞானம் வரை நீங்கள் தான் வாழ்க்கையின் ஒரு இனிய ராகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பிளசண்டா வாழ்க்கை கொண்டு போகணும்.
1: கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறுவத்தனத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட தெளிவுபடுத்தினாங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் மேம், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
2: நன்றி ஆஷா, நன்றி.

மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாது.

0: புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூடுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6.

0: 0505006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா?
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02 to 8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பி. சுசிலா குரலில் ஒலிக்க வரும் பாடலின் படம் குலமகள் ராதை.

0: அஞ்சல் பெட்டி 520 என்ற படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் எல்லார் ஈஸ்வரி குரல்களில் இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம்.
1: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
2: நித்தம் நித்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

இசையோடும் நல்ல பாடல் வரிகளோடும் நம்மை மகிழ வைத்து கொண்டிருக்கிறது என்றும் இனியவை நிகழ்ச்சி. இருவர் உள்ளம் படத்திற்காக இனி ஒலிக்க வரும் குரல் டி எம் சௌந்தரராஜன்.

நீங்கள் கேட்டு மகிழ்வது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரி செய்து நேரம் 2:38:30. அன்னை இல்லம் படத்திற்காக TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரி குரலில் இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

நீ படத்திற்காக எல்லார் ஈஸ்வரி குரலில் இதோ பாடல் ஒழிக்க கேட்கலாம். பாடல் வரும் நேரம் 2:42.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நிறைவாக போலீஸ்காரன் மகள் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரலில் இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

இதுவரை என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இனிமையான இசையோடு கூடிய இனிமையான பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 112.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ் ஈரோடு, கரூர் பகுதிகளில் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35.5-36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.

ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய ராயலசீமா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் இதர தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. கொடைக்கானல் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். சாமனப்பள்ளி 11 சென்டிமீட்டர், மாதனூர், உளிப்பெண்டா, ஆண்டியப்பனூர் 8 சென்டிமீட்டர், சாலிநாயனப்பள்ளி, போகனப்பள்ளி, ஓசூர், நல்லூர், கொட்டாமிட்டா, ஒடுகத்தூர், ஆலங்காயம் 7 சென்டிமீட்டர், மேலாலத்தூர், தேன்கனிக்கோட்டை, ராசிபுரம், கிருஷ்ணகிரி, குடியாத்தம் 6 சென்டிமீட்டர், ஓசூர், பேரையூர், நெடுங்கல், கரூர், புதுச்சத்திரம், எடப்பாடி, ஆம்பூர், மாரண்டப்பள்ளி 4 சென்டிமீட்டர். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

இதுவரை பன்மொழி பாடல்களை கேட்டீர்கள். ஹிந்தி, மலையாள, தெலுங்கு படத்திலிருந்து ஒலித்தது பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி. கிருஷ்ணகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாடல் வரும் முன் விளம்பரம்.

0: காத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏகாம்பரேசு நாயிக்கே என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கர்நாடக சுத்த சாவேரி ராகம் ஆதி தாளம்,

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து கோபநந்தன என்ற சுவாதி திருநாள் கிருதி, பூஷாவளி ராகம், ஆதித்தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ப்ரோவோ வம்மா என்ற ஷியாமா சாஸ்திரி கிருதி, மாஞ்சிராகம், மிஸ்ரச்சாப்பு, தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியை கேட்கும் நேயர்களுக்கு இனி சரவண பவ குகனே என்ற பாபநாசன் சிவன் கீர்த்தனை, கன்னட ராகம் ஆதி தாளம்.

0: அருணோதயா மூவிஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கமலஹாசன், ஜெயபிரதா, சரத்பாபு, எஸ் பி சைலஜா, அருண்குமார் மற்றும் பலர். இசை இளையராஜா, வசனம் பஞ்சு அருணாச்சலம், கதை திரைக்கதை இயக்கம் கே விஸ்வநாத்.
1: இன்றைக்கு நாட்டிய விழாவிற்கு வருகை தந்துள்ள பெரியவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் வணக்கங்கள். சின்ன வயதிலிருந்தே காலுக்கு சலங்கை கட்டி நடராஜர் பாத பூஜைகள் செய்து அநேக சபைகளில் பரதமாடிய குமாரி சைலஜா இன்று நம் நகரம் வந்து சாஸ்திரிய நடனம் புரிய வந்திருப்பது நமது மாநகரம் செய்துள்ள அதிர்ஷ்டம் என மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய கலாராணி சைலஜாவிற்கு நாட்டிய மயூரி என விருதளிப்பதும் நம் பூர்வ ஜென்ம பாக்கியம் என நினைக்கிறேன். பிரமாதமாக பரதமாடி சபையை மகிழச் செய்த நாட்டிய மயூரி குமாரி சைலஜா நடனம் பிரமாதம். The most exciting performance in the city given by Kumari Shailaja.
2: அப்புறம்
1: இத பத்தியா எங்க ஊர் வந்ததுக்கு கிராண்ட் ரிசப்ஷன் எல்லா பேப்பர்லயும் பிரமாதமா விமர்சனம் வந்திருக்கு. உங்க அம்மா இங்க வந்து பாத்திருந்தா மை டியர் கிஷோர், யூ ஆர் கிரேட் மை பாய்னு சொல்லிருப்பாங்க. என் மகள் சௌபாகியவதி சைலஜாவை சிரஞ்சீவி கிஷோர் என்பவருக்கு நல்ல நாளில் திருமணம் செய்து தர எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப நானும்
3: எழுதும் போது நினைவோட தான் எழுதிருக்கியா?
4: ஓ இவன் தானா?

0: ஏண்டா இடியட், கையில பேனாவும் பேப்பரும் இருந்துட்டா கண்டபடி எழுதுறதா?
1: ஏய்யா, கிஷோர் சார்னா யாருன்னு நினைச்சேன், நம்ம ஆடிட்டர் மகன், அவரை பத்தி தெரிஞ்சுக்காம கண்டபடி எல்லாம் எழுதிருக்கேன். உணர்க்கா,
0: அசல் சாஸ்திரிய நடனம் தெரிஞ்சு எழுதுறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நீ என்ன பரத முனிவர? மரியாதையா ஷைலா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கட்டு, இல்ல உன் கால் ரெண்டே உடச்சு வீதியில எரிஞ்சிடுவேன். ஜாக்கிரதை பாஸ்.
2: இது சாஸ்திரிய நடனமா? எந்த சம்பிரதாயம்?
3: எத்தனை சம்பிரதாயங்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இத பரதநாட்டியம்னு சொல்வாங்க.
2: யதோ ஹஸ்தஸ்ததோ திருஷ்டி, யதோ திருஷ்டிஸ்ததோ மனஹ, யதோ மனஸ்ததோ பாவஹ, யதோ பாவோஸ்ததோ ரஸஹ. கண்ணு மனசு பாவம் செய்யற கலையோடைய கலந்திருக்கணும், அப்பத்தான் ரசசித்தி கிடைக்கும். உன் கண்ணு பார்வையாளர்கள் மேல, மனசு அவங்க அடிக்க போற அப்ளாஸ் மேல, ஆசை கிடைக்க போற பட்டங்கள் மேல.
4: உன்னை யாராலையும் திருத்தவே முடியாது. ஒரு வேலை பொறுப்பு இருந்தா உருப்பிடுவேன்னு அவங்க கால இவங்க கால பிடிச்சி உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா, நீ செஞ்ச மடத்தனத்துக்கு பண்ணலாம் தெரியுமா? தேவையில்லடா, உனக்கு எதுவுமே தேவையில்லை. இருமு இருமு, இப்படி இருமி இருமிய ஒரு நாள் இதா போயிட போற, அப்புறம் நாயே அனுப்புறேன். அது சரி, உனக்கும் எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ அண்ணனா தம்பியா, என்னடா உறவு? ஏதோ காலப்போக்கில் கலந்தோம், கலந்து வாழலாம் நினைச்சோம். இனிமே உன்னால வர தொலை தாங்க முடியாது, தாங்குற பொறுமையும் போயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது.

0: என்னடா சொன்னி, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? ஒரு நாளைக்கு தாண்டா அந்த நிலைமை வரும். முட்டாள், நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் தலைக்கு கொள்ளி வைப்ப பாரு. அப்பதான்டா அது வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்க வேண்டிதான். காந்துதுரா வயிறு, வீட்டுக்கு கூட்டுப்பா. போ
1: பூத்து போற வரைக்கும் என்னதான் பார்த்தாலும் தண்டவாளமும் கைகாட்டி மரம் தான் தெரியுமே தவிர வரமாட்டான், வரமாட்டான்.
2: நம்ம வந்தது அவனுக்கு தெரியுமோ தெரியாது?
1: தெரிஞ்சா மட்டும் வந்துடுவான. எந்த குட்டிச்சோறு பக்கத்திலயோ எந்த பாயரஞ்ச மண்டபத்திலயோ நாட்டி ஆடிட்டு இருப்பான். சாதனை. வரமாட்டான், வரமாட்டான். ஏறு ஏறு, வண்டி கிளம்ப போகுது, ஏறு.
3: நீ சம்பாரிச்சு அம்மாவை நல்லபடியா வைக்கிறது விட்டுட்டு இந்த வயசுல அவங்களை கஷ்டப்படுத்துறியாடா ராஸ்கல். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வாங்க உனக்கு வெக்கமா இல்ல?
1: பணத்தை வச்சுக்கமா, இல்ல வேணாமா, அடுத்த மாசம் நானே உனக்கு பணம் அனுப்புறேன். நான் உடம்பு பாத்துக்க. மாமா, அம்மா பாத்துக்க.

0: அம்மாவுக்கு பணம் அனுப்புறேன்ட்டேன், வேலை வாங்கி கொடுறா.
1: பாலுக்கு பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி தெரியுங்க, கதை கூட கத்துக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட வேலை செஞ்சா அவனுக்கு உதவியாவும் இருக்கும், அனுபவமும் கிடைக்கும்.
2: கீதா, இந்த ஆளு
1: பாலகிருஷ்ணங்க.
2: டான்ஸ் ஆலாம் பாக்கலாம், பாட்ட ஒரு தடவை போட்டு கேளுங்க, கத்துக்கங்க எப்படி கம்போஸ் பண்றதுன்னு கத்துக்கங்க. மைக்கு மைக்கு
1: வரேன், பாலுவை ஜாக்கிரதையா பாத்துக்கீங்க.

0: பைத்தியத்துக்கும் வெறிக்கும் அளவு இருக்கணும்டா. நடு ரோட்ல இப்படி ஆவேசம் உண்ட மாதிரி ஆடுனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க?
1: பாட்டு நல்ல பாட்டு, நல்ல சாகித்யம், நல்லபடியா கம்போஸ் பண்ணி காட்டினா அது நல்லா இல்லைன்னு நாசம் பண்ணிட்டாங்கடா.
0: பணம் போட்டு படம் எடுக்கிறவங்க நல்லது கேட்ட தெரியாதா? லட்சமா செலவு பண்றவங்க லட்சக்கணக்கில் வாங்குற ஆக்டர்ஸ், எது தேவையோ பார்க்க வேண்டியது அவங்க தான். மத்தியில் உனக்கு என்ன?
1: நான் தானே ஆடி காட்ட வேண்டியிருக்கேன். ஒழுங்குமுறை இல்லாம பிக்காரித்தனமா டப்பாங்குத்து குத்தினா அதான் நல்லா இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக், ஓஹோ ஓஹோ, சியர் சியர்ஸ்னு. அது சரி, இவ்வளவு பேரும் புகழும் இருக்கிற ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பொறுக்கித்தனமா ஆடுறதும் காமத்தை கிளப்பி விடுறதும் கேவலமா இல்ல?
0: கொஞ்சம் பேர் வர வரைக்கும் வாய் முடிக்கிட்டு அடங்கி ஒடுங்கி அவங்க சொன்னது.
1: இனி அவன் முகத்துல முடிக்க மாட்டேன். 24 மணி நேரம் விஸ்கிலேயே முழுகி கிடக்கா. உத்தியோகம் வாங்கி கொடுறானா என்ன அவங்கிட்ட கொண்டு போய்? பெரிய மாஸ்டர், மாஸ்டர் குடியார ட்ரங்கட்.
0: இன்னைக்கு பண்டிகை இல்ல, இந்த அவதாரத்தோட நான் உள்ள வரலன்னு அங்கேயே உட்காந்துட்டான். ஒண்ணும் சாப்பிடல.
2: நீங்க எதுக்கு வந்தீங்க அண்ணே?
3: என்ன செய்ய சின்ன பொண்ணாட்டிய மயூரி குமாரி சைலஜா.
4: நீங்களும் எங்களோட ஹைதராபாத் வந்திருக்கணும் ஆண்டி. எவ்வளவு கூட்டம், என்ன பிளாஸ் ஏ சைலோ?
3: இப்பவே இந்த விருதுகள் சன்மானம் எதுக்குப்பா? மம்மி மம்மி, அவ இன்னும் ஒரு பாதி கூட
4: திருஷ்டி பட்டுடோன்னு பயந்துட்டு சொல்றீங்க. இந்த சின்ன வயசுலயே சகல கலைகளிலும் தேர்ந்தவள் பேப்பர்ல எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க ஏன் சைலோ?
3: பேச்சுக்கு பேச்சு என்னைய கேக்குறியே, நம்ம என்ன பொய்யா சொல்றோம்?
4: ஆண்டி, நான் எப்பாவது போய் சொல்லிருக்கேன். வேணும்னா பேப்பரை பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
3: இன்னும் இருக்கா மம்மி? கிஷோருடைய அப்பா வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னவா? என்னமோ ஏதோ, பெரியவங்க பெரியவங்களோட பேச வேண்டிய விஷயம். சின்ன பசங்க நாங்க, எங்க கிட்ட சொல்வாங்களா என்ன?
5: பஞ்சபூதங்கள் என்றால் பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம் என்பது கூட தெரியாமல் பஞ்சபூதங்களும் முகவடிவாக என்ற சரணத்திலே பஞ்சபூதங்களும் என்றால் பூதங்கள் ஆவிகள் என்ற அர்த்தம் வருவது போல் செஞ்சு ஏதாவது.
3: அந்த பேப்பர் இங்கே கூட வந்துதா?
5: செஞ்சு ஏதாவது.
3: அவன் எவ்வளவு ஃபூல் மம்மி, அவன் ஒருத்தன் அப்படி எழுதினான். கிஷோர் கண்ணா பின்னா திட்டினார் அந்த ராஸ்கலை.
5: பாவம்,
3: அவன் ஆடும்போது மனுஷன் ஒரு நிலையில இல்ல, ஒரேடியா முடிஞ்சு போயிடும். ரொம்ப குடிப்பானா சிச்சி.

0: எடுத்துக்கிற? இது எல்லாம் எழுதினதுக்கா?
1: அவரு அங்கதான் இருக்கற.
0: நாங்க பார்த்த போது அவன் உயிரோடுதான் இருந்தான் பாவம். ஆனா அவனை பத்தி மத்தவங்க சொன்னது நிஜமா இருந்தா? டெஃபினட்டா க்ளோஸ்.

0: எக்ஸ்கூஸ் மீ, அந்த ஆள் உங்களுக்கு சொந்தமா?
1: ஏன் சார்?
0: இஸ் ஏன் ஆல்கஹாலிக்?
1: எனிதிங் சீரியஸ்?
0: அந்த ஆள் லிவர் பூராவும் பாழா போச்சு. இந்த குடியை விடாம போனா பழைக்கிறது கஷ்டம். ஐ அம் ஜஸ்ட் கமிங் ஓவர் த சிஸ்டர், ப்ளீஸ் வான் ஹிம்.
2: பாலகிருஷ்ணனா? ஐசி, நம்ம பேப்பர்ல கூட ஒரு ரிவ்யூ எழுதிருந்தானே அந்த பாலுவா?
3: அவரே தான்.
2: ஐசி, எங்க இருக்கானோ தெரியாதம்மா.
3: அதுக்கு இல்ல சார், நான் அவரை கொஞ்சம் சந்தி. நாட்
2: நவ், நாட் நவ்.
3: நான் அவரை பார்க்கணும்னு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னு
2: சொன்னீங்கன்னா? இது வரைக்கும் அவன் உயிரோட இருந்த ஆச்சரியம் தான்மா. எப்பவும் தண்ணில தான் மிதப்பான். அந்த மயக்கத்துல எந்த பிளாட் பார்த்தையோ காரு கடையிலேயே
3: கிடப்பான். தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்காக விசாரிச்சு அவர் அட்ரஸ் எனக்கு தெரியப்படுத்தணும். நான் இந்த ஹோட்டல்ல இருக்கேன்.
2: ரூம் நம்பர் அம்மா? 209. 209.

0: ಕಡೆಗೆ ಧಾಂಗಡಾಚೆ ஜதிரா முண்டா
1: என்
0: மூஞ்சி கன்னடா உன் மூஞ்சி அப்படி இருக்கு கண்ணாடியில பாத்தியா முதல்ல உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா அதை சொல்லு
1: நாலு வருஷமா போட்டோ ஸ்டுடியோல வேலை செய்யற என்னைய அப்படி கேட்டுட்ட நீ சரியா நில்லு எடுக்கிறேன்
0: சரி எங்க அங்கயா இங்க
1: ரெடி எடுத்துட்டேன்
0: அப்படியா வா
1: கொஞ்சம்
0: ஆ
1: பாஸ் பண்ணு

0: അഭിനയല്ലടാ കൊസുടാ. வருஷமா போட்டோ ஸ்டுடியோல வேலை பாக்குறேன் நீ, இதான் அந்த வேலையா?
1: இது மட்டும் வேலை இல்லையா? அதுல உட்காருங்க.
0: பாவி சண்டாளா. அப்ப என் போட்டோ
1: கிட்ட முதல்ல கிட்ட கொடுத்தாச்சுல, கொண்டு வருவாரு. என்ன அவசரம்?
2: கஸ்டமர்ஸ் வர நேரமில்ல, இப்ப என்ன பிறக்கற? போடா இந்தாங்க சார் போட்டோஸ். கொஞ்சம் சாம்பிளுக்காக பிரிண்ட் பண்ணோம், ஆனா அன்பார்ச்சுனேட்லி கொண்டு கூட சரியா வரல. இத வந்துட்டேன் கண்டு.
1: ட்ரிங்க் வேணுமா சார்? ஃப்ரீ.
0: என்னடா இது?
1: நீதா
0: இது?
1: தெருபால இது கேமரா மிஸ்டேக். அம்மா முதலாளி கொன்னுடுவாரு.
0: இது என்னடா
1: இது? உன் காலு.
0: காலு மாத்திரமா? ஏதாவது ஒரு போட்டோ போக்கஸ்ல எடுக்க
1: பின்னாடி இருக்கு.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
4: உண்மையா? பயனுள்ளதா? பொது அறிவை வளர்க்கக்கூடியதா? நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல்

0: Lầm. சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: இதோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், உட்காருங்க.
2: நமஸ்காரம்மா. நீங்க ஆர்டர் கொடுத்தபடி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பட்டாச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு.
3: எக்ஸலன்ட். எக்ஸ்கியூஸ் மீ, என் பில்லு கொடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எடுத்த போட்டோ இவரது தானே? பெரிய டான்சர் மாதிரியே இருக்காரு.
3: என் போட்டோ நீங்க?
1: என் பேரு மாதவி. அந்த பையனும் நீங்களும் கேமராவோட சர்க்கஸ் பண்றச்சே, நான் அங்கதான் இருந்தேன். போட்டோகிராஃபி என் ஹாபி.
3: உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா?
1: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: இல்ல, போன மாசம் இல்லஸ்ட்ரேட்டர் வீக்ல இல்ல டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ் ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. அது டெக்ஸ்ட் அண்ட் போட்டோ பை மாதவின்னு இருந்துச்சு, அது நீங்க தானே?
1: ஆமாங்க. செகண்ட் சீரிஸ் கூட நான் ஆரம்பிக்கலாம் இருக்கேன்.
3: சரி,
1: நீங்க ஹெல்ப் பண்ண.
3: கண்டிப்பா ஹெல்ப் பண்ண. ஆனா நீங்க கூட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க.
1: என்ன வேணும்? இப்ப
3: எங்க அம்மாவுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த பைய எப்படி கெடுத்துட்டாங்க? இங்க டாக்டர் சத்யமூர்த்தி சார் பையன் கல்யாணத்துக்கு அம்மா வந்திருக்காங்க. இந்த போட்டோல ஒண்ணு கொடுத்தீங்கன்னா காட்டிட்டு.
1: நாங்க கூட அந்த மாதிரி
4: தான்.
1: இத பாரு தம்பி, இதுல இருக்கிறது அர்ஜென்ட்.
3: ஐயோ, இவங்க கிட்டயா?
4: நான் பிரிண்ட் பண்றேன். உன் மூஞ்சி என் முதலாளி, வெறும் சந்தேக பிராணி. நீங்க சொல்லுங்க.
1: இதுல இருக்கிறது அர்ஜென்ட்டா பிரிண்ட் பண்ண சொல்லி உங்க ப்ரொப்ரைட்டர்ட்ட சொல்லிடு.
4: சரிங்க.
3: இது போட்டோ. இது என்னடா?
4: இது டப்பா.
3: அம்மா, அம்மா, நான் சொல்ல மாதவின்னு. என்னதான்?
1: வணக்கம்.
4: வணக்கம்மா. படம் வழிக்காயிடும். பாலு எதா இருந்தா எடுத்து போடுறா.
1: அதுல இருக்குங்க.
4: என் புள்ள கிருஷ்ணா?
1: இல்ல, பாலகிருஷ்ணன் சார்.
3: காஃபி சாப்பிடுங்க. இருங்க.
4: வெங்குலியா இருக்கான். சின்ன வயசுல இருந்தே டான்ஸ்னா அவனுக்கு எவ்வளவு பைத்தியம் தெரியுமா? என்னமோ எனக்கு பேர் கூட வாயில சரியா நுழையலம்மா. மணிப்புரி, ஒடிசின்னு என்னென்னமோ அதெல்லாம் கூட கத்துக்க போறானா. அப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து பாரத நாட்டியம்னு இவனு புது பாணி தர போறானா. பைத்தியக்கார. அவங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா இவனுக்கு வேண்டியதெல்லாம் செலவு செஞ்சு இதுக்குள்ள எல்லாத்தையுமே கத்து கொடுத்திருப்பாரு. அவருக்கே கூட இந்த சங்கீதம் நாட்டியம்னா அவ்வளவு இது. என் சம்பாத்தியமோ வாய்க்கும் வயிற்றுக்கும் தான் வருது. அவங்கால இவங்கால பிடிச்சு இவனே எப்படியோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கத்துக்கிறாமா. நீங்களும் பார்த்துருக்கலாமே.
1: என்னங்க பெரியவங்க நீங்க? என்ன போய் நீங்கன்னு?
4: பரவாயில்லைங்கம்மா, பெரிய இடத்துல பிறந்தவங்க. இந்த போட்டோல பார்த்தாலே ரொம்ப பிரமாதமா இருக்கானே இவன். இன்னும் ஆடினா எப்படி இருப்பானோ என் புள்ள. நானே என் கண்ணால பார்த்தா என் திருஷ்டியே பட்டுடும். இதெல்லாம் பார்க்காமலேயே என்ன கொண்டு போயிட போறானோ என்னமோ.
1: பேசாம இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. திருஷ்டி கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம்ல. பாலு சார், அம்மாவும் நாங்களும் ஆசைப்படுற மாதிரி ஒரு பிரமாதமான ப்ரோக்ராம் நீங்க சீக்கிரமா கொடுக்கணும்.
5: கொடுப்பான். எப்போ நாட்டியம் கத்துக்கவே இவனுக்கு நேரம் சரியா போயிடும். கல்யாண சமையல்லையும் என்ன புகையிலையும் நம்ம காலம் முடிஞ்சிடும். அப்புறமா எல்லாம் எடு. அப்புறமா இன்னொரு ஜென்மம் எடுத்து நாட்டியத்துல கரகண்டு அவன் ஆடுவான். நாம பாக்கலாம். போட்டோ பார்த்தது போத சமையல் ஆச்சான் கத்த போறாங்க. சீக்கிரம் துவையலுக்கு அரைக்க போ. இன்னும் உருளைக்கிழங்கையை நறுக்கிக்கிட்டு இருந்தா முருங்கைக்காய எப்ப நறுக்கிறது? ஏன்டா இங்க நிக்கிற? அங்க மஞ்சு பார்கவி டான்ஸ் நடக்கிறது, அதையும் பார்த்து கத்துக்க. அப்பளம் புரியல, பார்த்து பொறி. நீ துவையல
1: இருக்காங்களே, எப்படா இடம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க.
3: இதே தொந்தரவு சிநேகிதர்களாலே வரலாம் இல்லையா?
1: ஏ, உங்களை அப்படி நினைப்பேனா?
3: எனக்கெல்லாம்ல
1: நீங்க எனக்கு பந்துவும் இல்ல, மித்திரனும் இல்ல. அதை விட உயர்வா என் மனசுலயே இருக்கீங்க.
3: அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க. என்ன பாலகிருஷ்ணான் கூப்பிடுறத விட்டுட்டு பந்து மித்ர பந்தோபாத்யாயன் கூப்பிடுங்க.
1: ரொம்ப நல்லா இருக்கே. நாளைக்கு இங்க பெரிய டான்சர் ஆயிட்டா பண்ணிட்டுங்க டைட்லயே சேர்த்துக்கங்க.
3: ஐயோ,
6: அம்மா அது இன்னும் ரொம்ப

0: ஆயிடுங்க. பண்டிட் பந்து மித்ர பந்தோபா.
1: அதனால என்ன, அந்த பேர் நீளமா இருந்தா முதல் எழுத்தெல்லாம் எடுத்து பல பல பல பல வச்சுக்கோங்க. குட் ஜோக்ல.
0: ஏங்க இந்த பானா பானா பானா ஆவறதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆயிடுங்க. அதுக்கு முன்னால வெறும் பாலுவா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்க.
1: என்ன வேணும் சொல்லுங்க.
0: அம்மா மாமா எல்லாம் நீ சாயங்காலம் ட்ரெயினுக்கு ஊருக்கு போறாங்க. நீங்க எடுத்த போட்டோல ஒண்ணு கொடுத்தா காமிச்சிட்டு.
1: நிஜமா சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி தோணுச்சா அவங்க அப்படி கேட்டாங்களா?
0: அம்மானா கேட்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் வேணா மரியாதையா இருக்காது அப்படின்னாங்க. நான் தான் தைரியம் சொல்லி கேட்டேன்.
1: இப்பதான் உங்க அம்மா மனசு புரிஞ்சது போல இருக்கு அப்படித்தானே?
0: ஆமாங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க மனசு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
1: அப்போ நல்ல வளர்ச்சிதா. சரி பாலு, பானா பானா ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மறுபடியும் பால் ஆயிட்டீங்களே. போட்டு கொண்டு வரேன்.
0: கொஞ்ச நாள் பரிச்சயத்திலேயே ஒருத்தர் இவ்வளவு பரிவு காட்டினா எப்படி?
1: நீங்க மாபெரும் கலைஞர் ஆகும்போது மறக்காம இருந்து அதுவே போதும். அதுக்காக தான் எதுக்கும் நல்லதுன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன்.
0: என்னங்க?
1: நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்.
0: என் கூடயா?
1: The world famous பாலு சார் எங்களுக்கும் தெரியும் சொல்லிக்கிறதுக்கு.
0: பானா பானா பானா.
1: பானா பானா பானா.
0: சரி இப்ப யார் எடுப்பாங்க?
1: இது தானே எடுத்துக்கோ.
0: ஓ, இதுக்கு அதெல்லாம் தெரியாது பாவம்.
1: ஸ்மைல்.
2: அப்பா, நீ கண்ணம் போடுறது பார்த்தா கண்டாவே இருக்கு. ரகு சார், ரகு சார்.
3: ஏய் பாலு, பாவம் விட்டுறா.
4: என்ன பேசுற நீ? வாடகை கட்டா கண்டுபிடி பேசுறதா? எனக்கு வேண்டியது என் வாடகை. சும்மா வெட்டி டான்ஸ் வெட்டி பேசு.
3: நீங்க
5: அப்படி
3: சொல்லாதீங்க, இதான் ஆரம்பம். ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, முழுசா வந்துடும்.
4: வந்துருமா? முழுசாவா?
1: கொஞ்ச நாள் என்ன புரியும்? நூத்துல ஒண்ணு கூட வராது.
3: இருக்கிற உண்மைய முட்டு வச்சிட்டாங்க.
4: என்ன இப்படி பண்ணீங்க? நான் செத்து போடுவேன்.
0: கலக்கா தம் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காரு உங்க மாமா.
1: சம்திங் கிரேட்.
0: நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? அட்ரஸ் கேட்டதும் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பிச்சிருவீங்கன்னு நினைச்சேன்.
1: ஒரே ஊர்ல இருக்கும்போது போஸ்ட் செய்ய அவசியம் இல்லைன்னு.
0: ஒரே ஊர்? அது எப்படி நீங்க? உங்க கேமரால கூட வரலன்னா என் தலையே தவளதாங்க.

0: சத்தியத்துல இந்த அளவு ஆர்வம் உள்ள மனுஷனை நான் பார்த்ததே அங்கிள். தாசா எல்லாத்தையும் மறந்துடுறாரு. சோ டிவோட்டட், சோ ரிலிஜியஸ். நீங்க கூட ஒரு தடவை டான்ஸ் பாருங்களேன்.
1: எதுக்கம்மா, அதான் தெளிவா எழுதி இருக்கியே, பார்த்த மாதிரி தான். குட் லய ஞானம், குட் பாவ ஞானம், வெரி குட் ஃபுட் வொர்க், ஹி மஸ்ட் பீ ஃபைன்.
0: அதனால அவர்க்காக ஆல் இந்தியா டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தணும். இந்த தடவை டெல்லினு சொல்றீங்கல்ல?
1: ஆமாமா, ஏ குட் அகேஷன், வெரி குட் ஆப்பர்சூனிட்டி, இட் வில் பீ ஃபைன். செலக்ஷன் கமிட்டி சேர்மன் டாக்டர் திவாகர்டா, நம்ம பட்டுவேர் சகன்சன் ஜிஎம்எச்ல என்கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சான். குட் ஆட் லவர், வெரி குட் ஜென்டில்மேன், ஃபைன் பர்சன்.
0: இஸ் இட் பால் புரோகிராம் தவறாம இன்க்ளூட் பண்ணுங்க.
1: சேரமா,
0: ஓகே, தட் வில் பீ
1: வெரி ஃபைன் ஆல்சோ.
0: டாடி ஜூஸ் கொண்டு வரே.
2: சரி.
1: யாரடா அந்த பையன்?
2: என்னமோ தெரியலடா, கல்யாணத்துக்கு போனப்போ பரிச்சயம் ஏற்பட்டிருக்கும்.
1: மாதவிட்ட முன்ன விட இப்ப ரொம்ப மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல? ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா மாறி இருக்கா. இட்ஸ் a குட் சேஞ்ச், வெரி குட் இம்ப்ரூவ்மென்ட்.
2: அதுக்கு தான் அவ ஹாப்பியா போட்டோ எடுத்தாலும் கட்டுரை எழுதினாலும் நான் கண்டுக்கிறதே இல்லடா. ஆனா இந்த சந்தி

0: இந்த பழக்கங்கள்
1: எப்படியோ இன்னைக்கு மாதவி கடந்த காலத்தை மறந்திருக்கிறது நல்லதாண்டா.
2: இட்ஸ் குட்,
1: வெரி குட், இட்ஸ் ஃபைன் ஃபார் ஹர்.
3: எங்க ஆல் இந்தியா மியூசிக் ஃபெஸ்டிவல், டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்களே, அது என்ன அவ்வளவு பெரிய விழாவா?
2: என்ன என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டீங்க, பெரிய விழாங்க அது. எங்க எங்க இருந்தோ கலைஞர்கள் வருவாங்க, இருங்க பார்த்து உட்காரு. ஃபாரின் அம்பாசிடர்ஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, ஒவ்வொரு வாட்டி பிரைம் மினிஸ்டர் கூடங்க. அவ்வளோ பெரியவங்களுக்கெல்லாம் மத்தியில் நல்ல கலைஞர்களுக்கு சமமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுன்னா ஜாதகத்தில் எழுதியிருக்கணுங்க. அதெல்லாம் நம்ம மாதிரி ஆளுங்க நினச்சி பார்க்குறதே கஷ்டம்.
3: எப்போவாது இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கவாது போயிருக்கீங்களா?
2: எங்கங்க, எப்போ ஒரு தடவை காலில் கையில் விழுந்து நம்ம குரு தயவில் ஒரு டிக்கெட் அதிர்ஷ்டவசமாக கிடச்சிது. சரியாக புறப்படுற நேரத்தில் நம்மள்ட இல்லாமல் வழக்கம் போல தலையெழுத்து நல்லா இருக்கணுங்க.
3: இந்த தடவை நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு என்கிட்ட கொஞ்சம் இன்விடேஷன்ஸ் இருக்கு, போயிட்டு வாங்களேன்.
2: எப்படி இப்போ இன்விடேஷன் உங்ககிட்ட இருக்கா? ஆல் இண்டியா டான்ஸ் இதான் இனாகரல் டான்ஸஸ் யாமினி கிருஷ்ணமூர்த்தி அம்மாடியோ, ஒடிசி டான்ஸ் ரிசைட்டல் சோனால் மான்சிங்.
3: பெரிய டான்சர் அவங்க.
2: பின்ன மோகினி ஆட்டம் ரிசைட்டல் பை கீதா நாயர், ஆஹா. கதக் டான்ஸ் ரிசைட்டல் பை கோபி கிருஷ்ணா. இந்த தடவை எல்லாமே பெரிய ஆளுங்க தாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் ரிசைட்டல் பை பால.
4: என்னடா ரெடி ஆயிட்டியா? எப்போ ஒரு கல்யாணத்துக்காக அம்மா ஒத்துக்கிட்டாங்களா, நான் வரல, நீங்க போங்க, நாங்க புறப்பட்டு போலாம்.
2: புறப்பட்டு போயிடுவாங்க, நாங்க டெல்லியில் டான்ஸ் ஆடணும். ஏங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. ஒருவேளை எங்க அம்மா பயப்பட்டு கணபதி மாமாட்ட சொல்லேன்னு வச்சுங்க, இந்த பையன் சொல்ல வேணாம், மடைய இவனுக்கு அறிவில்ல.
3: தப்புதான் வச்சுக்கோங்களேன், அங்க உங்க நிலைமை எப்படி இருக்கும்?
2: அட நீங்க ஒண்ணுங்க, நான் சொல்லியிருந்தா ரெக்கை கட்டிட்டு என் கூட பறந்து வந்திருப்பாங்க. இவன் டேய் சாமான் எடுத்துட்டு மாதவி அம்மா கூட நீ வந்துரு, நான் ஸ்டேஷனுக்கு அம்மா கூட்டு
4: வந்துடுறேன். நீ போறதா?
2: எனக்கு அவசியம்டா, அம்மா இல்லைன்னா நான்
4: வரமாட்டாங்க, வரவும் முடியாது.
2: ஏன்
4: அம்மா உடம்பு சரியில்லைடா.

0: உங்க அபிப்பிராயப்படி நான் பாடுறதுல கிரேட், என் அபிப்பிராயப்படி ரகு சார் எழுதுறதுல கிரேட், எங்க எல்லார் அபிப்பிராயப்படி நீங்க டான்ஸ்ல கிரேட். இந்த மூணு கிரேட் சேர்ந்து ஆல் இண்டியா டூ செஞ்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும், அதை பத்தி நீங்க ஆலோசிக்க கூடாது?
1: ஆலோசனை வச்சுட்டு என்ன செய்யறது, அதை அப்படியே செயல்படுத்த வாய்ப்பு வேணும்.
0: Where there is a will, there is a way. முயற்சி செஞ்சா பலன் தானா தேடி வரும். அதுல உங்க பலம் உங்களுக்கு தெரியாது பாலு சார். என்ன உங்க பக்கத்துல செக்ரட்டரியா வச்சுக்கோங்களேன், அப்புறம் பாருங்க உங்க திறமை கீர்த்தி எங்கெங்கெல்லாம் பரவுதுன்னு.
1: எப்போ நீங்க என் பக்கத்துல இருப்பீங்களா?
0: Oh sure, why not? I'll be always with you.
1: நிஜமா?
0: Promise.

0: ஹலோ,
1: மாதவி தானே?
0: ஆமா, நானே தான். பாலு சாரா? சொல்லுங்க.
1: எப்பவும் என் பக்கத்திலே இருப்பேன் அப்படின்னு அந்த பேச்சை நம்பலாமா?
0: ஏன், மறுபடியும் சந்தேகமா? சரி பாலு சார், நீங்க எந்த சந்தேகமும் வச்சுக்காதீங்க. ஐ ரிமெயின் யுவர் சின்சியர்லி மாதவி. ஓகே,
1: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மாதவி, ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இட்.

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

என் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறேன்னு ஒன்றுமா எனக்கே தெரியல. ஐ ரிலி டோன்ட் நோ. நான் மாதவி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கும் ஆட்சேபணம் இல்லாமல் இருந்து மாதவியும் மனப்பூர்வமாக சம்மதிச்சாதான்.

0: எனக்கு ஒரே பொண்ணு. பெரிய இடத்துல கொடுத்தா சுகப்படுவான்னு ஒரு நல்ல குடும்பத்தில் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். கல்யாணம் முடிஞ்ச மூணாவது நாளே கோர்ட்டு வழக்கில் இருந்த என் ஆஸ்தியெல்லாம் என் பங்காளிங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பாயிடுச்சு. அது தெரிஞ்சதும் சம்பந்தி விட்டாருங்க மாறிட்டாங்க. இந்த கல்யாணமே நடக்கலைன்னு சொல்லி என் பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவங்க ஊருக்கு போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்சினேன். என் பொண்ணு வாழ்க்கையை துளிரிடும் போதே கெல்லிடாதீங்கன்னு கதறினேன்.
1: ஆனால் அவங்க ஆஸ்தி மேலேயே குறியாக இருந்தாங்க. என்னைக்காவது அவங்க மனசு மாறாதா, அப்படி ஒரு நல்ல நேரம் வராதாங்கிற ஆசையோட மாதவி இங்கேயே இருந்துட்டாங்க.
0: என்ன உங்களுக்கு தெரியுமா,
2: நேரில் உங்க மேரேஜ் பார்க்க முடியலனாலும் உங்க மேரேஜ் ஆல்பம் பார்த்துருக்கேன்.
0: கல்யாணம் அது உட்காரு, ஒரு கனவு. யாருக்குமே மனசு நிம்மதி இல்லாமல் செய்து பாதித்த ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. செய்யறது தப்புன்னு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தோம், நான் சம்மதிச்சேன் எங்க அப்பாவோட திருப்திக்காக. அவரும் போயிட்டார். இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு தலை குறைஞ்சாலும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கறதுக்கு வைக்கப்படலை. அதுக்காக தான் வந்தேன். மாதவி, உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு உன்னை மனைவி அடையிற அதிர்ஷ்டம் உள்ளவனை தேடி உன் மேரேஜை முடிக்க தான் நான் வந்தேன். எனக்கு அந்த சிரமமே இல்லாமல் செய்துட்டேன். பாலு எவ்வளவு நல்லவர், எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். ஐனோ. ஆமாம் பாலு, எனக்கு டாக்டர் அங்கிள் உன்னை பற்றின விவரம் எல்லாம் சொல்லிட்டார். I am extremely happy. You make an ideal couple. Please.
3: Thank you.

0: Please have it. இதுவரை என் வாழ்க்கையில நான் செட்டிலே ஆகல. இன்னொருத்தியோட வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டா என்னால நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அதனால பிசினஸ்லயாவும் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்துட்டு பெர்மனண்டா கனடாவுக்கே போயிட போறேன். மனசு புரிஞ்ச பாலுவும் நீயும் என்னை வாழ்த்தி அனுப்புனா ஐ திங்க் ஐ வில் பி லக்கி அட்லீஸ்ட் தேர்.
1: மேல நம்பிக்கை இருக்குங்கிறீங்க, என் வார்த்தைக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. வேணுவை பார்த்ததுக்கு அப்புறம், அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், நான் அவரை மனுஷனா இல்ல தெய்வமாவே மதிக்கிறேன். தெய்வ பக்தி இருக்கிற உங்ககிட்ட அந்த தெய்வத்தை தான் நீங்க பூஜை பண்ணணும்னு நான் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் ஆயுளோட ஆரோக்கியத்தோட பல்லாண்டு வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை.
0: ப்ளீஸ் இனிமே யோசிக்காதீங்க. அவன் உத்தம யோகிய, மாதவியும் சுகப்படுவா. ஐ சின்சியர்லி விஷ் ஹர் வெல். லெட் இட் ஹேப்பன் சார். மிஸ்டர் பாலு, ஆல் தி பெஸ்ட்.
1: நீங்க தனியா போறது இல்லை.

0: visiting some guest?
1: Yes, sir.
0: Thank you.
1: Vanga, ma. Vanga. Sumati? Vanga. Ukkarenge. Please. Madhuyamma.
2: Namaskarenge.
3: Namaskaram.
2: Indanga. Ama. Avanga purushan.
1: உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு.
2: பாலுவை பத்தி நான் கேள்விப்பட்டது.
1: என்ன விஷயம்?
2: கேட்க கூடாதது கேட்டேன். அவர் உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்காருன்னு.
1: கேட்க கூடாதது இல்ல, கேட்க வேண்டியதே கேட்டீங்க.
2: அவர் எங்க இருக்காரு? நான் பார்க்கணுங்க.
4: மாதவியம்மா, வேணும் நீங்களும் புது குடித்தனம் ஆரம்பிச்ச நாள். அவனுக்கு ஒரு பெரிய பண்டிகை. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குடிச்சாலும் எங்க அலைஞ்சாலும் வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமாய் எல்லா கோயிலுக்கும் போய் உங்க ரெண்டு பேரு பேர்லயும் அர்ச்சனை செய்வான். உண்மை சொல்ல போனா அவன் வருஷத்துல 364 நாள் உயிரோடு இருக்கிறத இந்த ஒரு நாளுக்காக தான்.
2: அவர் ஏன் இப்படி ஆனாரு, ஏன் மாறினாரு?
1: அந்த நாட்டியக்கலைக்கே தன்னை அர்ப்பணிச்சு வாழ்க்கையை பயனுள்ளதாக்கலாம் நினைச்சான். அதுக்குள்ள அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்த அம்மாவும் போயிட்டாங்க. யாரு உறுதுணையா இருந்தா மலையளவு பலம்னு நினைச்சானோ அவங்க. அதான் நீங்களும் போயிட்டீங்க. கனவெல்லாம் கானல் நீரா போச்சு. தனிமையை ஒதுக்கி வைக்கிறதுக்காக அவன் குடிய நெருங்க தொடங்கினான். இன்னைக்கு அந்த மரணப்பிடியிலவன் செத்துக்கிட்டு இருக்கான்.
2: நடந்தது நடந்து போச்சு. நான் அவரையும் ஊருக்கு அழிச்சிட்டு போறேன். பெரிய டாக்டர் கிட்ட அவர் காமிக்கிறேன். அவர் நிச்சயமா குணமாயிடுவார். பழைய பாலுவா அவர் மாறிடுவார்.
1: வேண்டாங்க. நெத்தி குங்குமத்தோட சுமங்கலியா பார்த்த உங்க மலர் முகத்தை இந்த நிலையில பார்த்த அவன் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவான். அப்படியே விட்டுடுங்க. கற்பனையில கிடைக்கிற ஆனந்தத்துல தண்ணியே இழக்கிற மயக்கத்துல அவங்க அதை முடிஞ்சு போயிடும்.
2: இல்லைங்க, அந்த அளவுக்கு விடக்கூடாது. அந்த கலைஞர் கதை முடியவே கூடாது. நீங்க எனக்கு துணை இருந்தா.
1: என்னம்மா, என் பாலுவ நல்லபடியா வாழ வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சொல்லுங்க, என்ன செய்யணும்?
5: ஏன் மம்மி, திடீர்னு எந்த ஊருக்கு போறோம்?
2: டாக்டர் தாத்தா ஊருக்கு. அங்க போய் கொஞ்ச நாள் இருந்து நீ டான்ஸ் கத்துக்க போற.
5: இன்னும் புதுசா கத்துக்க என்ன இருக்கு? எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் பாராட்டு கூட வாங்கியிருக்கேன்.
2: அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு.
5: பாலகிருஷ்ண.

0: Are you joking? உங்ககிட்ட எப்படி ஜோக் பண்ணுவா? சரி சரி டைம் ஆச்சு. நோ, என்ன பத்தி அவ்வளவு கேவலமா எழுதினப்புறம் நான் அவன்கிட்ட
1: சைலு.
0: பாலகிருஷ்ண சார் உனக்கு குரு. நான் அவன்கிட்ட கத்துக்க மாட்டேன்.
1: கத்துக்க போறேன்.
2: என்னது? டான்ஸ். டோன்ட் பீ எ ஃபூல். நிஜமான கலை எப்பவும் செத்து போச்சு. யாரும் இப்ப டான்ஸ் கத்துக்கிறாங்களா? நான் கத்து கொடுக்குறேன். அது நடக்காது. ரெண்டு பேரும் நடக்காது.
3: நடக்கணும், நடந்து ஆகணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன்.
2: ஒரு வாட்டி இப்படித்தான் என்ன விவகாரத்துல மாட்டி விட்டேன். 50 ரூபாய்க்க ஒரு பொட்டக்குட்டி நாட்டியத்தை பத்தி எழுதுறான். என்னாச்சு இப்ப மறுபடியும் வேண்டாம் வேலையா? நோ, உனக்காவது புத்தி இருக்கணும், எனக்காவது புத்தி இருக்கணும். திரும்பி போக வேண்டிதான். வண்டி திருப்பு. ஸ்டாப் த ட்ரெயின். ஹோல்ட் ஆன். செயின் எழு.
4: மிஸ்டர், மிஸ்டர்,
3: சும்மா இருங்க. எழுடா, எழு. நமக்கு புள்ளி இல்லைன்னா என்னங்க? பாலு தான் நம்ம புள்ளன்னு பெருசா சொன்னியே. பாருடி, நீங்க அண்ணி இல்ல, எங்க அம்மான்னு சொன்ன உத்தம புத்திரன். ரயில நிறுத்திட்டு வீட்டுக்கு போலாங்கிற போலாம். சாகர் நிலைமையில கூட மருந்து வாங்க வக்கு இல்லன்னு அழுதுகிட்டு அங்கேயே சாகலாம்.
2: அது இல்லடா ரகு, இந்த நிலைமையில டான்ஸ் எல்லாம் எப்படி? எனக்கு என்னமோ இஷ்டம் இல்ல.
3: வேணாண்டா, உனக்கு இஷ்டம் இல்லாத வேலை நீ செய்ய வேண்டாம். ஏதோ நான் ஆசைப்பட்டேன். என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க பணம் இல்ல. அவங்க உனக்கு வீடும் கொடுத்து பெரிய சம்பளம் தரேன்னாங்க. அந்த பணத்தை வச்சு உங்க அண்ணியை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டா அப்புறம் கடவுள் விட்ட வழியன்னு என்னென்னமோ நினைச்சேன். பரவாயில்லடா, 4 வருஷத்துக்கு அப்புறம் சாக போறோம். 4 நாள் சாகட்டுமே. யாருக்கு என்ன? என்னடி பாத்துக்கிட்டா இருக்க? எல்லாத்தையும் எடுத்துவே. ஏதோ ஸ்டேஷன் வருது, இறங்க. அடுத்த வண்டியில் ஊருக்கு போலாம்.
2: எல்லாத்தையும் கோபப்பட்டு.
5: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: சைலோ, நீ போய் பிராக்டிஸ் ரெடியாகும்மா.
1: மாஸ்டருக்கு கொடுக்க வேண்டியது?
0: அதை பேக் பண்ணி அவுட் ஹவுஸ்ல வைக்க சொல்லுமா. கமான் பாலு, கமான்.
1: வாங்கம்மா. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: எப்படி இருக்காங்க அண்ணி?
2: ஸ்பெஷல் ரூம் ஏற்பாடு செய்ய சொல்லி நீங்க சொன்னீங்களாமே, உங்க புண்ணியத்துல நோயாளிங்கிற பேர்ல இவ்வளவு புருஷங்கிற முறையில நானும் ராஜபோகம் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
1: சேச்சே, இது என்ன பேச்சுங்க? இவங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும், அதான் என் பிரார்த்தனை. பாலு மாஸ்டர் என்ன செய்யறாரு?
3: அவர் கூட வெளியே போயிட்டாரம்மா.
1: அவரை வெளியே விட வேண்டாம், ஏதாவது கேட்டா நீயே கொண்டு கொடுன்னு சொன்னல்ல.
3: சொன்னம்மா, ஆனா என்னமா தீர்த்தம் தீர்த்தம்னாரம்மா, என்னன்னு தெரியலம்மா. பாவம், வெறும் கிளாஸ் அங்கேயே வச்சுட்டாரம்மா. அண்ணிய பார்த்துட்டு வரேன்னு ஆஸ்பத்திரிக்கு போனாரம்மா.
1: ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா?
3: ஆமாம்மா.
4: இப்படியா
1: இந்த மழையில கிணத்து மேல கால் தவறினா தலை சுத்தின?
4: மாதவி, எனக்கு மட்டும் அவ்வளவு சீக்கிரமா சத்து போறையும் இருந்தா இவ்வளவு நாள் பொழைச்சு கிடப்பேனா? பார்வதி தேவி மாதிரி, பார்வதி தேவி ஆட்டம் ஒண்ணு இங்க பார்க்கத்தான் முடிஞ்சிருக்கும். இந்த ஊருக்கு நீ எங்க வந்த?
1: சைலஜா யாருன்னு தெரியுமா?
4: என்ன சொல்ற? சைலஜா, இஸ் இட்? அது எப்படி நான் கண்டுபிடிக்காம போனேன்? எப்படி ரொம்ப பிரமாணப்படுத்த?

0: பிரமாதம். அந்த முத்திரை திரை பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணா அதுக்காக போய் நான் ஃபூல் எழுதுறதா?
1: உள்ளதை எழுதுறது விமர்சனம், அதில் தப்பு என்ன இருக்கு?
0: தப்பு இல்லைங்கிற தலகணத்தினாலதான் அன்னைக்கு சைலஜா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன மன்னிப்பு கேட்கல. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் வெக்கப்பட போறது.
1: சின்ன பொண்ணு அதுகிட்டே
0: உங்ககிட்டயும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட
1: அவர் எங்க இல்ல?
0: ஓ, அங்கே இருக்கற?
1: அங்கே இருக்க.
0: எப்ப வருவார்?
1: வரமாட்டேன், நான் தான் அங்க போகணும்.
0: கணக்கு சரி கட்டி கடன் தீந்து போச்சுரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நானே புரட்டு போயிடுறேன்.
1: எந்த கணக்கு தீந்து போச்சுன்னு சொல்றது? எத்தனை வர்ணங்களும் கீர்த்தனைகளும் கத்து கொடுத்தேன்னு கணக்கு பாக்குறதா? எவ்வளவு பிராந்தி விஸ்கி குடிச்சேங்கிற கணக்கு பாக்குறதா? உடம்புல எவ்வளவு நாடி நரம்புகள் அறுந்து போச்சுங்கிற கணக்கு பாக்குறதா? உடம்புல எவ்வளவு ரத்தம் நீத்து போச்சுங்கிற கணக்கு பாக்குறதா? எந்த கணக்குதான் பாக்குறது?
0: மாதவி, நான் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானே? எதுக்கா இந்த பழக்கத்துக்கு அடிமையானே? இதெல்லாம் பிளீஸ் கேட்காது. எத்தனை நாள் நான் அந்த தெய்வத்தை கூட மறந்து போயிட்டேன். என் சலங்கைய சங்கீதத்தை மறந்து நான் பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சேன். இன்னைக்கு தேவத மாதிரி நீ பிரத்யட்சமாயி அந்த தெய்வத்தை ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ. அந்த நடராஜர் பாத சாட்சியா சொல்றேன், அந்த டங்கார்ட் பாலு இனி செத்தாச்சு, இனி குடிக்க மாட்டேன். ஐ ஐ ஐ மீன் இட், ஐ மீன் இட்.
2: ரகு, வரப்போற நம்ம ஹாஸ்பிட்டல் பொன்விழா சந்தர்ப்பத்துல மாதவி 5 லட்சம் ரூபாய் நன்கொடையா தரப்போறாளாம். கிரேட், இட்ஸ் ரியலி கிரேட்.
0: அப்ப ஒரு வேலை செய்யுங்க, அதே ஃபங்க்ஷன்ல நம்ம சைலேஜாவோட டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு ஏற்பாடு பண்ணு.
3: டேய்,
0: ஆமாடா, ரேர் ஐட்டம், பாத்துக்கோ எப்படி தயார் பண்றேன்னு. டாக்டர், அந்த சைலேஜாவோட ஆட்டத்துல இந்த பழைய பாலு பார்க்க போறீங்க. நீங்க டிக்கெட்லாம் அடிச்சிருங்க. அனௌன்ஸ்.
2: ஓகே.
4: முட்டி சார்.
0: குட் டே டாக்டர்.
2: குட் டே.
4: பாலு மாதவி பார்த்துட்டேங்கிறான்.
2: ஆமா, நடந்ததெல்லாம் என்கிட்ட மாதவி சொல்லிட்டா. அந்த சமயத்தில் அவ செஞ்சதான் கரெக்ட். இட்ஸ் ரைட் திங்.
0: எங்க டான்ஸ்னால 1 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆற மாதிரி. ஓகே.
5: பாலகிருஷ்ணன் சார் எனக்கு குருதானா இல்ல வேற குருவா?
6: குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹன்னு படிச்சிருப்பே. நான் சொல்லணும்,
5: அது குருங்கிற நினைப்போட இருக்கிறவருக்கு, அந்த நினைப்போட கத்து கொடுக்கிற பெரியவருக்கு சொல்லக்கூடியது.
6: இந்த குருவும் அவ்வளவு புனிதமானவர் தாமா. நான் எதுக்காக இப்படி நடந்துக்க வேண்டியது இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லாதிருக்க கூடாது. பாலகிருஷ்ணன்,
5: எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை, கேட்க வேண்டியதும் இல்ல. அன்னைக்கு என்ன பத்தி எல்லாம் எழுதின பாலகிருஷ்ணன் ஒரு குடிகார, இன்னைக்கோ நாளைக்கோ சாக போறான்னு நான் சொன்னதும் நீ ஏன் பதறி போனேன்னு எனக்கு அப்ப புரியல. தாத்தாவை நீ சந்திக்க போறேன்னு ராத்திரிக்கு ராத்திரியே புறப்பட்ட அன்னைக்கு ஏன் போறேன்னு கேட்டேனோ? என்ன இந்த ஊருக்கு அழைச்சுக்கிட்டு வந்து அந்த ஆளை நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டு என் குருவா என் தலையில ஏன் கட்டி வச்சியோ புரியவே இல்ல.
6: அண்ணா, இவ்வளவு தூரம் நடந்திருக்கே இன்னும் புரியாதாமா?
7: சைலோ, நான் சொல்றது பூராவும் கேட்டுட்டு உங்க அம்மா தப்பு செய்திருக்காங்க.
5: ப்ளீஸ், எங்க அப்பா மேல எனக்கு எவ்வளவோ மரியாதை இருக்கு, பக்தி இருக்கு. இப்ப உன் பேச்சு கேட்டு நான் அவரை மறக்க முடியாது. அதனால்தான் சொல்றேன், நீ என் கூட வரப்போறியா இங்க இருக்க போறியா? நல்லா யோசிச்சுக்க.
7: என்ன விட்டுட்டு போயிடுவியா?
5: நம்ம வீட்டு கௌரவம் சந்திச்சிருக்கிறதுக்கு முன்ன நானாவது ஒதுங்கி போறது நல்லதில்ல. அதனால இப்போ ஒன்னும் மிஞ்சி போயிடல. உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா முடிவு பண்ணிடு.
7: தாயோட அவசியம் தீர்ந்து போச்சுங்கிற தைரியம் உனக்கு வந்ததுனால முடிவெளி சொல்லிட்டேன். வெக்க முளைச்சாச்சுங்கிற திமிரோட பறந்து போறதுக்கு அவசரப்படுறேன். சரி, உன் அளவுக்கு நீ அந்த முடிவுக்கு வந்துட்ட, என் முடிவையும் கேளு. யாருக்கு என் உதவி அவசியமோ அங்கே இருப்பேன்.

0: சரி. அப்ப நான் ஒதுங்கி போறேன். நாளைக்கு எங்க அப்பா தேவசம், நீ பிண்டம் போட வேண்டாம், நான் போட்டுக்கிறேன்.
1: முத்தி சார், பாலு,
2: இந்த தடவை ரொம்ப சிவியரா வந்திருக்கு, மனசு ரொம்ப அப்செட் ஆயிருக்கான்னு
1: நினைக்கிறேன்.
2: கமான், உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறான். செடிட்டிவ் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அவன் உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கணும்.
1: எங்க இருக்கான்?
2: தட் சைட், தட் சைட்.

0: బాలు
1: మాధవి మాధవి
0: మాధవి
1: తెలియదా నీకు అవ్వడప్పుడు హస్బెండ్కి దేవసమాడు சொல்லல என்ன சந்திக்கும் போதெல்லாம் மாதவி அதுக்காக அப்படி இருந்தா
0: அவளோட கண்ணீர் கதை உனக்கு தெரிஞ்சா உன்னால தாங்க முடியாதுன்னு உன் உடம்பு கொஞ்சம் குணமானதுக்கு அப்புறமா நடந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்தலான்னு மறைச்சு வச்சிருந்தோம் உனக்காக தாண்டா உன்னை திருத்தி மனுஷனா மாத்தி வாழ வைக்கத்தான்
1: உயிரோட இருந்தா எவனுக்கு பிரயோஜனம் சேர்த்த எவனுக்கு நஷ்டம்
0: பாலு எந்த ஒரு கலையும் தெய்வ அருளால கிடைக்கிற வரண்டா பூர்வஜன்ம புண்ணியம் பகவான் உனக்கு வழங்கின அந்த கலையை நீ உன் கையாலேயே கிள்ளி போட்டு மண்ணோடு மண்ணாக்குறது அவளுக்கு பொறுக்கல உனக்கு குணமாயிட்டா கலையும் உன் சலங்கை ஒலியும் சரித்திரம் படைக்காதான்னு ஏங்குறா பாலு சைலஜா உன் வாரிசா உருவாயிட்டா நீ சிரஞ்சீவியா இருப்பேன்னு கனவு கண்டா அதுக்காக தாண்டா பாவ புண்ணியம் பார்க்காம உன்னை பொழைக்க வைக்க பாடுபடுறா
1: சைலஜா எங்க இருக்கா
2: டாக்டர் மூர்த்தி சொல்லி அனுப்பி
0: நல்ல நேரத்தில் அவரே வந்ததுனால சரியா போச்சு ஐ திங்க் ஹி வில் பி ஆல் ரைட் சேலுவை உடனே பார்க்கணும்னு தொந்தரவு பண்றான் வீட்டில் தானே இருக்கா
2: இல்லை அவ ஊர்லயே இருக்காளோ என்னமோ
0: அப்படின்னா
1: டாக்டர் டாக்டர் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க மருந்து கொடுங்க உடம்பெல்லாம் ஊசியால தொலைங்க நான் தடுக்க மாட்டேன் ஜஸ்ட் லைக் தட் நான் இங்க என்ன பண்ணாலும் நீங்க தடை பண்ணக்கூடாது
0: பாலுக்கு இதை தெரியப்படுத்தாதீங்க நான் எப்படியாவது சேலுவை கூட்டிட்டு வரேன்
1: டேக் தி சேலஞ்ச் ப்ளீஸ்
3: எனக்கு ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்ல இஷ்டம் இல்லாதவங்க இதில் ஆட வேண்டியது இல்ல
1: சைலஜா டாக்டர் நீங்க என்ன வாழ வைக்கணும்னு இப்படி கவலைப்படுறீங்க நான் என் கலையை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ சி சைலஜா இஸ் கெட்டிங் ரெடி போங்க போய் சொல்லுங்க கத்துக்கிட்டு இருக்கு வந்துடும் செஞ்சிடுங்க திருமதி மாதவி இங்க பாராட்டின பாலகிருஷ்ணங்கிறது நான் தான் பெரிய சபையில் என்னை உயர்த்தி பேசுறதே நடன கலைஞனான மக்களோட பாராட்ட பெற அதிர்ஷ்டத்தை எதையுமே கூட இருந்து என் தாயார் பார்க்காமலே போயிட்டாங்க அந்த அம்மா கூட என்னுடைய வாழ்க்கை வழி மாறி போயிடுச்சு ஒளி இழந்துடுச்சு அந்த ஒரு நிலையிலிருந்து என்னை மனுஷனாக்கி பாலுக்கு புனர்ஜென்மம் கொடுத்தது இந்த தேவதை பிரதிபலனாக எதையுமே தர இயலாத அருமை எழுதின மாரி சைலஜா நாட்டியம் மூலம் என் வித்தையை பரிசளித்து அந்த மாசில்லா தாய்க்கு என் நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்கிறேன்

0: இசை இளையராஜா, வசனம் பஞ்சு அருணாச்சலம், கதை திரைக்கதை இயக்கம் கே விஸ்வநாத்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

போர்னோதயா மூவி கிரியேஷன்ஸ் வழங்கிய சலங்கை ஒளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் கமலஹாசன், ஜெயபிரதா, சரத்பாபு, எஸ் பி சைலஜா, அருண்குமார் மற்றும் பலர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:20. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பகலின் பரபரப்பில் இருந்து மாலை நேரத்தில் இனிமைக்குள் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல பாடல் கேட்டால் மனசுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். புதிய பாடல்கள், புதிய இசை, புதிய உணர்வுகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து இன்றைய பொன்மாலை பொழுதை இசையால் நிரப்புவோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் மன்னன் வரிகளில் பாடல்கள். முதல் பாடலாக ஒலிக்க வருவது ரொம்ப பக்கவா மாஸ் கிளப்பின ஒரு படம்னே சொல்லலாம். காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 5:56. இன்னைக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில மன்னன் வரிகளில் பாடல்கள் அற்புதமாக கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து சுனந்தா குரலில்.

இன்று பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மன்னன் வரிகளில் பாடல்கள் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் அறிவு அவர்களின் வரிகளில் ஒரு ராப் பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு.

இன்று பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மன்னன் வரிகளில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் 5:20 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் அறிவுமதி அவர்களின் வரிகளில் கே சித்ரா மற்றும் இளையராஜா குரல்களில்

நிகழ்ச்சியின் நிறைவாக திருவருட்செல்வர் தெய்வீகமான பாடலோடு முடிப்போம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன். பி. சுஷிலா குரலில்.

மாலை பொழுது நிறைவுற்றது. நேரம் 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: திரை இசை கேட்டீர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் மற்றும் சிபிஐ வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்பட தூய்மைக்கான இலக்கு பகுதிகளை சுத்தப்படுத்தவும், தூய்மை பணிகளில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும், கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்றுவதன் மூலம் சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இந்த இயக்கத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். தூய முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஸ்வச்சதா பணிகளில் மக்கள் பங்கேற்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் இவ்வாண்டு தூய்மையே சேவை இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த இயக்கம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: 2017ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட தூய்மையே சேவை இயக்கம் ஸ்வச் பாரத் இயக்கத்தின் முக்கிய தூணாக தற்போது மேம்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படும் தூய்மையே சேவை இயக்கத்தின் போது மக்கள் தங்களின் வீடுகளுக்கு வெளியிலும் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இதன் மற்றொரு பகுதியாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று பொது இடங்களை சுத்தப்படுத்துவதற்கான சிறப்பு தூய்மை இயக்கங்களும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படுகின்றன. இது அல்லாது தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதையொட்டி அன்றைய தினம் சிறப்பு ஸ்வச்சதா பணிகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை 12 கோடி கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதும், இதனால் பொது இடங்களில் மலம் கழிக்கும் பழக்கம் மறைந்து பெண்களின் கண்ணியம் மேம்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும், முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா மாநாடு குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் சர்வதேச செமிகண்டக்டர் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள செமிகான் இந்தியா மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 300 பன்னாட்டு நிறுவனங்கள், 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதி குழுவினர் பங்கேற்க உள்ளனர். இந்த 3 நாள் மாநாட்டில் துறையின் முக்கிய போக்குகள் மற்றும் சவால்கள் குறித்த நிபுணர் உரைகள், விவாத அரங்குகள் மற்றும் சிந்தனை அரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும், 12 மாநில அரசுகளுக்கும் மற்றும் ஸ்டார்ட் அப் துறையினருக்கும் பிரத்யேக அரங்குகள் இடம்பெற உள்ளன. இந்திய நிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் களமாக இம்மாநாடு அமைவதும், உலக அளவிலான செமிகண்டக்டர் துறையில் நம்பகமான கூட்டாளி நாடாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நாளையுடன் 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. 2023ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 30 லட்சம் பயனாளிகள் பதிவு செய்யப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18

0: விதமான பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நவீன கருவிகள், நிதி உதவிகள் மற்றும் சந்தை தொடர்புகள் வழங்கப்படுவதால் கைவினைக் கலைஞர்களின் உற்பத்தி திறனும் வருவாய் மற்றும் தொழில் முனைப்பு ஆற்றலும் மேம்பட்டு உள்ளது. விஸ்வகர்மா திட்டத்தின் 3ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் சார்பில் கொல்கத்தாவில் நாளை நடைபெறவுள்ள விழாவில் துறையின் அமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி, மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மாதம் 15,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் ஊழியர்களை கட்டாயம் இபிஎஃப் திட்டத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்ற விதிமுறையை 25,000 ரூபாயாக மாற்ற மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மேலும் 51 லட்சம் தொழிலாளர்களை இபிஎஃப் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து சமூக பாதுகாப்பு வழங்க இதனால் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இம்முடிவினால் அரசுக்கு ஆண்டுக்கு 11,339 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் அவர் கூறினார். 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இபிஎஃப் திட்டத்திற்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்படாத நிலையில் 2014 செப்டம்பரில்தான் இது 15,000 ரூபாயாக கணிசமான அளவில் உயர்த்தப்பட்டதாகவும், அதற்கு பின்னர் முறையான வேலைவாய்ப்புகள் மற்றும் ஊதிய விகிதங்கள் அதிகரித்து இருப்பதை கருத்தில் கொண்டே ஊதிய வரம்பு தற்போது மேலும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை, அசையாத உறுதிப்பாடு மற்றும் அயராத முயற்சிகளால் கோடிக்கணக்கிலான மக்கள் ஊக்கம் பெறுவதாகவும், முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தன்னலமற்ற சேவைகள் தொடரும் வகையில் நல்ல உடல் நலத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை எல்லாம் வல்ல இறைவன் வழங்க தாம் வேண்டுவதாகவும் பிரதமருக்கான வாழ்த்து கடிதத்தில் முதலமைச்சர் கூறியுள்ளார். வளமான புதுச்சேரியை உருவாக்குவதற்கான மாநில அரசின் முயற்சிகளுக்கு மத்திய அரசு வழங்கி வரும் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆதரவை புதுச்சேரி மிகவும் மதிப்பதாகவும், புதுச்சேரி மக்கள் மீதான பிரதமரின் அக்கறைக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மேலும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம், காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சலீம் உள்ளிட்டோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்தபோது முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டவர்களும், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தபோது கட்சியின் மாநில தேர்தல் பொறுப்பாளர் திரு ஜெகத் ரட்சகன், மாநில திமுக அமைப்பாளர் திரு சிவா உள்ளிட்டவர்களும் உடன் இருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் இன்று தாக்கலான 13 மனுக்கள் உள்பட மொத்தம் 15 வேட்புமனுக்கள் தாக்கலாகி உள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி கலால் துறையினர் மேற்கொண்ட தீவிர சோதனைகளின் போது 12,246 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 65 வயது நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பருவமழை காலத்தில் டெங்கு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட இதர துறைகளின் பங்களிப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் சுகாதார ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள் மூலம் கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்பவர்கள் கொசு கடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தவும், வீடுகளில் ஜன்னல் வலைகள் மற்றும் கொசு விரட்டிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் கல்வி, உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறையின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இளைஞர் நற்பணி மன்றங்கள் மற்றும் இதர மக்கள் சேவை இயக்கங்களும் சமூக பொறுப்புடன் கொசு ஒழிப்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமென சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் செய்திக்குறிப்பு ஒன்றில் கேட்டுக்கொண்டுள்ளார். காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று கோவை, நீலகிரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக

கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவனப்பள்ளியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இணைந்த நீடித்த வளர்ச்சி சாத்தியம்தான் என்பதை இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியில் சமரசம் செய்து கொள்ளாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த மான்ட்ரியல் ஒப்பந்த இலக்குகளை இந்தியா விஞ்சி இருப்பதே இதற்கு சான்றாகும் என்று அவர் இன்று மும்பையில் 32வது உலக ஓசோன் தின விழாவில் பேசுகையில் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யசோபூமியில் 5வது செமிக்கான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் மற்றும் சிபிஐ வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. உங்கள் இல்லங்களில் தெய்வீக அலைகளை நிரப்ப வருகிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி.

நேரம் 6:30:34. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பக்தி மனம் கமழும் மனோரஞ்சதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜகஜனனி என தொடங்கும் பிரியா சகோதரிகள் பாடியது.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 8:30 மணிக்கு சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாள் முன்னிட்டு ஆற்றும் உரை. கேட்க மறவாதீர்கள் நேர்களே. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஸ்ரீ மாதவா என தொடங்கும் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியது.

இனி கேட்கலாம் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் அறிவிப்புகள். இன்று இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பன்னிச் செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாள் முன்னிட்டு ஆற்றும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதனிடையே 7:15 தமிழல் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

என்னை கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையின் இன்றைய இரவு நிகழ்ச்சி நிரல். இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். எட்டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:07:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி கேட்கலாம் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 ஏனே தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 6:15

ஐந்துக்கு தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள். 7:25 நலமாய் வாழ பொடுகு முதல் சொரியாசிஸ் வரை தலையில் வரும் பிரச்சனைகளை எப்படி அடையாளம் காண்பது விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள்.

புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள்.

7:30 அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் அந்நீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 8:02-8:45 தகவல் தளம். 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 அரங்கிசை, லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம், சென்னை அஞ்சல்.

10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: சிந்தனை தெளிவின் அவசியம். நெறிப்படுத்துபவர் எஸ் ஜெயஸ்ரீ அவர்கள். 12 மணிக்கு வளமான பாரதம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி. அமைப்பு: மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பனிரெண்டு 30க்கு பன்னிசை மாலை, காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்க்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜி சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், எம் எஸ் பாலீஸ்வரன் லக்ஷ்மி அவர்களின் பாட்டு. நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4:00 வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு. 5:00 பொன் மாலை பொழுது, நிலவு என தொடங்கும் திரைப்பட பாடல்கள். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சனம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரை, 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல். மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி வி மோகன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் வி சரவணன் அவர்கள். வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 7:12. முதன்மேலை வரிசையில் மீண்டும் கேட்கலாம் திரை இசை. துள்ளல் நிறைந்த பாடல் உங்கள் இல்லங்களில். தொடக்கமாக பார்த்தீன் ரசித்தீன் திரைப்படத்திலிருந்து யுகேந்திரன் மற்றும் ரேஷ்மி குரலில்.

இரவு 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர், உயிரின் உறவை நாடகம் எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தில் திரைப்படத்திலிருந்து மாணிக்க விநாயகம் குரலன்.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 439,000 அதிகரித்தது என்றும் இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20 லட்சமாக அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான உச்சவரம்பை 15,000 to 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதன்படி 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 25,000 வரை ஊதியம் பெறுபவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பங்கு 12%, தொழிலாளர்களின் பங்கு 12%, மத்திய அரசின் பங்கு 1.16% இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாயிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும் இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரகப் பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியேலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார்.

1498 பரிசுப் பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி சராய்ப்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீட்டு கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு வி டி சதீசன் கூறினார். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர் குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை

0: நடத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.

புடலையில் பட ஈ தாக்குதலும் மேலாண்மையும் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தாக்குதலின் அறிகுறிகள்: கால்களற்ற புழுக்கள் காய்களின் உட்பகுதியில் உள்ள திசுக்களை உண்ணும். காய்களிலிருந்து பழுப்பு நிற திரவம் வடியும். காய்கள் உருக்குலைந்து காணப்படும். காய்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே உதிர்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்தும் முறை: தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்துவிட வேண்டும். கூட்டுப்புழுக்களை கோடை உழவு செய்து மண்ணிலிருந்து வெளிக்கொணர்ந்து சேகரித்து அழிக்கலாம். பீர்க்கன்காயை கவர்ச்சி பயிராக பயிரிட்டு அதன் இலையின் அடியில் சேரும் ஈக்களை மாலத்தியான் 0.1% தெளித்து அழிக்கலாம். சிற்றனெல்லா எண்ணெய், நீலகிரி மர எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம் மற்றும் லாக்டிக் அமிலம் இவற்றை கவர்ச்சி பொருளாக வைத்து ஈக்களை கவர்ந்து இழுக்கலாம். நச்சு உணவு: மெத்தைல் யூஜினால் மாலத்தியான் இரண்டையும் சம அளவு கலந்து 1:1 ஒவ்வொரு பாலித்தீன் பைகளிலும் 10 மில்லி அளவுக்கு எடுத்து நச்சு பொறியாக ஹெக்டேருக்கு 25 பைகள் வைக்க வேண்டும். பாலித்தீன் பைகளில் 5 கிராம் கருவாடு மற்றும் 0.1 மில்லி மாலத்தியான் வைத்து பைகளில் துளையிட்டு பொறியாக பயன்படுத்தி ஹெக்டேருக்கு 5 வைத்து ஈக்களை கவர்ந்தடிக்கலாம். கியூலூர் ஆண் ஈக்களை ஈர்க்கும் இந்த ரசாயன பொறியை ஏக்கருக்கு 20 முதல் 25 என்ற எண்ணிக்கையில் பூக்கும் தருணத்திற்கு முன்பே வயலில் தொங்கவிடவும். தெரிவிக்கப்படும் ஏதாவது ஒரு மருந்தினை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். மாலத்தியான் 50 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் கலந்து தெளிக்கலாம். ஸ்பினோசாட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3 மில்லி முதல் 0.4 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.

கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணையக்குனர் அவர்கள் வாழை நூற்புழுக்களும் அதன் மேலாண்மையும் குறித்து கூறியுள்ளதாவது, வாழை வேர் அழுகல் நூற்புழு, பிராட்டிலென் காஸ் காஃபியே இடம்பெயரும் ஆக ஒற்றுண்ணிகள், இவை வாழையின் வேர்புறத்தை அரித்து ஏற்படுத்தும் புண்களால் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைந்து குலையின் அளவு குறைந்து 20% வரை மகசூல் இழப்புக்கு வழிவகுக்கின்றன.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்மொழிக்கச்சிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பும், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணி வரீங்கம்மா?
2: ஒரு 50 வருஷமா பண்ணிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி பூச்சி மருந்தியா எல்லாமே அடிச்சு யூரியா டிஏபி எல்லாமே போட்டாங்க. இப்ப எதுவும் போறது இல்ல. 20 வருஷமா இப்ப ஆர்கானிக் பண்ணிட்டு வரோம்.
1: நீங்க பிறந்த ஊரு
2: பரிக்கல்பட்டு?
1: கட்டிக்கிட்டது கண்டமானடி.
2: ஆமா.
1: அப்பா வளர்க்குறாங்க இல்லைங்களா?
2: ஆமா.
1: அப்ப வந்து விவசாயம் நல்லா இருந்ததா?
2: ஆ, விவசாயம் நல்லா இருந்துச்சு.
1: எவ்வளவு இருந்தது?
2: அது ஒரு 6 ஏக்கர் இருந்துச்சு.
1: பரிக்கல்பட்டுல 6 ஏக்கர் விவசாயம் இருந்தது.
2: ஆமா.
1: உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர்?
2: கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்காங்க.
1: உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க?
2: எங்களுக்கு நிலம்லாம் இல்லை சார். தாத்தா கோவத்தில் வித்துட்டாரு. வித்துட்டு எல்லாருக்குமே காசா பிரிச்சுட்டு எங்களுக்கு நகையாக செஞ்சு போட்டாரு.
1: இங்கே எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குமா?
2: இங்கே 10 ஏக்கர் இருக்கு சார்.
1: என்னென்னலாம் பயிரிடுறீங்க?
2: எல்லா நெல்லும் ஒரு 75 ரகம் பயிரிடுறோம்.
1: 75 ரகமா?
2: ஆமா சார்.
1: ஒரே டைமா அப்பப்பையா?
2: இல்லை, ஒரே டைம் தான். ஒரே சம்பா போகம் மட்டும்தான் பயிர் வைக்கிறோம். கொஞ்சமாக வேற நெல்லுக்கு மட்டும் கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம். மீதி நிறையா பண்ணுறது மட்டும் ஒரு 5-6 ஜீரக சம்பா, தோயமல்லி, கருப்பு கவுனி இதெல்லாம் சாப்பாட்டுக்காக நீத்திக்கணும் சார்.
1: ரசாயன உரமா இயற்கை விவசாயமா?
2: இயற்கை விவசாயம் தான்.
1: முழுக்க முழுக்க?
2: ஆமாம், முழுக்கவே இயற்கை தான்.
1: ஏன் இயற்கை விவசாயத்துக்கு மாறினீங்க? நீங்கள் மாறினீங்களா இல்லை உங்கள் வீட்டுக்கார் மாறினார்?
2: எங்கள் வீட்டுக்கார் தான் மாறினார் சார்.
1: ஏன் மாறினார்?
2: அது மருந்து அடிக்கும் போது மாய் காய்ச்சி அங்கேயே விழுந்துட்டாரு. அங்கேருந்து கூப்பிட்டு வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டும் போய் குளுக்கோஸ் எல்லாம் ஏறினார். என்ன மருந்து அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருக்கு சொல்ல தெரியல, வாய் வரல. அது பேனாவெல்லாம் எழுதி காட்டினா பாட்டு டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்து சரி பண்ணார்.
1: பாருங்க, ரொம்ப ஆபத்தில்.
2: ரொம்ப ஆபத்தில் ஆயிடுச்சு. அதுலேருந்து தான் மாறிட்டார் சார்.
1: அப்போ ரசாயன எவ்வளோ விஷத்தன்மை உடையது?
2: ஆமாம், விஷத்தன்மை சார்.
1: கண்டமானடி நில அமைப்பெல்லாம் சொல்லுங்க. உங்க ஊர்ல என்ன நிலம் பயிரிடுறாங்க? முழுக்க நிலமா எப்படிங்க?
2: முழுக்க நிலம் தான். நிலம் கரும்பு, சவுக்க, காய்கறி பண்றாங்க, வெண்டை, கத்திரி இதெல்லாம் போறாங்க. நெல்லு தான் நிறைய.
1: பக்கத்துல 6 ஏரி,
2: பக்கத்துல ஆழங்கல்னு ஒண்ணு போகுது. அது பெண்ணத்துல தண்ணி வந்ததுன்னா அதுல வரும். அதனால தண்ணி பாய்ச்சல்லாம் நம்மளுக்கு கிடையாது. போர் தான்.
1: வேலைக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்களா உங்க ஊர்ல?
2: ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. வயசானவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் வராங்க. ஆட்கள்லாம்
1: வரமாட்டாங்க.
2: வராங்க, 400 ரூபா வந்து வாங்கினு 2-3 மணி நேரம் ஆளுங்க வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான் போயிடுறாங்க. கூட மாட நம்மளும் கூட செஞ்சுக்கிறோம். பொண்ணுங்க வந்து வராங்க, 200 ரூபா வாங்கிட்டு போயிறாங்க, 3 மணி நேரம் வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். களை எடுக்கலாம் வராங்க.
1: இயற்கை வேளாண்மை என்ன எதுக்காக சொல்றாங்க?
2: இயற்கை வேளாண்மை எல்லாத்துக்குமே நல்லது, அதுக்காக இயற்கை வேளாண்மைக்கு வரணும்ன்றாங்க.
1: இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்தி பண்றாங்க.
2: நம்மளே செய்யணும், அது வெளியில இருந்து வாங்க கூடாது.
1: மருந்து அடிக்காம?
2: மருந்து அடிக்காம நம்மளே எல்லாத்தையுமே செய்யலாம். ஜீவாமிர்தம், அமித கரைச்சல், பஞ்சகவியா, மீன், நம்மளே எல்லாமே நம்மளே ரெடி பண்ணணும். நம்மளே ரெடி பண்ணி எல்லாமே போடணும்.

0: அதனால இயற்கை வேளாண்மை பண்றதால விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாம மக்களுக்கும் அதனால என்ன பயன்கள் இருக்கு?
1: நோய் இல்லாமல் வர்றாங்க சார் எல்லாருமே. அந்த மருந்து அடிச்சு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு என் நிறைய பேர் வராங்க சார்.
0: இப்போ நீங்க இயற்கை வேளாண்மையில என்னென்னலாம் பயிரிடுறீங்க?
1: கேழ்வரகு, பனிவரகு, குதிரை வாலி, சிறுதானியம் அதெல்லாம் பண்ணிட்டு வரோம் சார். உளுந்து பண்றோம், பச்சை பயிர் பண்றோம்.
0: இயற்கை வேளாண்மைக்கும் ரசாயன உரங்கள் பயன்படுத்தி பண்றோம் இல்லையா?
1: ஆமா.
0: அதுக்கு இல்ல வேறுபாடு என்னம்மா?
1: இது நிலம் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி கோடு கீழ்ச்சின்னு தான் போவோம், கலப்பை விட்டாங்கன்னா இப்போ நல்லா பொல பொலன்னு நல்லா இருக்கு. காலு வச்சோம்னா குத்துறமே இருக்கும், இப்போ நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு, நல்லா நல்லா இருக்கு. மம்பட்டி போட்டோம்னா அந்த இடத்துல மண்புழு நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி மண்புழு ரசாயனம் போட்டு பூச்சி மருந்து அடிச்சோம்னா அதில் மண்புழுலாம் இருக்காது, எல்லாமே செத்துடும்.
0: இப்போ ஒரு சில விவசாயிகள் சொல்றாங்க, அதாவது ரசாயன உரங்கள் பயன்படுத்தி பண்றதால விளைச்சல் அதிகமாக வரும், இயற்கை விவசாயம் பண்ணும்போது விளைச்சல் கம்மியாக இருக்கும், அது உண்மையாங்களா?
1: அது விளைச்சல் அதிகமாக வருது சார். அதிகமாக வந்தால் அது லாபமே இல்லையே. அது 1000 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க மூட்டை, இது 3000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களே.
0: ரசாயன உரங்களை மக்கள் தவிர்க்கிறாங்க.
1: ஆமாம், இதை வந்து கமிட்டியில் போடக்கூடாது, தனியாக எடுக்கிறாங்க இதுக்குன்னு தனியாக அந்த மாதிரி இடத்துல எடுக்கணும். அப்படி வாங்கலாம், நம்ம உரிச்சி நெல்லை அரிசியாக ஆக்கி நிறைய உற்பத்தி பண்ணலாம் சார்.
0: இப்போ இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது நிலத்தை எப்படி தயார்படுத்துறது?
1: கோடை உழவு ஓட்டணும், ஓட்டினப்பாடு பழதானியை விறைக்கணும், விறச்சி 40 நாள் கழித்து மடக்கி ஓட்டிட்டு நாற்று விட்டு திருப்பி நடணும். அப்போ தான் ஈடுபடலாம். புண்ணாக்கு ஓடுவோம் நாங்கள், இலக்கை கரைச்சலுக்கு தான் முன்னாடியே கொடுத்துட்டோமா, அதை விட்டு புண்ணாக்கு மட்டும் போட்டாசு போதும் சார். அப்புறம் ஜீவாமிர்தம் அமித கரைச்சல் விடுவோம்.
0: விதை வாங்கினா?
1: விதை வீட்டிலே தானே இருக்கு, விதை வாங்கறதில்ல.
0: வாங்கறதில்ல?
1: வாங்கறதில்லை, வீட்டில் இருக்கிற வரையை விட்டுக்கிறோம்.
0: நாற்று வந்து ட்ரேவில் பண்ணுறது தான்.
1: ட்ரேவில் பண்ணுறோம், 5 நாளில் எடுத்து நட்டுறோம்.
0: கை நடவு தான்.
1: கை நடவும் போடலாம், மிஷின் நடவும் போடலாம். மிஷின் இருக்கு வீட்டில், மிஷின் நடவே போடுறோம்.
0: எந்த நடவு நல்லா சிறந்த அதிக மகசூல் வர்றதுக்கு?
1: கை நடவு நல்லா இருக்கும், மிஷின் நடவும் அது நல்லதான் சார்.
0: மிஷின்கள்லாம் எவ்வளோ வாங்குறாங்க? மணி கணக்கா?
1: ட்ரே கணக்கு சார்.
0: நடுறதில்ல?
1: ஆமாம் நடுறது.
0: திரு மணியெல்லாம் ஒன்றும் அது கணக்கு இல்லை?
1: ஆஹா, கணக்கு இல்லை.
0: ட்ரேவில் நாற்று திருதோ?
1: ஆமாம் ஆமாம் சார். 1 ஏக்கருக்கு 100 தட்டு நடுறாங்க, அது வந்து 25 ரூபாய் வாங்குறாங்க, 30 ரூபாயும் வாங்குறாங்க, அந்த மாதிரி நடுறாங்க.
0: இப்போ இயற்கை வேளாண்மைக்குன்னு இடைவெளி எவ்வளோ விட்டு நடணும்?
1: 3/4 அடிக்கு 1 அடி. அதில் கோணா விடர் ஓட்டினா நல்லா போத கட்டிங்க நல்லா வருது. சும்மா கையால் காலை எடுத்தோம்னா அவ்வளோ போகிறத கட்டலை. கோணா விடர்னு 2 தடவை ஓட்டணும், 45 நாள் கழிச்சு 1 களை எடுத்தாப்போ.
0: எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த இடுபொருட்கள் இடுவீங்க?
1: அதான் 1-5 நாள் கழிச்சே ஜீவாமிர்தம் அமிர்த கரைச்செல்லாம் விடலாம்.
0: ஜீவாமிர்தம் அமிர்த கரைச்சல் மீன் அமிலம் இதெல்லாம் பண்றீங்களா?
1: ஆ, பண்றேன் சார்.
0: நாத்து கொஞ்சம் வளர்ந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ணுங்க? ஜீவாமிர்தமா, மீன் அமிலமா, இல்ல வந்து இயற்கை இடுபொருட்கள்ல எதை இடுவீங்க?
1: ஜீவாமிர்தம் தான் விடுவோம் சார்.
0: வளர்ந்ததுக்கு ஒரு இது, கதிர் விட்ட உடனே ஒரு இது, அது மாதிரி?
1: அது மாதிரி இல்ல சார், நாங்க ஜீவாமிர்தம் அமிர்த கரைச்சல் 15 நாளைக்கு 1 வாட்டி விட்டுனே இருக்கோம். வளரலன்னு வச்சேன்னு 5 கொஞ்சம் அடிப்போம். மீன் அமிலம் அடிச்சோம்னா ஒரு தீனி போட்ட மாதிரியே இருக்கு, நல்லாவே இருக்கு, அது அடிக்கிறோம்.
0: ஸ்ப்ரேவா இல்ல தண்ணி?
1: தண்ணியில விட்டா நிறைய ஆகும், இது ஸ்ப்ரே பண்ணோம்னா கம்மியாகும்.
0: களைலாம் அதிகமாண்டுமா?
1: களைலாம் வராது சார், நேரடி வேடிப்பு பண்றோமே அதுக்கு தான் களை நிறைய வரும், இதுல களை நிறைய வராது சார்.
0: இயற்கை வேளாண்மை பண்றதுல அதிகமாக களை வராது?
1: வராது சார்.
0: பூச்சி நோய் தாக்குதல் தென்படுச்சுன்னா அதுக்கு என்ன
1: பண்றீங்க? அதுக்கு 5 இலை கரைசல் ரெடி பண்ணி பண்றோம் சார்.
0: ஜீவாமிர்தம் எப்படி தயாரிப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்களா? என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும்?
1: 10 கிலோ சாணம் வேணும், 10 லிட்ரு கோமியம் வேணும், இப்போ 1 கிலோ மாவு, எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பயிர் மாவாக இருக்கணும். அது போட்டு கரைச்சி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு மேலே அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரி இருக்கும், அதை தண்ணியோட ட்ரிப்பில் கலந்து விட்ருவோம், அது போய் நிலத்தில் பாஞ்சிடும் சார்.
0: மீன் அமிலம் எப்படி தயாரிப்பீங்க?
1: மீன் அமிலம் 10 கிலோ மீன் வேஸ்ட்டு வாங்கியிருந்தால் போதும் சார், அது கூட 10 கிலோ நாட்டு சக்கரை போட்டு கலந்து விட்டு நல்லா மூடிடணும், திறக்கவே கூடாது. 48 நாள் சென்று அப்புறம் திறந்தோம்னா கொஞ்சம் தேன் மாதிரி இருக்கும், அதை எடுத்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம்.
0: 5 இலை கரைசல் அது எப்படி தயாரிப்பீங்க? என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும், அது எப்படி தயாரிச்சு எத்தனை நாளுக்குள்ளே வைக்கலாம்?
1: அது கோமியத்தில் ஊற வச்சோம்னா 20 நாள் சென்று அடிக்கலாம். அப்படியே உடனே தேவைன்னா கொதிக்க வைக்கணும். வேப்பிலை, நொச்சி இலை, ஆடாதொடை, காட்டாமணக்கு, இந்த மாதிரி ஆடு மாடு எது மேயாத இருக்கோ அந்த தழை எல்லாமே போடலாம் சார். போடலாம்.
0: இத்தனை நாட்கள் வரைக்கும் சேமிச்சு வச்சு அப்புறம் பயன்படுத்தலாமா இல்ல?
1: 1-5 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம், அதுக்கு மேல விட்டு வந்து சத்தா ஆயிடுதான், அது பூச்சி வெரைட்டி அவ்வளவா விரட்டாது. 1 வாரத்துல அடிச்சோம்னா நல்லா விரட்டும். அது
0: அதாவது தயாரிக்கும் போது கொஞ்சம் நாள் போட்டுச்சுன்னா நாற்றம் எதுவும்
1: நாற்றம்லாம் அடிக்காது சார், நல்லா வாசனையா இருக்கும்.
0: அது மீன் அமிலமா இருக்கட்டும், ஜீவாமிர்தம் இருக்கட்டும், 5 இலை கரைசலா இருக்கட்டும், எதாவது உன்னை நாத்தெல்லாம் அதிகமாக
1: நாத்தலாம். மீன் அமிலம் மட்டும் கொஞ்சம் சும்மல் வரும்,
0: ஏன்னா மீன்னாலே அதிக நல்ல ஸ்மெல் அதிகமாக தான் வரும். ரசாயன உரம் வாங்கி வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு விட்டுலாம். இப்போ நீங்க மீன் அமிலம் தயாரிக்கணும், ஜீவாமிலம் தயாரிக்கணும், 5 இலை கரைசல் தயாரிக்கணும், இதெல்லாம் மெனக்கட்டு வேலை?
1: எல்லாமே நிலத்து பக்கத்துலேயே இருக்கு, எல்லாமே நம்மளே எடுத்து எல்லாமே சேர்த்து விட்டு கஷ்டம் இல்லை சார்.
0: இப்போ நீங்க இயற்கை வேளாண்மை பண்றதால பொதுமக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்குது?
1: நிறைய பேர் தெரிஞ்சே வந்து வாங்கி போறாங்க, நிறைய பேர் அந்த பயிரை வந்து பாக்குறாங்க, வேன்ல வந்து பாக்குறாங்க, பஸ்ல வந்து பாக்குறாங்க, பயிரை இருக்கும்போது பார்த்துட்டு போறாங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களும் போய் செய்யறாங்க.
0: கண்ணமனடி கிராமத்தில் எவ்வளோ பேர் நீங்கள் பண்ணுறீங்க?

0: நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பண்றோம் சார், மீதி பேர் எல்லாம் யாருமே பண்ணல, எல்லாம் யூரியா இதெல்லாம் போட்டு.
1: இயற்கை விவசாயம் நீங்க மட்டும் தான் பண்றீங்களா?
0: ஆமா, நாங்க ஒரு மூணு பேர் பண்றோம்.
1: மூணு பேர் பண்றீங்க? ஏன் நிறைய பேர் பண்ணல? உங்க
0: வேலை மணிக்கு செய்யணும்ன்றதுக்காக பால் மாறுறாங்க.
1: போனமா ரசனம்
0: அது வாங்கி போட்டோமா, மூட்டை போட்டோமா, தெளிச்சமா வந்துடுறாங்க. இது எல்லாம் கிட்ட இருந்து செய்யணும், அதுக்காக பால் மாறு.
1: இப்போ ஒரு ஏக்கருக்கு இந்த இயற்கை வேளாண்மையில நம்ம விவசாயம் பண்ணும் போது எவ்வளவு கிடைக்குதுமா?
0: அதுல கிடைக்கிறதே கிடைக்கும் சார். அதுல 30 மூட்டை கிடைக்குன்னா இது 20 மூட்டை கிடைக்கும் சார்.
1: நாங்க
0: விதநெல்லாம் சரி விக்கிறோம், எல்லாமே கையால அறுத்து அடிச்சு தனித்தனியா வச்சு அப்புறம் விரநெல்லாம் சரி விக்கிறோம். விரநெல் வாங்க முடியாத நேரத்துல அரிசி ஆக்கி அரிசியா கொடுத்துரும்.
1: எல்லாமே விதநெல்லாம் விக்கிறோம்,
0: எல்லாமே விதநெல்லாம் விக்கிறோம்.
1: ஏன் அது மாதிரி
0: வேதனெல்லாம் வித்தோம்னா லாபம் கிடைக்குது, அதை விட்டு வேதனெல்லாம் விற்கிறோம். அரிசி ஆக்கி அரிசி கேட்கறவங்களுக்கு அரிசியாகவும் கொடுக்குறோம்.
1: ரெண்டுமே பண்றீங்க?
0: ரெண்டுமே பண்றோம் சார்.
1: இப்ப மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறீங்க நீங்க அரிசியில, அதுல என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறீங்க? அதாவது சில பேர் அரிசியாகவும் கொடுப்பாங்க, அரிசியில வந்து இன்னும்
0: அதிரசம் முறுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய செய்யறாங்க சார். சத்து மாவு செய்யறாங்க,
1: செஞ்சு விற்பாங்க. நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
0: நாங்க அவுளாக்கி விற்கிறோம், அப்புறம் பொறி விற்கிறோம், அரிசியாகவும் விற்கிறோம். அரிசி தான் நிறைய பேர் ஓடுது, அவளும் வாங்குதோம், புட்டு மாவு இடியாப்ப மாவுலாம் வாங்கிக்கிறாங்க சார்.
1: இப்போ இது வந்து எங்க பண்றீங்க? இதெல்லாம் தயாரிக்கிறதெல்லாம் எங்க?
0: அவள் வந்து இங்கேருந்து நாங்கள் போனகிரிக்கு அனுப்பிச்சிடுவோம், பார்சல் போட்டு அவங்க அரிசி இங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க சார்.
1: போனகிரிக்கு அனுப்பிச்சிருங்க?
0: ஆமா, போனகிரிக்கு.
1: நம்ம ஊர் சைடுல
0: இங்க எதுவும் இல்லை சார். அது
1: அவளு அப்படி பண்றீங்க? பொறி
0: பொறி அது எங்க இருக்க மிஷின் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க, அதுவும் பொறி வந்துடுது சார்.
1: வந்துடுது. அரிசி?
0: அரிசி வந்து இப்போ விழுப்புரத்துலேயே இருக்கு, அங்கே போயிட்டு உரிச்சின்னு வந்துடுவோம். அரைச்சி கேட்கறவங்களுக்கு அரிசி கொடுக்குறோம். ஆமாம், ரைஸ் மில்ல. உரிச்சி கேட்கறவங்களுக்கு உரிச்சி கொடுக்குறோம். அன்பாலிஷ் பாலிஷ் கேட்கறாங்க, அந்த மாதிரி மூணு விதமாக வருது சார்.
1: இப்போ மூட்டையா அரிசி மூட்டையா வைக்கிறீங்க?
0: அரிசி மூட்டையா தான் சார்.
1: ஒரு மூட்டை எத்தனை கிலோ போடுறீங்க?
0: 26 கிலோ சார்.
1: ஏன் 26 கிலோ?
0: ஜிஎஸ்டி போட்டு ஒரு கிலோ ஏற்றி 26 கிலோவாக போடுறாங்க சார்.
1: அதில் என்னென்ன ரகங்கள்லாம் வைக்கிறீங்க?
0: மாப்பிள்ள சம்பாதிக்கிறோம், பூங்கார் விற்கிறோம், கொட்டார் சம்பாதிக்கிறோம், மைசூர் மல்லி விற்கிறோம், கருப்பு கவுனி விற்கிறோம், வாசனை சீரை சம்பாதிக்கிறோம், ஆத்தூர் கிச்சிலி, ஆற்காடு கிச்சிலி எல்லாமே கொடுக்குறோம்.
1: இது நீங்க பேக்கிங்கு அந்த சீலிங் எல்லாம் எப்படி பண்றீங்க? பேக்கிங்கு லேபிளிங் இதெல்லாம் எப்படி பண்றீங்க?
0: பேக்கிங் லேபிளா இல்லை சார், அப்படியே தான் கொடுக்குறோம், வாங்கிட்டு போயிடறாங்க சார்.
1: எந்தெந்த அரிசி என்னென்ன விலை சொல்லுங்களேன்?
0: தூய மல்லி 85 ரூபான்னு கொடுக்குறோம், ஆத்தூர் கிச்சிலி 85 ரூபான்னு
1: கொடுக்குறோம் கிலோ.
0: ஆமா, கிலோ சார். பூங்காரு மாப்பிள்ள சம்பாலாம் 100 ரூபான்னு கொடுக்குறோம், கருப்பு கவனி 150 ரூபான்னு கொடுக்குறோம்.
1: மூட்டையா என்ன?
0: மூட்டையா அதே தான் சார்.
1: ஒரு கிலோ 85 ரூபா, மூட்டையும் 85 ரூபா.
0: ஆமா, ஆமா, ஆமா சார்.
1: மூட்டை வாங்கும்போது கொஞ்சம் கம்மியா கொடுக்க மாட்டீங்களா?
0: இல்ல, கம்மியா கொடுக்கல சார்.
1: சரி, ஏன் இவ்வளவு விலை கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிடணும்?
0: அது ஆர்கானிக் செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாம் நிறைய பேர் வாங்கி போறாங்க, அதனால மருத்துவ குணம் நிறைய இருக்குன்னு வாங்கி போறாங்க, அதனால அதே சாப்பிடுறாங்க சார். அது மருந்து அடிச்சு சாப்பாடு வடிச்சோம்னா சாயங்காலம் பார்த்தோம்னா தண்ணி சால்சாலன்னு சாதம் ஆயிடுது, இது நல்லா இருக்குன்ட்டு இதை வாங்கி போறாங்க.
1: யாரும் முகம் சலிக்காம என்னமா இவ்வளவு விளைவிக்கிறீங்களோ அதெல்லாம் முகம் சலி,
0: அதெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க.
1: சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது.
0: ஆமா, உடம்புக்கு நல்லது. கருப்பு கவனி எல்லாம் சாப்பிட்டா கேன்சரை கட்டுப்படுத்துதுன்றாங்க.
1: நீங்க விளைவிக்கிற அரிசி எல்லாம் சாப்பிட்டா என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
0: உடம்புக்கு நல்லது எல்லாமே. மாப்பிள்ள சம்பாலாம் நைட்டு தண்ணியில போட்டு காலையில தான் சார் சாதம் வடிக்கணும், மென்னுதான் சாப்பிடணும், அந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு. தண்ணியில் போட்டு அப்படியே கழுவி சாப்பாடு செய்யணும், அந்த மாதிரி செய்ய முடியாது சார். இதெல்லாம் கருப்பு கவுனி அந்த மாதிரி நைட்டில் தண்ணியில் ஊற போட்டு காலையில் தான் கஞ்சி வைக்கலாம்.
1: நான் ஒரு 5 கிலோ மூட்டை வாங்குறேன், அதை எவ்வளோ நாட்கள் வச்சிருக்கலாம், எப்படி அதை சேமித்து வைக்கிறது?
0: புழுங்கில் அரிசி நல்லாவே இருக்கும் சார். பச்சரிசி அரிசி குத்தினா தான் பூச்சி பிடிக்கும். அதுக்கு வந்து வசம்பு போடலாம், மிளகாய் கிள்ளி போடலாம், இந்த மாதிரிலாம் மேலே போட்டு விடலாம். நாங்கள் நெல் மூட்டை அடுக்கணும்னா அதில் வேப்பிலை நொச்சி எல்லாம் இதெல்லாம் மூட்டை சந்தில் சந்தில் சொறி விட்டுரும் சார், பூச்சி வராது சார்.
1: காஞ்சி போயிருச்சுன்னா என்ன
0: பண்றது? இல்ல, காஞ்சி போனாலும் அந்த வாசனை இருக்கு சார். இருக்கு சார்.
1: ஏதோ மிளகாய் தூவணும்ன்றீங்களா?
0: மிளகாய் கிள்ளி போடுறது அரிசியில,
1: காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறது அரிசி இல்லையா?
0: ஆமா, அரிசி மேலே போட்டோம்னா போதும்,
1: மூட்டை மேல போட்டா போதும், வண்டு எதுவும் அரிக்காது.
0: ஆமா,
1: எத்தனை வருஷம் கடல வச்சிருக்கலாம்? மாசம்
0: வச்சிருக்கலாம், 3 மாசம் வரைக்கும் வண்டு பிடிக்காது சார், அப்புறம் வண்டு பிடிக்க தான் செய்யும். அதே கடையில வாங்குறதெல்லாம் நீங்க ஒரு வருஷம் வச்சிருந்தாலும் பூச்சி பிடிக்க மாட்டேது, அதுல மருந்து தெளிக்கிறாங்க, மெழுகு தெளிக்கிறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க சார்.
1: நம்ம வீட்டுல வாங்கினா நீங்க சொல்ற மாதிரி செய்யணும்,
0: ஆர்கானிக் பண்றதோட்டு வண்டு பிடிக்கதான் செய்யுது சார்.
1: சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் அரிசி பேக்கிங் பண்ணுறீங்க, பண்ணிட்டு எல்லாரும் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறாங்களா, இல்லை நீங்கள் டவுனில் போய் விற்கிறீங்களா, எப்படிங்க?
0: டவுனில் போய் விற்கல சார், எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க.
1: நீங்கள் விற்கிறது எல்லாரும் தெரியுமா?
0: எல்லாருக்கும் தெரியும் சார், நிறைய பேருக்கு தெரியுது.
1: எப்படி?
0: நிறைய ஊரில் வந்து வாங்கி போகிறாங்க, எல்லா மீட்டிங்லாம் நிறைய போவார்.
1: அதில் தெரியும்.
0: ஆமாம் சார்.
1: என்னென்ன மீட்டிங் போவார்?
0: விவசாய மீட்டிங் எல்லாத்துக்குமே போவார், ஆர்கானிக் கிளாஸ் எடுக்கிறாரு, அதுக்கெல்லாம் போயிட்டு போகிறதே நிறைய பேருக்கு தெரியும் சார்.
1: உங்க வீட்டுக்கார போறாரு, நீங்க இயற்கை விவசாயம் பண்றீங்க இத்தனை வருஷமா, நீங்க வந்து ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கீங்களா, இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும், மதிப்பு கூட்டப்பட்டு

0: பொருள் எப்படி தயாரிச்சு இன்னும் அதிக லாபம் கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் ட்ரைனிங் ஏதாவது போய்
1: ட்ரைனிங் எல்லாம் நான் போகல சார். அவர் தான் நிறைய போவார் ட்ரைனிங் எல்லாம், அவர் போய் சொல்றதே நான் செய்வேன்.
0: நீங்களும் போக வேண்டியதானே
1: வீட்டில். அப்புறம் மாடெல்லாம் இருக்கு சார், மாடெல்லாம் பார்க்கணும். அதுக்காக போறது இல்லை.
0: ஏன்னா மகளிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கேவிகே எல்லாம் ட்ரைனிங் தராங்க. இன்னும் நீங்க போனீங்கன்னா ஒரு பழக்க வழக்கம் ஏற்படும், நீங்க பண்ற அந்த பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம், நீங்களும் போனா நல்லா இருக்கும். உங்க அருகாமையில் உள்ள கேவிகே என்ன இருக்குது?
1: திண்டிவனத்தில் தான்.
0: திண்டிவன கேவி எப்பயாவது போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன் சார்.
0: எதுக்கு போயிருக்கீங்க?
1: கூட்டின்னு போனார் ஒரு வாட்டி ஆர்கானிக் இது பண்றதுக்கு தான்.
0: இப்ப எல்லாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாம் வந்துருச்சு, அது மாதிரி எதனா பண்றீங்களா?
1: ஆன்லைன்லாம் பண்ண தெரியாது எங்களுக்கு, அதுக்காக ஆன்லைன்ல பண்ணல சார்.
0: அதுவும் பண்ணுங்க, ஏன்னா எல்லாருமே வெளிநாடுகளோட பேக்கிங் பண்ணி நம்ம அனுப்பலாம், தொழிலை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம். இல்ல மற்ற நம்ம அருகாமையில் உள்ள கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, அது போல இடங்கள்லாம் நீங்க பண்ணலாம்.
1: பண்ணலாம் சார். நீங்க சொன்ன மாதிரி விழுப்புரம் போயிட்டு பண்றோம், விழுப்புரம் தான் பக்கத்துல இருக்காம அதுல போய் பண்ணலாம்.
0: இன்னும் நீங்க அந்த கிராமத்திலே பண்ணிருக்கோட, கிராமத்துல இருந்து அரிசி எட்டு போயிட்டு டவுன்ல இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு ஒரு அரிசி கடன் போட்டு போய் அங்க போய் வித்தீங்கன்னா நகரத்துல எவ்வளவு?
1: ஆமா சார், நிறைய பேர் வாங்கிப்பாரு.
0: வேலையில இருக்கிறவங்க, மக்கள், பொதுமக்கள் நிறைய பேர் வாங்குவாங்க.
1: ஆமா சார்.
0: அது மாதிரி நீங்க ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணி, இது வந்து வேளாண்மை விளைந்த அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண நிறைய வாங்கிவாங்க, சேல்ஸ் ஆகும்.
1: அந்த மாதிரி நகரத்து போனோம்னா இன்னும் வேலை அதிகமாவே போகும் சார்.
0: உங்களை போன்ற நல்ல ஒரு இயற்கை வேளாண்மை விளைந்த அரிசியெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வாங்குவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. சரி, ஏதோ கடைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு அரிசி இருக்குது அப்படின்னு தான் வாங்கி போய் சாப்பிட்றாங்க.
1: பூங்காறு எது, மாப்பிள சம்பாய் எது, நம்மளுக்கே தெரியாது, நம்ம பயிர் வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
0: தெரியும்.
1: ஆமாம்.
0: அப்போ நீங்கள் போய் ஒரு நகரத்தில் கடை போட்டு வைத்தா தான் நீங்கள் சொல்லி விற்கும் போது அதில் இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மாம்பழமாக இருக்கட்டும், இல்லை வேறு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அவங்க ஒன்று ஒன்று சொல்லி சொல்லி விற்பாங்க.
1: ஆமாம், சொல்லி.
0: அப்போ அந்த பொருளுக்கு நம்ம சொல்லி விற்கும் போது அப்போ தான் வாங்குறவங்க யோசிப்பாங்க, ஓஹோ இது வந்து இது இயற்கையில் விளைஞ்ச பொருள், அப்போ இதை வந்து காசு கொடுத்தாலும் ஒரு 2 ரூபா கூட கொடுத்தா கூட வாங்கலாம், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி விற்கும் போது நிறைய லாபம் கிடைக்கும், விற்பனை அதிகமாகும். இன்னும் உங்களுடைய தொழிலை வந்து பெருசாகலாம். கிராமத்திலேருந்து டவுனை நோக்கி வாங்க, சரிங்களா? அவருக்கு வயசாகிடுது, விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் வளரும் தலைமுறையினர், அது இளைஞர்களாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்க, இன்னும் இது போல உங்களை போல இயற்கை விவசாயத்துக்கு வரணும், அப்போதான் நம்ம விவசாயமும் செழிக்கும், நம்ம நாட்டுக்கும் ஒரு செழிப்பாக இருக்கும், மக்களுக்கும் ஒரு நல்ல நன்மையாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ஆர்கானிக்கே பண்ணணும், நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம நிலம் இருக்கிற வரைக்கும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, பண்றேன்னு இருக்காங்க பிள்ளைங்கலாம்.
0: உங்க பிள்ளைங்க பண்றாங்க?
1: பண்றேன்றாங்க.
0: மற்ற இளைஞர்கள்லாம் கூப்பிடுங்க.
1: இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு தான் இருக்கும், நிறைய பேர் சொல்லி தான் இருக்கோம், வராங்க.
0: இல்ல விவசாயம் பண்றது சிரமமா நினைக்கிறாங்களா?
1: சிரமமா தான் நினைக்கிறாங்க, நிறைய வரமாட்டாங்க.
0: ஏன்னா வருமானம் நீங்களே சொல்றீங்களா, எவ்வளவு வருமானம் வருது?
1: வருமானம் வருதுன்னு சொன்னாலும் அவங்க பாட்டு வராங்க, தீண்டி போட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, அதனால அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடணும், வருங்காலத்துல பசங்களுக்கு விஷம் இல்லாம கொடுக்கணும், நம்ம அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சார் சொல்றோம்.
0: எல்லாம் முன் வரணும்.
1: ஆமா, முன் வரணும்.
0: மகளிர் சுயதை குழு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இயற்கை விவசாயம் பண்ண முன் வரணும், நஞ்சு எல்லாம் உணவு நம்ம சாப்பிடணும், அப்பதான் நாமும் எல்லாரும் நல்ல.
1: ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கும்.
0: ஆமா. வேற என்ன அரிசி நீங்க விளைவிக்கிறீங்கம்மா?
1: இலுப்பு சம்பா அரிசி விளைவிக்கிறோம், கம்மியா தான் விளைச்சல் வரும், அது நல்ல விலை போகும்.
0: அது எவ்வளவு மூட்டை போகுது, கிலோ போகுது?
1: கிலோ அரிசி 250 ரூபாய் விற்கு சார்.
0: 250 ரூபா?
1: ஆமா சார். அது மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லதான் சார், கஞ்சியா தான் வச்சு சாப்பிடுறாங்க.
0: அப்போ அந்த அளவுக்கு அதுல சத்து இருக்கு?
1: ஆமா, சத்து இருக்கு சார்.
0: அந்த அரிசி நீங்க விளைவிக்கிறீங்க?
1: விளைவிக்கிறோம் சார்.
0: அதுவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்கிறீங்க நீங்களும்?
1: அதுலயும் விற்கிறேன் சார். அது நிறைய கிடைக்கல, நம்ம விளைவிக்கிறத மட்டும் கொடுத்துடுறோம், அப்புறம் ஆர்கானிக் பண்றவங்க தெரிஞ்சாலும் அதுலயும் வாங்கி கொடுக்குறோம்.
0: சரி, இன்னும் நீங்க வந்து அரிசி தான் நிறைய பேக்கிங் பண்ணி விற்கிறீங்க, இன்னும் முறுக்கு அரிசியில் இன்னும் என்னென்ன துணை பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் மதிப்பு கூட்டி இன்னும் நிறைய பொருட்கள் விற்பனை செஞ்சு இயற்கை விவசாயத்தையும் வாழ வைக்கணும், நீங்களும் வாழ்க்கையில் உயரணும். இந்த நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை உழவருடன் சந்திப்பின் விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி கிராம உழவர் ஆர். வசந்தா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் மண்மணக்கும் மல்லிகை நாற்று விவசாயம், மல்லிகை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் மலர் சாகுபடி சுமார் 86,000 ஹெக்டரில் செய்யப்படுகிறது. இதில் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 75% உதிரி மலர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது என்பது சிறப்பு. உதிரி பூக்கள் என்று சொல்லப்படும் மல்லிகை, பிச்சி, செண்டுமல்லி, சாமந்தி, அரளி, சம்பங்கி போன்ற வாசனை மிக்க மலர்கள் உலகிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. இது நம் முன்னோர்களின் அறிவுசார் உற்பத்தியில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. மல்லிகைப்பூ உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 45% மேலாக உள்ளது. 10 சென்ட் இடத்தில் 100,000 நாற்றுகள் பதியம் இடலாம். வெயில் வெப்பத்தில் பாதிக்காத வகையில் மல்லிகை நாற்றுக்கு முருங்கை கம்பு ஊன்றி பந்தல் அமைத்து சுற்றிலும் தென்னை ஓலை வேந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும் வகையில் அமைக்க வேண்டும். மல்லிகைப்பூ செடியில் இருந்து கிளை காம்புகள் உடைக்கப்பட்டு நடவு செய்வதுடன் 45 நாட்களுக்கு பிறகு செடி வளர்ந்த பிறகு வெட்டி பிரித்தெடுக்க வேண்டும். 2.5 அடி குத்து பதியத்தில் ஒரு வரிசைக்கு 1,000 நடலாம். தாய்ப்பதியம் பூப்பதற்கு 1 ஆண்டு வரை

காத்திருக்க வேண்டும். மல்லிகையை பொறுத்தமட்டில் பங்குனி கார்த்திகை மார்கழி பருவ காலத்தில் கிலோ ரூபாய் 300 வரை விற்பனையாகிறது. அதுவே சராசரி நாட்களில் கிலோ ரூபாய் 1500 முதல் ரூபாய் 3000 வரை விற்பனையாகிறது. 100,000 செலவு செய்தால் 300,000 வரை தாராளமாக லாபம் பெறலாம். ஒரு நாற்றானது ரூபாய் 7 முதல் விற்பனைக்கு கிடைக்கின்றது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் மல்லிகை நாற்றுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த மல்லிகை நாற்றுகளை ஏற்றுமதி செய்யும் போது ஈரப்பதத்துடன் கூடிய

ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் மல்லிகை நாற்றுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த மல்லிகை நாற்றுகளை ஏற்றுமதி செய்யும்போது ஈரப்பதத்துடன் கூடிய மண் வைத்து பனை ஓலை பெட்டியில் பாதுகாப்பாக வைத்தால் 5 நாட்கள் வரை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நாற்று வளர்ப்புக்கு தண்ணீர் மட்டுமே முதல் தேவை. இதனுடைய ஆயுட்காலம் 20 வருடம் வரை, குறைந்தது 5-6 அடி உயரம் வரை வளரும்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று இரவு 8:30 சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாள் முன்னிட்டு ஆற்றும் உரை. படைப்பு ஆகாஷவாணி சென்னை அஞ்சல்.
3: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறு.

தேன் போன்ற இனிய பாடல்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: அடுத்தறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி.

0: இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரையை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்கலாம்.
1: வணக்கம். என்னோட பெயர் பேராசிரியர் பாலாஜி ராமகிருஷ்ணன். நேஷனல் இன்ஸ்ட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி பள்ளிக்கரணையில் சென்னையில் இருக்கிற அந்த கேம்பஸில் இயக்குனராக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்ரி இயர் அதாவது ஒரு ஒரு வருஷமும் செப்டம்பர் 3வது சனிக்கிழமை, இது வந்து ஒரு ஃபிக்ஸடு, நம்ம இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத, அதை விழிப்புணர்வு கொண்டு வரது முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஓஷன் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்கலாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞான ரீதியாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கடல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. கடல்லேருந்து தான் நமக்கு வந்து ஏறக்குறைய 50% ஆக்சிஜன் கிடைக்குது, மரங்கள்லேருந்து வர்றது போக. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கடல் தான் பெரிய பகுதியை ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த உலகத்தோட தட்பவெட்ப நிலை, அதாவது அன்றாட தட்பவெட்ப நிலையாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் பருவநிலையாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து கடல்கள் தான் வந்து ஆக்சுவலாக நிர்ணயிக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யுது. கடல் வளம் அதுவும் மனிதனுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது, ஆக்சுவலாக மனிதனுடைய என்டையர் வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ கடல் எந்தளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம அந்தோடய ரிசோர்ஸஸ் வந்து சஸ்டைனபிளாக அதாவது ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மனித சமுதாயமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து நம்ம முதல்ல கரையிலிருந்து ஆரம்பிப்போம் அந்த கிளீனிங் ஒர்க்கை, அதாவது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத நம்ம வந்து செப்டம்பர் 3வது சனிக்கிழமையும் கொண்டாடுறோம். இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், நம்ம புவியியல் துறை, அது இந்திய அரசாங்கத்தோட புவியியல் துறை, இங்கே என்ஐஓடி அதில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த வருஷம் வந்து எம்ஓஇஎஸ் புவியியல் துறை வந்து இதை கொஞ்சம் நல்ல பெரிய அளவில் கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏறக்குறைய ஒரு வாரம் இந்த தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்குறோம் ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸில். அதே மாதிரி வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நோடல் ஏஜென்சியாக ஒரு லீட் இன்ஸ்டிடியூஷனாக வந்து இதை தலைமை எடுத்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம என்ஐஓடிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. இந்த என்டையர் கண்ட்ரியிலே வந்து இந்த கோஸ்டல் கிளீனப் வீக் டேன்றதை விட வீக், அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இதை வந்து மீடியாவுக்கு தெரிவித்து இன்னையிலேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு வாரமும் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸு, அதுக்குண்டான தேவையான விளம்பரம், அதை அவுட்ரீச்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக, வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். 12ஆம் தேதி வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் ரோல் அவுட் பண்ணாங்க. அன்றைக்கே சேம் டேவே பார்த்திங்கன்னா வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திகா பீச்சில் வந்து எம்ஓஎஸ் டீம் வந்து ஆக்சுவலாக இறங்கி அந்த ஃபஸ்ட்டு கிளீனப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் டேவே வந்து குஜராத்தில் எங்களுடைய மினிஸ்ட்ரியோட ரெப்ரஸன்டேஷன், எங்கள் செக்ரட்டரியே வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரோட சேர்ந்து, முதலமைச்சரோடய சேர்ந்து, அப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டியோட பிள்ளைகள்லாம் சேர்ந்து அங்கே கோஸ்டல் கிளீனப் டிரைவை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து பேரலாக நிறைய இடங்களில் வந்து கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுக்கு தேவையான, மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் சைக்கிளை தான் நிறைய சைக்கிளில் கொண்டு என்கரேஜ் பண்ணுறோம், ஒரு நாள் மாரத்தான். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் டே. அப்போ நம்மளுடைய சிஸ்டர் மினிஸ்ட்ரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க சொன்னாங்க, இப்போ இதை நம்ம வந்து ஒரு கூட்டாக பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக இதை நம்ம பண்ணுறோம். நிறைய மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கோஸ்டல் கிளீனப் ப்ரோக்ராம்லே. அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் வந்து ஒரு சின்ன மினிஸ்ட்ரி, அதே அப்புறம் அதில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க இருக்காங்க அதில். அப்புறம்

காலேஜ் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க நம்ம கேம்பஸ்க்கு, அவங்களுக்கும் நம்ம அந்த பிளட்ஜை எடுக்க சொல்லி நம்ம கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் எங்களுடைய சயின்டிஸ்ட் மற்ற ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளட்ஜ் மட்டுமே வந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஆக்சுவலாக 12ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 100,000+ மேலே உள்ள பிளட்ஜ் வந்து ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதில் நிறைய காலேஜஸும் ஸ்கூல்ஸும் நடக்கும். ஸோ அந்த கவுண்டர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளட்ஜ் டே, நாளைக்கு பிளட்ஜ் டேயில் வந்து நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து ஒரு 10 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே உள்ள நம்பரை வந்து கூட வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்டல் கிளீனப் டேவில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த வருஷத்தோடைய கோஸ்டல் கிளீனப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 222 கோஸ்டல் லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏன் இந்த 222 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய மொத்த கோஸ்டல் லென்த், இந்தியாவோட கோஸ்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர்ஸ். அந்த 11,000 கிலோமீட்டர்ஸை 110 இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு க்ளீனப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் இன்றைக்கி மற்ற மினிஸ்ட்ரிங்களோட அவங்களோட கொலாபரேஷனால் இப்போது 222 நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி இந்த வருஷம் நடைபெறுதுங்கிறது ஒரு பெருமைக்குரியான விஷயம். அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த கோஸ்டல் கிளீனப் டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள டைமில் ஒரு மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் நம்ம அதை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதன் மூலிமா மற்ற அகாடமிக் இன்ஸ்டியூஷனோட டைப் வச்சு, ஏன்னா எல்லா பீச்சஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்ஓஎஸ் இன்ஸ்டியூஷனோ இல்லை மற்ற மினிஸ்ட்ரியோ இல்லை NIOT மட்டுமே போய் த்ரூ அவுட் தி கண்ட்ரி நம்ம எல்லா கண்ட்ரி ஃபுல்லாக நம்ம போய் பண்ண முடியாது 11,000 கிலோமீட்டர்ஸும். ஸோ அதனால் அங்கங்கே உள்ள லோக்கல் நமக்கு தெரிஞ்சவங்க ஆக்சுவலாக நம்ம கூட இருந்து கொலாபரேட் பண்ணுறவங்க அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள மற்ற நிறுவனங்கள்லையும் சேர்ந்து அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திகா பீச் ஆக்சுவலாக வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணது, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணது. கல்மினேஷனாக வந்து 19th வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம மெரினா பீச் சென்னையிலையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தான். ஸோ அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வர்ற பட்சத்தில் வந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் த்ரூ செலிபிரிட்டிஸ், அதாவது ஏற்கனவே வந்து இந்த கொஞ்சம் பாப்புலரைஸாக இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க மூலியமாகவும் வந்து நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸு ரீல்ஸு இதெல்லாமே ரீச் அவுட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்கன்னா அது ஈஸியாக பதியுது அவங்க மனசில். ஸோ அதனால் அந்த லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம நிறைய அவுட்ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு சிறப்பு. 19ஆம் தேதி ஒரு பெரிய ஈவெண்ட்டு நம்ம மெரினா பீச்சில் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு கல்மினேஷன், அதாவது நம்ம எல்லாத்தையும் வந்து தொகுத்து எவ்வளோ நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோம் இந்த ஒரு வாரத்தில், எத்தனை பீச்சை க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து வெறும் விழிப்புணர்வாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு போகிறோம் அங்கே உள்ள பிளாஸ்டிக் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறோம், ஒரு சாக்கில் போடுறோம், வந்து குப்பைத்தட்டில் போடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம நிறைய செக்ரிகேட் பண்ணி வெய் பண்ணி சயின்டிஃபிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பீச்சில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பீச்சில் இவ்வளோ கிலோகிராம் ஆறு டன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பீரியடில் அப்படின்னா இட் ஆல்சோ கன்வேஸ் சம் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டென்சிட்டி ஆஃப் இந்த கார்பேஜை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த தருணத்தில் இந்த ஒரு வாரம் செலிப்ரேஷனில் நான் எல்லாரையும் வந்து அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா எல்லோரும் பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக வாசிக்கக்கூடிய மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த பிளட்ஜ் இருக்குது. அந்த வெப்சைட்டும் வந்து நம்ம NIOT வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இமீடியட்டே உடனே ஆன் த ஸ்பாட் நீங்கள் பிளட்ஜ் சொல்லி முடித்தோடனே வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பெருமையாகவும் கருதலாம். எங்களுக்கும் வந்து அது ஒரு டாக்குமெண்டேஷன், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட். ஸோ இந்த தருணத்தில் மக்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன், இந்த பிளட்ஜையும் எடுத்துக்கோங்க. கோஸ்டல் கிளீனப் டிரைவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஏறக்குறைய 200 இடங்களில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் அந்த கேம்ப்
கேம்பெயினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் வந்து ஆக்சுவலாக எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. அந்தமானில் பண்ணுறோம், சில இடங்களில் கடலுக்கு அடியிலையுமே போய் க்ளீன் பண்ணுறோம், சில லட்சத்தீப்பில் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கப்பல்கள் இருக்குது பார்த்திங்களா, ஆராய்ச்சி கப்பல்கள், மற்ற கப்பல்கள், ஈவன் அந்த கப்பல்கள்லையுமே வந்து நம்ம இந்த க்ளீன் ட்ரைவெல்லாம் கூட வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே NIOT இந்த கோஸ்டல் கிளீனப் டேயை ஒரு வாரம் திருவிழாவாகவும் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராமாகவும் இதை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கங்கிறதுல

0: ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 8:41.

பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு சிறிது ஓய்வு கொடுப்போம். நேர்கள் கேட்கவிருப்பது இனிய இரவில் இசையோடு இணையலாம் திரை இசை நிகழ்ச்சி. திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருவது மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமாரின் குரலில். இசையோடு இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு இணைந்திருங்கள்.

உன்னை காண துடிக்கும் என் கண்களை காலை வரை பொறுத்திருக்க கெஞ்சுகிறேன். உன் நினைவோடு கொஞ்சம் விளையாடும் என் மனதை விடியல் வரை அமைதிக்காக வேண்டுகிறேன். தொடர்ந்து திரை இசையில் பாடல் கேட்கலாம்.

நேர்கள் கவனத்திற்கு, நாளை காலை 10:30 மணிக்கு புதுதில்லி யஷ்வபூமியில் இந்திய செமிகான் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் இந்தியா 2026 தொடக்க விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றும் உரையினை நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 8:52:58. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். 6வது சினம் திரைப்படத்திலிருந்து எஸ் தமன் அவர்களின் இசையில் விவேகா வரிகளில்.

0: இரவில் இசையோடு இணைந்தீர்கள். இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். புதுடெல்லியில் நாளை தொடங்கவுள்ள செமிகான் இந்தியா மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள பன்னாட்டு செமிகண்டக்டர் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வட்டமேசை கூட்டம் நடத்தினார். செமிகண்டக்டர் துறையினருக்கும் அரசுக்கும் இடையே நெருங்கிய ஒத்துழைப்பு நிலவ வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க தேவையான திறன்களும் உள்கட்டமைப்பு வசதிகளும் நவீன தொழில்நுட்பங்கள் மீதான பயன்பாட்டு ஆர்வமும் அதிகம் இருப்பதால் ஏஐ, குவாண்டம், கணினி போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மேம்பாட்டில் தொழில்துறையினர் கூடுதல் பங்கேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்த தொடர்ச்சி முறையில் அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஜல்சக்தி இணையமைச்சர் திரு சோமண்ணா, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ ஆகியோர் நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கத்தை புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தனர். அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் போது மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்பட தூய்மைக்கான இலக்கு பகுதிகளை சுத்தப்படுத்தவும், தூய்மை பணிகளில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும், சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் முக்கிய கவனம் செலுத்தப்படும். புதுச்சேரியில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இண்டெக்ஸ் 2026 எனும் தொழில்துறை கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் சாலை மற்றும் விமான இணைப்புகளை மேம்படுத்தவும் துறைமுக திறன்களை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பெரிய அளவிலான தொழில் நிறுவனங்களை புதுச்சேரிக்கு ஈர்க்க ஏதுவாகும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைந்தது. மொத்தம் 15 வேட்புமனுக்கள் தாக்கலாகியுள்ளன. உலக ஓசோன் தினமான இன்று மாஹியில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பருவநிலை செயல்பாடுகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிலரங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

இனிய இரவின் இசையோடு சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் சங்கீத வானிலை.

நேரம் 9:35. சங்கீதவாலினியின் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அலைபாயுதி திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரல்களில்.

நேரம் 9:40. இனிய இரவின் இசையின் மடியில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது காதலன் திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: தேன் மழை
1: பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் துணைத்தேன் என நினைத்தேன் அந்த மலை
0: தேன் போன்ற இனிய பாடல்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

இனிய இரவின் இசையின் மடியில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சாதனா சர்கம் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 9:52. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சங்கீத வானிலே இனிய இரவின் இசையின் மடியில். அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது கண்ணத்தில் முத்தமிட்டால். இந்த படம் ரொம்பவே மனசுக்கு நெருக்கமான படம், உணர்ச்சி மிக்க உணர்வுகளை கொண்டிருக்கும் படம். பாடல் கேட்கலாம் கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து, சின்மயி மற்றும் பி. ஜெயச்சந்திரன் குரல்களில்.

மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சியில் தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சிந்தனை தெளிவின் அவசியம். நெறிப்படுத்துபவர் எஸ் ஜெயஸ்ரீ அவர்கள்.

நேரம் 10:24. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்களின் இனிமை மட்டும் என்றும் மாறாது. பழமையான பாடல்களின் இனிமையான சுவையுடன் முதல் பாடலாக ஒலிக்க வருவது படகோட்டி திரைப்படத்திலிருந்து.

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் அழகிய வரிகளில் பாடல் கேட்கலாம். நேரம் 10:04.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அன்னை திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு அவர்களுடைய ஹியூமர் சென்ஸ், அப்புறம் அவருடைய தத்துவமிக்க வரிகளில் இதோ ஒரு பாடல் கேட்கலாம். நேரம் 10:10.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம்

பழைய பாடல்களில் புதிய உணர்வுகளோடு தீன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மாயா பஜார் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தேன்மழையோடு.

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது பாசமலர் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனையா அவர்களின் வரிகளில் ஜமுனா ராணி மற்றும் குழுவினர் பாடியது.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினை

இனிய இரவின் இசையின் மடியில் பழைய பாடல்களின் உணர்வோடு தேன்மழை நிகழ்ச்சியை தொடரலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் பழைய பாடல்களின் உணர்வுகளோடு தேன்மழை நிகழ்ச்சியோடு.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தீன்மழை நிகழ்ச்சியோடு. நேரம் 10:43.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரியின் துள்ளலான குரலில்.

இரவின் இசையில் தேன்மழை நிகழ்ச்சி நிறைவுற்றது. இனி கேட்கலாம் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். உங்கள் முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 10:30 புதுதில்லி யஷு பூமியில் இந்திய செமிகான் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் இந்தியா 2026 தொடக்க விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றும் உரையினை நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர் சடைய பிள்ளை அவர்கள். ஏழு 7:25 நலமாய் வாழ. பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை தலையில் வரும் பிரச்சனைகளை எப்படி அடையாளம் காண்பது விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின்

0: இயக்குனர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள். காலை 7:30 அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர்கள் எஸ் ஞான சம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். எட்டு 2 8:45 தகவல் தளம். 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். மணிக்கவும் 9:00 அரங்கிசை லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் பாட்டை கேட்கலாம். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சிந்தனை தெளிவின் அவசியம். நெறிப்படுத்துபவர் எஸ் ஜெயஸ்ரீ அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். 12:00 வளமான பாரதம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா, பாரத பிரதமரின் மீன் வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எம் எஸ் பாணீஸ்வரன் லட்சுமி அவர்களின் பாட்டு, நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். மாலை 4:00 வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு. மாலை 5:00 பொன் மாலை பொழுது நிலவு என தொடங்கும் திரைப்பட பாடல்கள். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi has emphasized the importance of close collaboration between the government and the semiconductor industry in shaping India's technology future. Mr. Modi stated this while chairing the semiconductor roundtable with leading global CEOs in New Delhi today. Prime Minister called for greater industry participation in scaling innovation and emerging technologies such as artificial intelligence, AI and quantum computing. Mr. Modi reiterated the government's commitment to a predictable and responsive policy environment while emphasizing that policies must evolve in line with technological advancements and industry requirements. The roundtable was held ahead of the inauguration of the 5th edition of Semicon India by Prime Minister Modi in New Delhi tomorrow. The Union Cabinet has approved the increase in the wage ceiling for mandatory coverage under the Employees Provident Fund organization from 15,000 rupees to 25,000 rupees per month. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw made the announcement while addressing the media after the Cabinet meeting in New Delhi today. He said the decision is expected to benefit over 51 lakh additional employees. Mr. Vaishnaw said the revised wage ceiling will come into effect from Vishwakarma Jayanti tomorrow.
2: 25,000 rupees per month salary will be the new ceiling for PF deductions. Isse kareeb 51 lakh employees ko iska benefit milega, jo ki 15 to 25 wale band mein the, they will start getting covered in the new PF rules. Bharat Sarkar ka is pe estimated government expenditure rahega about 11,339 crore rupees every year.
1: The government has declared Pakistan-based Shehzad Bhatti Network as a terrorist organization under the Unlawful Activity